உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நேரம் காலை 5:29 கேட்கும் முன்பே தேவையை அறிந்து கேட்காத நன்மைகளையும் அள்ளித்தந்து கண்ணீரை மாற்றி கனவுகளை நனவாக்கும் கருணை கடலாம் இறைமையின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

மழை துளி போல மென்மையாய் பொழிந்து மலர் மனம் போல் வாழ்வெங்கும் பரவி நம்பிக்கை தீபம் ஏற்றி நாளும் நம்மை வழிநடத்தும் இறைமையின் அருளை போற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 அருள்மாலை.

0: ஓய்ந்திருக்க வேலன் உள்ளத்தில் வாரானோ, உள்ளத்தில் வாரானோ, உள்ளத்தில் வாரானோ.
1: நேரம் காலை 5:40. விடியலாய் வந்து வழிகளை திறந்து வெளித்திடும் நேரம் கரங்களை நீட்டி வழி தவறினாலும் வழிகாட்டி வாழ்வை வளமாக்கும் இறைமையை புகழ்ந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 அருள்மாலை.

துன்பம் வந்தாலும் துணிவை தந்து, தோல்வி வந்தாலும் நம்பிக்கை தந்து, தொடரும் பயணத்தில் துணையாயிருந்து அரவணைக்கும் அருள் கடலாம் இறைமையின் அருளை போற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 அருள்மாலை.

நன்றி கூறும் மனம் கொண்டோருக்கு நாளும் அருள்மழை பொழிந்து நன்மைகளால் நிறைக்கும் இறைமையின் புகழை இசைப்பாக்களால் போற்றி நிறைவுக்கு வருகிறது கூடை பன்மலை 1.5 அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. கூடை பன்மலை 1.5 இனி இன்று மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.

காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 கேட்கலாம் அணில் பாஸ்தா, சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலா செல் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், போமெக்ஸ் பனிங்கல் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு தூரத்து சொந்தங்களுக்காக மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில். 8:10 போமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவலும் வலம் வரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 கேட்கலாம் சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவிலில் இன்று சாலை விபத்துக்கள் எதிர்பாராமல் நடக்கிறதா, விதி மீறல்களால் நடக்கிறதா? காலை 10 மணிக்கு நிகழ்வுகளின் நினைவுகள், முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள், 12:20 வத்தலக்கொண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் கேட்கலாம். பிற்பகல் 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 டோல் தமாக்கா தோல். பிற்பகல் 3 மணிக்கு சேலம் KR தோப்பூர் சுப்பிரமணி அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து நிகழ்ச்சியில், 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு அணில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தூரிகை கலக்கல் கேள்வியாக, 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் பானிங்கல் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை கலக்கல் கேள்வியாக. மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில், 5:10 பந்தாடும் பந்தாட்டம் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனமும் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:05 போமெக்ஸ் பானிங்கல் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர் இடம்பெறும். இரவு 7 மணிக்கு நிகழ்ச்சி பற்றிய நேயர்களின் கருத்துக்கள்.

தோடு தங்கள் அன்புடன் 7:55 சேவை செய்திகளும் கேட்கலாம். 8:00 இளமை பேசுகிறது. 20 தாலாட்டாய் கொடைத்தன்றில் 9:00 தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் 10:00 இன்று அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு விரியும் முன்னிரவு 11:00. இவையாவும் கோடை பன்மலை 1.5 இன்று விளம்பரம் நமது நிகழ்ச்சிகள். நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ நேயர்களை வரவேற்கிறது கோடை பந்தலை 100.5. 100.5 நிகழ்ச்சிகளோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை. கோடை பந்தலை 100.5 இனி செய்திச் சுருக்கம்.

0: காலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

இனிய காலை வணக்கம் நேர்களே, விடியலின் வாசலில் வண்ணங்கள் பூத்த பூமியின் தோட்டத்தில் மெல்லிய தென்றல் மனதை தழுவிட, பறவைகளின் கீதம் காலையை எழுப்ப, புதிய நம்பிக்கை நெஞ்சத்தில் பிறக்க, பொன்னான இந்த புதிய நாளை உற்சாகத்தோடு வரவேற்கிறது கோடை பன்மலை 100.5 வசந்த விடியல்.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தகையணங்குறுத்தல் குரல் எண் 1084.

0: பெண்ணியல்போடு கூடிய இப்பேதையின் கண்கள் தம்மை கண்டவர்களது உயிரை விழுங்கி விடுகிற தோற்றத்தில் அமைந்துள்ளன. குறள் எண் 1084, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
1: கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தான் பெண்டகை பேதை கமர்த்தன கண்.
0: பெண்ணியல்போடு கூடிய இப்பேதையின் கண்கள் தம்மை கண்டவர்களது உயிரை விழுங்கி விடுகிற தோற்றத்தில் அமைந்துள்ளன. குறள் எண் 1084, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசையால் உங்கள் இதயங்களை விரடி கொண்டிருப்பது கூடை பண்பலை 100.5. நேரம் காலை 6 மணி 11 நிமிடம். இணைந்திருக்கிறோம் வசந்த விடியலில்.

எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பந்தலையின் ஒரு புள்ளியாய்ந்துள்ளது வசந்த விடியல். நேரம் காலை 6 மணி 15 நிமிடம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999. கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: ஆகும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று திருவாரூர் நன்னிலம் கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கூத்தனூரில் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சரஸ்வதி அம்மனுக்கு என தனி ஆலயம் இங்குதான் அமைந்துள்ளது என்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. புலவர் ஒட்டக்கூத்தர் சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்கவும் கவிபாடும் திறன் வேண்டியும் கலைமகளை பூஜிக்க நினைத்து கூத்தனூரில் பூந்தோட்டம் ஒன்றை அமைத்து நாள்தோறும் அம்பிகையை வழிபட்டு வந்தார். ஒட்டக்கூத்தரின் தொண்டில் மகிழ்ந்த கலைமகள் தன் வாய் மனமாம் தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்து வரகவி பாடும் திறனை அருள் புரிந்தார். இதனால் ஒட்டக்கூத்தர் சரஸ்வதி தேவியை சொற்களத்தி வாழிய ஆற்றங்கரை சொற்களத்தி வாழிய தென்பார் பொற்களத்தி வாழிய கூத்தனூர் சொற்களத்தி வாழியனாவே என்று தக்கையாக பரணியில் பாடியுள்ளார். இங்கே சரஸ்வதி தேவி கன்னி சரஸ்வதியாக அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது. தன்னாலேயே சத்தியலோகம் பெருமையடைகிறது என்று சரஸ்வதியும், தன் படைப்பு தொழிலால்தான் சத்தியலோகம் பெருமையடைகிறது என்று பிரம்மனும் வாதிட்டு கடைசியில் வாதம் முற்றிப்போய் ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டு பூலோகத்தில் சோழ நாட்டில் புண்ணிய கீர்த்தி சோபனை என்ற தம்பதியினருக்கு பகுகாந்தன் என்ற மகனாகவும் சிரத்தை என்ற மகளாகவும் பிறந்தனர். அவர்களுக்கு திருமண வயது வந்தபோது பெற்றோர் வரன் தேட ஆரம்பிக்க அப்பொழுதுதான் இவர்கள் இருவருக்கும் தாங்கள் யார் என்பது நினைவுக்கு வந்தது. நினைவுக்கு வந்தாலும் இருவரும் இப்பொழுது சகோதர சகோதரியாக இருப்பதால் தாங்கள் திருமணம் செய்து கொண்டால் உலகம் பழிக்கும் அல்லவா? அதனால் சிவபெருமானை வணங்கி தங்களின் நிலையை கூற அதற்கு ஈசனும், சகோதர முறையில் உள்ள நீங்கள் திருமணம் செய்து கொள்வது முறையில்லை, சரஸ்வதி மட்டும் இங்கே கன்னியாக இருந்து கல்வி செல்வத்தை பக்தர்களுக்கு அருளும்படி சொல்ல அதன்படி சரஸ்வதி தேவி இங்கே கன்னி சரஸ்வதியாக கோயில் கொண்டுள்ளார்.

கருவறையில் சரஸ்வதி தேவி வெண்ணிற ஆடை உடுத்தி வெண்தாமரை மலரில் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். வளமேல் கரத்தில் அட்சமாலை ஏந்தி, வள கீழ்கரத்தில் சின்முத்திரை காட்டி, இடது மேல்கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி, இடது கீழ்கரத்தில் புத்தகமும்

0: கொண்டு அற்புதமான திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இத்திருக்கோயிலில் வசந்த நவராத்திரியும் புரட்டாசி மாதத்தில் சாரதா நவராத்திரியும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விஜயதசமியன்று இக்கோயிலில் மழலைகளுக்கு முதன் முதலாக கல்வி போதிக்கும் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இதோடு ஆடி தை வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு அலங்காரமும், பௌர்ணமி தோறும் மாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. சரஸ்வதி தேவியின் அவதார நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் வரும் நாளிலும் அபிஷேகமும், புதன்கிழமைகளில் அம்பிகைக்கு தேனும் பாலும் அபிஷேகமும் நடைபெறுகின்றன. இன்று திருவாரூர், நன்னிலம், கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின்

0: நிமித்தம் கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸ்எல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸ்எல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: வழங்கும் வசந்த விடியல்.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
1: நிறுவனங்கள்
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
9: அருப்புக்கோட்டை நகர், சொக்கலிங்கபுரம், மீனாட்சி அம்பாள் உடனுறை, சொக்கநாத சுவாமி கோவில் ஆணி பிரம்மோற்சவ விழாவில் இன்று மாலை சுவாமி குதிரை வாகனத்திலும் அம்மன் அன்ன வாகனத்திலும் திருவீதி எழுந்தருளல்.
0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
11: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
12: அனில் சோயா சங்க்ஸ்.
13: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
14: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
15: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
16: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
5: கோடை பண்பலையில்

0: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: கோடை பன்மலை 1.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
6: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு செல்லக்குட்டி வந்திருக்காங்க, ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. அவங்கள இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன செல்லோ?
1: பிரணீதா.
0: பிரணீதா பாப்பா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: பொட்டணம்.
0: நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: தி சைல்ட்னா அகாடமி சிபிஎஸ்சி சீனியர் செகண்டரி ஸ்கூல் மின்னாப்பள்ளி நாமக்கல்.
0: நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 5th ஸ்டாண்டர்ட்.
0: உங்களுக்கு மேம் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, சிஎஸ், மேக்ஸ், இவிஎஸ்.
0: ஓ, ஆறு சப்ஜெக்ட் சொல்லி தருவாங்களா? உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: இங்கிலீஷ்.
0: இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: என்னோட இன்ட்ரோடியூஸ் கொடுக்கணும்.
0: நீங்க செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் சொல்லுங்க.
1: என்னோட பேர் வந்து பிரணீதா, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த சேல்ஃப்ளை அகாடமி சிபிஎஸ்சி சீனியர் செகண்டரி ஸ்கூல் மின்னாப்பள்ளி நாமக்கல்ல படிக்கிறேன். என்னோட அம்மா பேர் வந்துட்டு கு மோகனப்பிரியா, என் அப்பா பேர் வந்துட்டு வி அருண், என் தம்பி பேர் வந்துட்டு ஏஸ் அஸ்வின். நான் பேர் சாயி, கிரிக்கெட்டர் ஆக
0: போறேன். கிரிக்கெட் பிளேயர் ஆக போறீங்க. உங்களோட ஹாபி?
1: சார், ஹாபி கிரிக்கெட் தான்.
0: சரி செல்லம், உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: எனக்கு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: எல்லாம் சேர்ந்து என்ன விளையாடுவீங்க?
1: பார்க்கில் விளையாடுவோம்.
0: கிரிக்கெட் விளையாட மாட்டீங்களா?
1: அப்போ வந்துட்டு பாய்ஸ் கிரிக்கெட் விளையாடுவாங்க, அதனால நாங்கள் பார்க்கில் விளையாடுவோம். வீட்டில் போய் கிரிக்கெட் விளையாடுவோம் சார்.
0: சரி சரி, பாய்ஸ் விளையாடும் போது நீங்கள் பார்ப்பீங்களா அவங்க எப்படிலாம் விளையாடுறாங்க அப்படின்னு?
1: சார், என் வீட்டில் அப்பா சொல்லி கொடுப்பாங்க, நாங்கள் பார்க்கில் தான் விளையாடுவோம், பார்க்க மாட்டோம்.
0: சரி சரி செல்லம், நீங்க கிரிக்கெட் வந்து எங்கெல்லாம் போய் விளையாடி இருக்கீங்க?
1: சார், சக்தி ஸ்கூல்ல போய் விளையாண்டிருக்கேன்.
0: ஜெயிச்சிட்டு வந்திருக்கீங்களா?
1: சார், கப்பு கொடுத்தாங்க.
0: சரி சரி, நல்ல திறமையான மாணவி தான் நீங்க. சரி செல்லம், நீங்க படிச்சு மேலும் மேலும் சிறக்க கூடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார்.
2: கோடை பந்தரின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்றைய பூந்தொழிலராக மலர்ந்தார் நாமக்கல் பிரணிதா. இன்று பிறந்தநாள் மற்றும் மன்னர் காணும் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறது கூடை பந்தலை 100.5.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
2: அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: அட்டானமஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: கூடை பன்மலையின் 1.5 இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: வணக்கம், என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7,500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜான்வரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7,500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்த சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1444 அல்லது 1004 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன் நாயர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கே பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுதேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கோட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார்.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இது உங்கள் கூடை பந்தலை 100.5 நமது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கிய வசந்த விடியல்.
7: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இதுவரை கேட்டு ரசித்தோம் வசந்த விடியல். மீண்டும் வசந்த விடியல் விடியும் நாளை காலை 6 மணிக்கு. விடியும் ஒவ்வொரு நாளும் வசந்தமே. விழித்தொழும் மனதில் நம்பிக்கை இருந்தால் வாழ்வின் பாதையில் ஒளியை பரப்பும் வசந்த விடியல் என்றும் நம்மோடு இருக்கும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. இனி 100.5 சுகமான காலை.

இயல்பான வேளையில் அழகான காலையில் சுகமான கானங்கள், இதயத்தில் அரங்கேறும் இனிசை கீதங்கள், சிறகடித்து பறக்கும் கீச்சிடும் புள்ளினங்கள், அதன் ஊடாக சிறகடித்து துள்ளியலும் அன்பு உள்ளங்கள், சிறிது புத்துணர்வு இசையோடு புலரும் புது காலை பொழுது, அதில் இன்னிசை கோலம் தீட்ட கோடை பண்புளை நெருப்புழி ஐந்து சுகமான காலை. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் வரும் 24ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள விவசாய பெருமக்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04-52 முன்னிணைத்து 24-83-903. எண் மீண்டும் 04-52 முன்னிணைத்து 24-83-903.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: ஏழு 7:08 இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது கோடை பண்பலை 100.5.

இசை பாடல்களை ருசித்து ரசிக்க செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்புலை நெருப்புலி ஐந்தின் சுகமான காலை. இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை நெருப்புழை ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக அப்படின்னா தூரத்து சொந்தங்களுக்காக. வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற அனைத்து பகுதி மாவட்ட நேயர்களும் அழைக்கலாம். ஐயோ, அப்போ நாங்கள்லாம் கூப்பிடக்கூடாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆன் இயரில் கேட்டுட்ருக்க அனைத்து அன்பு உள்ளங்களும் அழைக்கலாம் இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை நெருப்புழை ஐந்தின் தூரத்து சொந்தங்களாக. தூரத்து சொந்தங்கள்லாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அப்போ நாங்கள்லாம் எப்போ கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு வானவிலுக்காக காத்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், அதுவும் உஷா சன்ஃப்ளவர் ராயல், அனில் பாஸ்தா, குமார பழையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் வானவில் இன்று காலை 9 மணிக்கும் வர இருக்குதுங்க. இன்று

வானவில் தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் சாலை விபத்துக்கள் எதிர்பாராமல் நடக்கிறதா, விதிமீறல்களால் நடக்கிறதா? நம்ம இப்போ அடிக்கடி நிறைய இடங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம், நம்ம போகிற இடத்துலையும் சரி வர இடத்துலையும் சரி நிறைய விபத்துகள்லாம் நடந்துட்டு தாங்க இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்றத எதிர்பார்த்து தான் அதோட விளைவுகள் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரியான ஒரு தலைப்பு தான் இன்றைக்கான தலைப்பு அப்படின்னு சொல்லுறாங்க. சாலை விபத்துக்கள் எதிர்பாராமல் நடக்கிறதா, விதிமீறல்களால் நடக்கிறதா?

இன்னொரு புழுகைந்தின் சுகமான காலை. இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கொடை பண்பலை நொறுப்புழி 5 சிறப்பு தேடி வரும் பண்பலையானது வர இருக்குதுங்க. இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை எங்கிருந்து வர இருக்கு அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் பள்ளக்காப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வர இருக்கிறது.

0: பாட்டும் பதமும்
1: அழகான காலை பொழுது அன்பான இசையோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடைப்பன்.

பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் பேருந்து நிறுத்த

பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.

21 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நீர்ப்பொழி 5 சுகமான காலை. இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை நீர்ப்பொழி 5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஷின் வானவில் வர இருக்குதுங்க. வானவில் இஞ்சி தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம். சாலை விபத்துக்கள் எதிர்பாராமல் நடக்கிறதா, விதிமீறல்களால் நடக்கிறதா?

0: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
1: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
9: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: இடி மின்னலோடு மழை அடித்து ஊற்றுகிறதே, தர்பாருக்கு வேற நேரமாகிவிட்டதே. வந்து விட்டோம்.
11: வாருங்கள் வாருங்கள், உள்ளே வாருங்கள். ஏன் அமைச்சரே இப்படி தொப்பளாக மழையில் அணிந்து கொண்டே வருகிறீர்கள்? நேற்றைக்குத்தானே அரசவை சார்பில் அனைவருக்கும் இலவசமாக ரெயின் கோட் கொடுத்தோம், அதை போட்டுக்கொண்டு வர வேண்டியதுதானே.
10: மன்னா, அதை ரெயின் கோட் என்று சொல்லாதீர்கள், பெயின் கோட் என்று சொல்லுங்கள்.
11: என்ன பெயின் கோட்டா? ஏன் அமைச்சரே?
10: மன்னா, மழை பெய்கிறது என்று வீட்டிலிருந்து அந்த ரெயின் கோட்டை தான் போட்டுக்கொண்டு அரண்மனைக்கு கிளம்பினேன். வெளியே வந்தவுடன் 4 துளிகள் தான் மழை நீர் பட்டிருக்கும். மழை துளி பட்டவுடன் ரெயின் கோட் கிழிந்து விட்டது. உலகிலேயே மழை துளி பட்டதனால் கிழிந்த ரெயின் கோட் என்றால் நீங்கள் கொடுத்த ரெயின் கோட்டாகத்தான் இருக்க முடியும். அதனால் மனம் மிகுந்த வேதனையாகிவிட்டது. அதனால் தான் அதை பெயின் கோட் என்கிறேன்.
11: அமைச்சரே, யாராவது இப்படி பொருட்களை மழையில் நனைய விடுவார்களா? நீங்கள் தான் ரெயின் கோட்டை மழையில் நனையாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இப்போது என்னை குறை சொல்லுகிறீர்கள்?
10: ஏன் மன்னா, ரெயின் கோட் என்பதே மழையில் அதை நனைய விட்டு நாம் நனையாமல் இருப்பதற்குத்தான் மன்னா.
11: அப்படியா, அவ்வளவு மோசமான ரெயின் கோட்டா? அப்படியானால் எங்கோ பிழை நடந்திருக்கிறது அமைச்சரே.
10: எங்கும் பிழை நடக்கவில்லை மன்னா. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் கையொப்பமிட்டீர்களே ரகசிய ரெயின் கோட் ஒப்பந்தம், அதில்தான் பிழை நடந்திருக்கிறது.
11: அமைச்சரே அமைச்சரே, இதற்காக ஏன் கோபித்துக் கொண்டு வெளியே செல்கிறீர்கள்? இடி மின்னல் வேறு அதிகமாக இருக்கிறது. உள்ளே வாருங்கள், வந்து அமருங்கள், முதலில் தலையை துவட்டுங்கள்.
10: நான் கோபித்துக் கொண்டெல்லாம் வெளியே செல்லவில்லை மன்னா, மழையில் நனைவது எனக்கு பிடிக்கும், அதனால் செல்கிறேன்.
11: அமைச்சரே, கடகடவென சத்தத்துடன் இடியும் பளிச்சென மின்னலும் சரசர சத்தத்துடன் மழையும் கொட்டுவது ஒரு கலை நிகழ்ச்சி பார்ப்பது போல அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அழகில் தான் ஆபத்தும் ஒழிந்திருக்கிறது அமைச்சரே. கவனமாக இருக்க

0: வேண்டும்.
1: இயற்கையாக கொட்டுகிறது மழை, அதில் நனைவதற்கு கூட தடையா?
0: இப்படித்தான் அமைச்சரே, மழையில் நினைவது பிடிக்கும் என்று இடிமின்னலோடு மழை பெய்கிறது போது வெளியில் செல்லுகிறார்கள். அது எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? காற்றில் உள்ள நைட்ரஜனை கரைத்து நைட்ரேட்டாக பூமிக்கு ஊட்டம் அளிக்கிறது இடியும் மின்னலும். மேகத்திலிருந்து தரைக்கு மின்னோட்டம் பாய்வதைத்தான் மின்னல் என்கிறோம் அமைச்சரே. இந்த மின்னல் எவ்வளவு வலிமையானது தெரியுமா? அதை எளிமையாக புரிந்து கொள்ள இப்படி சொல்லலாம். சூரியனின் மேல்பரப்பில் இருக்கிற வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். ஆனால் மின்னல் வருகிற பாதையில் இருக்கிற வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா? 15000 டிகிரி செல்சியஸ். இதில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் வோல்ட் மின்சாரம் செல்லுகிறது அமைச்சரே.
1: அடே அப்பா.
0: பொதுவாக கிராமத்தில் சொல்லுவார்கள் அமைச்சரே, மின்னல் வருகிற போது வெளியில் சுற்றக்கூடாது, ஒற்றை மரத்தடியில் நிற்கக்கூடாது என்று.
1: அதுதானே, ஏன் மன்னா மின்னல் வருகிற போது ஒற்றை மரத்தடியில் நிற்கக்கூடாது என்கிறார்கள்?
0: வேறொன்றும் இல்லை அமைச்சரே, அந்த ஒற்றை மரத்துக்கு அருகில் வேறு எதுவும் உயரமான பொருட்கள் இருக்காது. மின்னல் முதலில் அந்த மரத்தை தான் தாக்கும். அந்த மரத்திற்கு கீழ் இருப்பவர்கள் மின்னல் தாக்கி இறந்து போவார்கள். அதனால் தான் மின்னல் வருகிற போது ஒற்றை மரத்தடியில் இருக்கக்கூடாது என்கிறார்கள்.
1: சரிமண்ணா, சில மின்னல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும், சில மின்னல்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் வந்து கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட மின்னல்கள் அதிகமான ஆபத்தானவை
0: அமைச்சரே? மின்னல் என்பதே ஆபத்தானவைதான். பொதுவாக 10 வினாடிகளுக்குள் 2 முறை மின்னல் வந்துவிட்டால் உடனடியாக பாதுகாப்பான கட்டிடத்திற்குள் சென்று விட வேண்டும் அமைச்சரை. பாதுகாப்பான இடத்தில் காதுகளை பொத்திக் கொண்டு முன்னங்கால்களை மட்டும் தரையில் ஊன்றி அமர வேண்டும்.
1: ஏன்மண்ணா, ஒரு சிலர் இடியே விழுந்தாலும் போன் பேசுவதை மட்டும் நிறுத்த மாட்டேன் என்று தொடர்ந்து செல்போன் பேசிக் கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன சொல்கிறீர்கள்?
0: அது பெரும் தவறு அமைச்சரே. முடிந்தவரை அந்த நேரத்தில் போன் பேசவே கூடாது, குறிப்பாக ஜன்னல் அருகில் நின்று பேசிவிடவே கூடாது. அதே போல் உயரமான கோபுரத்திற்கு அருகிலோ அல்லது மாடியில் டிவி ஆண்டனாவிற்கு அருகிலோ நிற்கக்கூடாது. இதெல்லாம் இந்த அரசரின் எச்சரிக்கை இல்லை அமைச்சரே, அறிவியலின் எச்சரிக்கை.
1: சிறப்பாக சொன்னீர்மண்ணா. ஒரு பக்கம் வெயில் வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தாலும் சில இடங்களில் கோடையிலும் கொட்டி தீர்க்கிறது பெருமழை. நீங்கள் சொன்னவற்றை மக்கள் மனதில் வைத்துக் கொள்வார்கள் என்பதை நம்புவோம்.
0: சரி அமைச்சரே, நீங்கள் மழையில் நனைந்து வந்தது என் மனதிற்கு பெரும் பாரமாக இருக்கிறது. ஒரு அமைச்சர் மழையில் நனைவதா?
1: இப்போது என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லையே. சரி மன்னா, இப்போது அதற்கு என்ன செய்யலாம்?
0: அமைச்சரே, இது கோடை காலம், ஆனால் மழையும் பொழிகிறது. அதனால் இரண்டையும் சமாளிப்பது போல அரண்மனையில் பணியாற்றக்கூடிய எல்லோருக்கும் இலவசமாக குடை கொடுத்து விட்டால்?
1: ஓ, நீங்கள் கொடுக்க போகிறீர்களா? அது வெயில் பட்டு உருகிவிட்டால்?
0: குடை உருகிவிட்டாலா? ஏன் அமைச்சர் இப்படி சொல்லுகிறீர்கள்?
1: பின்னா, ரகசிய ரெயின்கோட் ஒப்பந்தங்கள் மூலம் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ரெயின்கோட்டுகள் எல்லாம் மலைத்துளிப்பட்டே கிழிந்து விட்டது. இப்போது குடை கொடுக்கிறேன் என்கிறீர்கள். எந்த குகைக்குள் ரகசியமாய் சென்று ஒப்பந்தம் போட போகிறீர்களோ தெரியவில்லை. மன்னா, நீங்கள் பேசும் போது பொதுநலத்தோடு தான் பேசுகிறீர்கள், ஆனால் செயலில் சுயநலம் தானே மிளர்கிறது.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இன்று காலை 8:30 வைக்கிங் பைன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
7: வைக்கிங் பைன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று
3: June 20
2: உன் விழி நீலம்,
3: உன் தோகை நீலம்,
2: உன் உடல் மரகதம்,
3: உச்சி கொண்டையோ கண்ணை கவர்ந்திடும் காயா மலர்கள்,
2: ஆடும் பறவை நின் அடிகள் இரண்டும்

0: ஈர நொச்சியின் இலைகளேயாகும்
1: என மயிலின் உருவத்தை குறிப்பிட்ட இக்கவிஞர் யார் என தெரிகிறதா?
0: ராஜகோபால் என்பது இயற்பெயர்.
1: தஞ்சை மாவட்டம் பழையனூரில் பிறந்தவர்.
0: பாவேந்தர் பாரதிதாசன் மேல் பற்று.
1: சுப்புரத்தினதாசன் என தன் பெயரை மாற்றும் அளவிற்கு பித்து.
0: 1941 ஜனவரி 14 பாவேந்தரை கண்டார் முதன் முதலில்.
1: அவரின் கவிதை பணிக்கு துணை நின்றார். அது முதலில்
0: சொல்லடா என்னும் கவிதை முதன் முதலில் வந்தது 1947.
1: பல கவிதை வாசிக்க கேட்கும் பாக்கியம் அன்றைய திருச்சி வானொலியில்.
0: சாவின் முத்தம் என்ற நூல் முதன் முதலில் இவர் பேனா தந்த முத்தம்.
1: மங்கையர்கரசி திரைப்படத்திற்கு வசனம் எழுதி திரையிலும் கொடுத்தார் சத்தம்.
0: காவியம்,
1: இலக்கியம்,
0: விண்மீன்,
1: சுரதா என பல இதழ்கள்,
0: சுவரும் சுண்ணாம்பும்,
1: துறைமுகம்,
0: அமுதும் தேனும் என பல நூல்கள்.
1: பாரதிதாசனின் கவிதைகளை ஒன்றிணைத்து
0: திருவாசகன்,
1: கல்லாடன் என்ற பெயர்களில் நூலாக தந்தவர்.
0: இவரின் நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன.
1: 100 மேற்பட்ட பாடல்கள் திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ளன.
0: 2006
1: உவமை கவிஞர் சுரதாவின் நினைவு தினம் இன்று.
0: முகமது நபியின் மருமகன் உதுமான்,
1: முஸ்லிம்களின் 3வது கலீஃபா.
0: கிபி 644 முதல் 656 வரை ஆட்சி செய்தவர்.
1: திருக்குறானை தொகுத்து ஆட்சி பகுதி முழுவதும் அனுப்பியவர்.
0: இஸ்லாம் ராணுவத்தில் கடற்படை ஒன்றை கட்டமைத்தவர்.
1: ஈரான்,
0: வடக்கு ஆப்பிரிக்கா,
1: சிரியா,
0: சைப்ரஸ் பகுதிகளை கைப்பற்றியவர்.
1: மென்மையானவர்.
0: கிளர்ச்சி படையால் வன்மையாக கொல்லப்பட்டவர்.
1: கிபி 656
0: முகமது நபியின் மருமகன்
1: 3வது கலீஃபா உதுமானின் நினைவு தினம் இன்று.
0: வேலூர் சிப்பாய் கழகம் 1806 வேலூர் கோட்டையில் நடந்தது.
1: சமய பழக்க வழக்கங்களை மாற்ற ஆணையிட்டதுதான் காரணம்.
0: இந்திய சிப்பாய் கழகம் 1857 வட இந்தியாவில் நடந்தது.
1: சமய உணர்வை புண்படுத்தும் முயற்சிதான் உடனடி காரணம்.
0: அப்போது என்ஃபீல்ட் வகை துப்பாக்கி அறிமுகம்.
1: அதன் தோட்டாக்கள் ஒரு வகை உரையால் மூடப்பட்ட வினோதம்.
0: வாயால் கடித்து உரை நீக்க வேண்டிய நிர்பந்தம்.
1: பசுமாடு பன்றியின் கொழுப்பினால் செய்யப்பட்ட உரை என்ற தகவல் பரவியதுதான் தாமதம்.
0: இந்து முஸ்லிம் சமயத்தை புண்படுத்தி விட்டார்கள் என்ற எண்ணம்.
1: மங்கள் பாண்டே என்ற வீரர் பராக்பூரில் தனது உயர் அதிகாரியை சுட்டுக் கொன்றது தொடக்கம்.
0: கிளர்ச்சி தொடங்கியது வட பாரதம் முழுவதும்.
1: குவாலியர் நகரின் வீழ்ச்சியோடு சிப்பாய் கழகம் நிறுத்தம்.
0: 1858
1: இந்திய சிப்பாய் கழகம் முடிவுக்கு வந்த தினம் இன்று.
0: திறந்த உள்ளடக்கம்,
1: விக்கி சார்ந்த திட்டங்கள் உருவாக்கம், திட்டங்களை இலவசமாக வழங்குவது
0: என்ற கொள்கையுடன் உருவாக்கப்பட்ட நிறுவனம்.
1: 2003
0: விக்கிமீடியா நிறுவனம் ஜிம்மி வேல்ஸினால் உருவாக்கப்பட்ட தினம் இன்று.
1: 1876
0: அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவருடைய உதவியாளர் வாட்சனுடன் தொலைபேசியில் பேசினார்.
1: வாட்சன், இங்கே வாருங்கள், உங்களை காண வேண்டும். இதுதான் தொலைபேசியில் முதன் முதலில் பேசப்பட்ட வாக்கியம்.
0: இதை வாட்சனால் தெளிவாக கேட்க முடிந்தது.
1: ஆனால் அந்த கண்டுபிடிப்பு யாராலும் கண்டுகொள்ளப்படாதது வேதனை அளித்தது.
0: பிலடெல்பியா கண்காட்சி,
1: பிரேசில் நாட்டு மன்னர் கண்பட்டது.
0: பின் உலகம் முழுவதும் உரையாடத் தொடங்கியது.
1: பெல் தொலைபேசி கம்பெனி உதவியாளருடன் தொடங்கினார்.
0: 1877
1: அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் உலகின் முதலாவது வர்த்தக தொலைபேசி சேவையை கனடாவின் ஹாமில்டன் நகரில் ஆரம்பித்த தினம் இன்று.
0: உலக அகதிகள் தினம் என்று.
1: பல்வேறு காரணங்களால் புலம் பெயர்ந்து
0: அண்டை நாட்டிலோ
1: தம் நாட்டிற்குள்ளோ
0: அகதிகளாக வாழ்வோருக்கான ஆதரவை வழங்கும் நாள்.
1: ஆப்பிரிக்க அகதிகள் இந்நாளை கடைபிடித்து வருவதால் உலகமயமாக்கியது ஐநா.
0: அகதிகள் பற்றிய விழிப்புணர்வை அகிலம் தெரிந்து கொள்வதே இந்நாளைய நோக்கம்.
1: அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையம்
0: இந்நிகழ்வுகளுக்கான கருப்பொருளை தீர்மானிக்கும். ஒவ்வொரு ஆண்டும்
1: அகதிகளை உருவாக்கும் போர்கள் வேண்டாம்,
0: அமைதியாக வாழ அன்பை விதைப்பதே போதும்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
5: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab AR

0: VR lab, drone lab and community radio station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட a leading autonomous institution.
1: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology, கோபிச்செட்டிப்பாளையம்.
0: Counseling code 2758.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம், இளைஞர்களை சுயசார்பு உடைய

0: அவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டில் காசநோயின் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது. கோடை எப்பந்தானுங்க உச்சத்துல

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் உற்சாகமான நேரம் காலை 8:03.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நம் காடை பன்மலை நிறப்புள்ளியாய்ந்தில் இப்போது கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வழங்கும் மனதோடராகும்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. தொலைவு என்பது மைல்கல்லின் அளவு மட்டுமே. தூரத்தில் இருந்தாலும் துடிக்கும் இதயத்தில் தோளோடு தோள் நிற்கும் தோழனாய் தொடர்ந்து ஒழிக்கும் கோடை பன்மலை 100.5 இன்று அழைக்கிறது தூரத்து சொந்தங்களை. நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமாக கேட்கும் அன்பு உறவுகளையும் வரவேற்கிறது கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம். அறிமுக நேர்கள் 24 24 24 சகோதரிகள் 24 24 29 வழக்கமாய் பேசக்கூடிய நேர்கள் 24 24 26 290 333 என்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இப்போ நிகழ்ச்சி வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க.
6: பாலக்காடு மாவட்டம்.
1: பாலக்காடு மாவட்டத்துல
6: நாகராஜ்
1: பேசுறேன்.

0: தானா உங்களுக்கு?
1: திருப்பூர் மாவட்டம்.
0: சரிங்க, அங்க வேலைக்காக போனீங்களா எப்படி? சரிங்க, வீட்டுல யார் யார் இருக்கா?
1: வீட்டுல எல்லாம் பருவதம், கார்த்தியா, கோயிலா, மணிமேகலை, விக்னேஷ், மோனி.
0: அடேங்கப்பா, நிறைய பேர் சொல்றீங்களே, இவங்க எல்லாம் யாரு? இடைக்காலமா இல்ல பழைய பாடல்களா, இப்ப வந்த புது பாடல்களா?
1: பழைய பாடலும் பிடிக்குங்க, புது பாடலும்.
0: எது போட்டாலும் கேப்போம். அப்படியா? சரிங்க சரிங்க. ஏன் இப்ப நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: முட்டைக்கடைக்கு போடும்.
0: உங்களுக்காக பாடல். நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
7: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
6: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK

0: ராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
1: கோடை பன்மலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
3: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
6: நீ எதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னால வேலை செய்ய முடியுதோ அதுதான் உன் சாப்பாடு. எதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னால வேலை செய்ய முடியலையோ அது உன் சாப்பாடு இல்லை. இப்ப நம்ம ஒன்று சாப்பிடுறோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்ல வேலை செய்யலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அது நம்ம சாப்பாடு. உன்னை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே போய் போத்திட்டு படுத்துக்கலாம் அப்படின்னா அது நம்ம சாப்பாடு இல்லை. யோசிக்கணும், அது நம்ம சாப்பாடு இல்லை. ஏன்னா வேலை செய்ய விட மாட்டேங்குது. எது வேலை செய்ய விடலையோ அது எப்படி நம்முடைய சாப்பாடாக இருக்க முடியும்? அப்போ அருந்தியது அற்றது போற்றி உனின். இதில் ஒரு அருமையான விஷயம் இருக்குது சார். உன்னுடைய வாழ்வில் இன்னொருவர் தீர்ப்பளிக்க இடம் கூடாதேங்கிறார் திருவள்ளுவர். இன்னொருத்தர் ஜட்ஜாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீ சாப்பிடலாம் சாப்பிட வேண்டாம், இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேண்டாம். நமக்கெல்லாம் வைத்தியம் பண்ணுறதுக்கு டாக்டர் இருக்கிறாரு. காட்டில் இருக்கிற நரிக்கும் குதிரைக்கும் வைத்தியம் பண்ணுறதுக்காக டாக்டராக இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுங்கெல்லாம் தன்னை காப்பாத்திக்கலையா? எந்த ஆடாவது அரளி செடி சாப்பிடுமா? நீங்க பாத்திருக்கீங்களே, எந்த ஆடாவது ஒரு அரளி செடியை போய் சாப்பிடுமா? ஆடு தொடா இலைன்னு ஒண்ணு இருக்கு. ஆடு தொடா இலையை நட்டுட்டு அதுக்கு உள்ள நீங்க எதையாவது வச்சிருங்க, ஆடு வந்து இப்படி இப்படி பார்க்குமே ஒழிய ஆடு தொடா இலையை சாப்பிடவே சாப்பிடாது. இதெல்லாம் சாப்பிடாதீங்க சார், இதெல்லாம் சாப்பிடுங்க சார் அப்படின்னு ஆடுங்களுக்குள்ள யாராவது வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா என்ன? கிடையாது. பாருங்க, அதுங்களுக்கு டயட்டீஷியன்லாம் தேவைப்படலை. அதுங்களே ப்ராம்ப்டாக இருக்குது, என்ன இது அரளி செடி சாப்பிடப்படாது, இது ஆடு தொடா இல்லை தொடப்படாது, கரெக்டாக இருக்குது. நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஆக்சுவலாக கடவுள் நமக்கு கொடுத்த இன்ட்யூஷன், ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு இருக்குது பார்த்தீங்களா, கெடுத்துட்டோம். இது நமக்கு ஒத்துக்காது, இது நம்ம சாப்பிடக்கூடாது, இது நமக்கு ஜீர்ணமாகாது, இந்த மாதிரி சில முடிவுகளுக்கு வரும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். நான் இந்த அற்றதுங்கிறதுக்கு எத்தனை பொருள் சொன்னேன்? அற்றது அப்படின்னு சொன்னா ஒரு பொருள், ஒத்துக்கொண்டது ஒத்துக்கொள்ளாதது அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. ரெண்டு, டைஜஸ்ட் ஆறது டைஜஸ்ட் ஆகாதது, ரெண்டாவது பொருள். மூணாவது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்முடைய வெளியேறியது மலமாக வெளியேறிடுச்சுன்னா சாப்பிடலாம். அது மலமா வெளியேற முடியாதபடி உடல் அமைப்புல தொந்தரவு இருந்தா சாப்பிடக்கூடாது. இப்போ சில பேர் எப்படின்னு கேட்டால் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்றான். எப்பா காலையில் நடக்க வேண்டிய காரியம்லாம் நடந்துதான்னா அது நடக்குதோ இல்லையோ வாங்க சார் நம்ம சாப்பிட போகலாம் அப்படிங்கிறான். அது எப்படிப்பா, ஒரு இடத்துல ஸ்டாக் வைக்கணும்னா ஒரு பீரோவில் காலியாக இருந்தால் தானே இப்போ ஸ்டாக் வைக்க முடியும். ஸ்டாக் வைக்கவே இடம் இல்லாதபடி நீ எல்லாம் நிரப்பி வச்சுருக்கிறேன்னா அப்புறம் மேற்கொண்டு போய் எங்கே லோட் பண்ணுறது, கஷ்டம் தானே? அப்போது அருந்தியது அற்றது போற்றி உனின். அற்றதுன்னா நம்ம உடம்பை விட்டு கழிவு வெளியேறிச்சா சார். அதை விட பாய்சன் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது சார். உள்ள அது ஸ்டோர் ஆச்சுன்னா அது செய்யக்கூடிய கொடுமைக்கு நிகரான கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே செய்ய முடியாது. அப்போது அந்த அற்றதுங்கிற வார்த்தையில் இவ்வளவு அருமையான நுட்பம் வைத்திருக்கிறார். இதை வைரமுத்து ஒரு வரியில் எழுதுவார், ரொம்ப அழகாக சொல்வார். உனக்கு பொழுது விடிந்த போது மலச்சிக்கல் இல்லாமல் விடிந்ததா, பொழுது முடிந்த போது மனச்சிக்கல் இல்லாமல் முடிந்ததா? முடிச்சிட்டார். மனச்சிக்கல் இல்லாமல் தூங்க போனோம், மலச்சிக்கல் இல்லாமல் எந்திரிக்கணும் காலைல ஏஞ்சா. அந்த ரெண்டு எவ்வளோ முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ சைக்காலஜியில் கண்டுபிடிச்சிருக்கிறா என்ன தெரியுங்களா, உடம்புல மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காரணமே என்னன்னா மனச்சி, மனசில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் அது வந்து அந்த குடலையே போய் பாதிக்குது அப்படின்னு. ஏன் தெரியுமா, அதாவது இந்த நம்முடைய உணவு ஜெரிக்கிற உடல் அமைப்பு இருக்கு இல்லையா, குடல் அமைப்பு இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு செகண்ட் பிரெயின் அப்படிங்கிற, அது இரண்டாவது மூளை. இப்போ நீங்கள் மூளையில் ஏதாவது லோடு போட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு வருத்தமோ ஒரு சோகமோ ஒரு கவலையோ உங்கள் மூளைக்கு போட்டிங்கன்னா அந்த மூளையில் போய் ஸ்டோர் ஆகிற கவலையை மூளை உடனே என்ன பண்ணும், டக்குன்னு வாங்கி வயிற்றுக்கு தான் அனுப்பும். இதை என்னால் வச்சுக்க முடியலப்பா, நீ வச்சுக்க.

0: உடனே அப்படியே கொடுத்துரும். அப்போ மூளைக்கு ஏற்படக்கூடிய சோர்வு, அசதி, கவலை எல்லாமே வயிற்றுக்கு போறதால மனதின் சிக்கல் தான் வயிற்றின் சிக்கலாக மாறுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள், ஜெரிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கூடை பன்மலையின் ஒரு புள்ளியாய்ந்தல் இது மனதோடு ராகம். இன்னைக்கு மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக வந்துட்டு இருக்கு. வழக்கமாக பேசக்கூடிய மாவட்ட நேர்கள் அல்லாமல் தமிழகத்தில் வெகு தூரத்தில் இருக்க மாவட்ட நேர்கள் பேசலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமாக கேட்கக்கூடிய அண்டை மாநில நேர்களும் கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம். வாங்க, இப்போ யார் இணைப்பில்?
1: வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம். இருவருக்கும் இனிய காலை வணக்கங்கள்.
0: யாரு ரெண்டு பேருக்கு உங்களுக்கு இணைப்பு கொடுத்தவங்களா?
1: உங்க கூட இருக்காங்கல்ல?
0: எங்க கூட நிறைய பேர் இருக்காங்க.
1: இருந்தாலும் ரெண்டு பேர் தான் எனக்கு தெரியும்.
0: ரெண்டு குரல் தான் உங்களுக்கு கேட்டிருக்கு, அப்படிதானே? சரிங்க, உங்க பேர் சொல்லிருங்க. என் பேரை மறந்துட்டேன்.
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சரிங்கய்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கரெக்டா வந்துட்டு இருக்கேன்.
0: அப்படியா, தூரத்து சொந்தமா இருந்தாலும் அப்பப்ப இணைப்பிலேயே இருங்க. சரிங்களா, சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து நகை தொழில் பண்றேன்.
0: வெள்ளியா தங்கமா?
1: தங்கம்.
0: தங்கம்,
1: வெள்ளி. ஆமா, தங்கம், வெள்ளி, வைரம்.
0: அதாவது நீங்க டிசைன் செஞ்சு குடுக்கறீங்களா?
1: நுணுக்கமான
0: செய்யறதுக்கு
1: அதனால
0: இந்த தங்கத்தோட மதிப்பு வந்து கூடுனாலும் குறைஞ்சாலும் உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது இல்லையா?
1: பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனா இடைத்தர மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு.
0: ஆமா
1: ஆமா ஆமா, இடைத்தர மக்கள் பாவப்பட்டவங்களுக்கு ஒரு காரியங்கள் செய்யணும்னா ஒரு
0: கிராமப்புறங்கள்ல இன்னுமே அந்த சீர்முறை வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும்.
1: தாய்மாமன் சீருன்னு இருக்க,
0: ஆனா இப்ப தாய்மாமன் படுற பாடெல்லாம் கேட்கவே முடியலங்க, அந்த அளவுக்கு இருக்கு. அதனால தங்க வேலைதான். என்ன பாடல் கேக்கலாம் நிகழ்ச்சியில?
1: படம் இட்லி கடை. அந்த படத்துல இந்தாமி தந்தானே, எனக்கு எல்லாமே தந்தானே என்கிற பாடல் வேண்டும்.
0: அழகா பாடுறீங்களே.
1: சுருக்கமா பாடுவோம்.
0: சரிங்க,
1: கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான பாடல் இன்னொரு புள்ளி அஞ்சுல கேக்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்கம்மா.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
6: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இது மனதோடு ராகம். நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8:25 ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்தித்தாள்கள்லையும் சரி, செய்திகள் கேட்கும்போது அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம் சாலை விபத்து. இந்த செய்தி இல்லாத நாள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த சாலை விபத்துகள் வந்து எதனால் நடக்குது அப்படின்னு நம்ம நிறைய நேரம் யோசித்திருப்போம். இன்றைக்கி காலையில் 9 இதை பற்றி தான் பேச போகிறோம். சாலை விபத்துக்கள் எதிர்பாராமல் நடக்கிறதா இல்லை விதி மீறல்களால் நடக்கிறதா சொல்ல வரலாம் இன்று காலை 9 வானவெளியில். இன்னைக்கு மனதோடு ராகத்தில் தூரத்து சொந்தங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் வழக்கமாக பேசக்கூடிய மாவட்ட நேர்கள் அல்லாமல் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய தூரத்து சொந்தங்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வாங்க. வணக்கம்.
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டல மக்கள் கோடை பண்பலையும் தூரத்து சொந்தங்கள் நிகழ்ச்சியும் அன்பு அறிவிப்பாளர் வணங்குது. பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொற்களிங்க.
0: அப்பா, பெங்களூர்லேருந்து இப்போ பேசுறீங்க அப்படியா?
1: ஆமா.
0: எப்படி இருக்கு உங்க ஊரு? குழுகுளுன்னு இருக்கா?
1: நல்லா இருக்கு. மழை தூருது, லைட்டா வெயில் அடிக்குது.
0: கொடைக்கானல் மாதிரியே இருக்கு இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: சரிங்க, அங்க எப்படிங்கய்யா? ரேடியோ நல்லா கேக்குதா? கோடை எஃப்எம்
1: நீசானியர்ல கேக்கு.
0: அப்படிங்களா? சரிங்க. என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வானவில் ரொம்ப பிடிக்கும், நிறைய பேசிருக்கேன்.
0: அப்படியா? நீங்க முதல்முதலா பேசிய அந்த தலைப்பு ஞாபகம் இருக்குங்களா? மிக்க மகிழ்ச்சிங்க. வீட்ல யாரா இருக்கா?
1: தொடர்ந்து
0: நீங்க நிகழ்ச்சி கேளுங்க, அடிக்கடி வாங்க, நம்ம பேசலாம் சரிங்களா? இப்ப என்ன பாடல் கேக்கலாம்?
1: லப்பர் பந்துல இருந்து சில்லாஞ்சிருக்கி என்ற பாடலை நன்னில நாராயணன்
0: எல்லாருக்காகவும் பாடல் கேட்கலாங்கயா. நன்றிங்க.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டு சுவைத்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வழங்கிய மனதோடு ராகம் கோடைப்பண் விலை 1.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம். என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளியாய்ந்தது மனதோடு ராகம். நேரம் காலையிட்டு 8:31. கோடை பண்பலையில் 27வது உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல் போயிட்டுருக்கு. இந்த சிறப்பு வாழ்த்து தென்றலை உங்களோட வாழ்த்துக்களை நீங்களும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை இந்த நிகழ்ச்சிக்கான, அதாவது வாழ்த்து தென்றலுக்கான முன்பதிவு, ஒலிப்பதிவு முன்பதிவு நடக்குது. அந்த ஒலிப்பதிவில் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒலிப்பதிவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றலாக நிகழ்ச்சியாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாங்க வாழ்த்து கூறேன்.

0: பதினோரு மணி வரை இந்த நிகழ்ச்சிக்கான, அதாவது வாழ்த்து தென்றலுக்கான முன்பதிவு, ஒலிப்பதிவு முன்பதிவு நடக்குது. அந்த ஒலிப்பதிவில் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒலிப்பதிவு இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றலா நிகழ்ச்சியாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாங்க வாழ்த்து கூற.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
0: இன்னைக்கு மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம். வணக்கங்க.
2: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிமையான காலை வணக்கமும் 27வது ஆண்டு அகவை தின நல்வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியோடு இணையம் தான் உங்கள் அன்பான தூரத்து சொந்தம் மயிலாடுதுறையிலிருந்து கார்த்தி பேசுறேன் மேடம்.
0: ஐயா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நாங்களும் ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி இருக்கு மயிலாடுதுறை?
2: நல்லா இருக்கும் மேடம், மழை மட்டும் நல்லா இருக்கு. நேத்துல இருந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு மேம் விட்டு விட்டு,
0: அதனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இல்லையா?
2: ஆமா மேம்.
0: சரிங்க,
2: வெப்பம் குறைஞ்சு கொஞ்சம் குளிங்க இருக்கு மேடம்.
0: எப்படிங்க?
2: வெப்பம் கொஞ்சம் குறைஞ்சு கூலிங்கா இருக்கு மேடம்.
0: ஆ சரிங்க, நீங்க பேசும்போதே தெரியுது அந்த உற்சாகம் சந்தோஷம் எல்லாம். சரிங்களா கார்த்திகையா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான்
2: டிரைவரா இருக்கு மேடம்.
0: என்ன மாதிரியான வாகனம் ஓட்டுறீங்க?
2: டாடா ஏசி ஓட்டிட்டு இருக்கு. இந்த கடை மளிகை ஜாம் கொடுப்போம்ல, அந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கு மேடம்.
0: அப்ப என்ன நேரம் பார்த்தாலும் உங்களுக்கு அழைப்பு வரும் வாங்க அப்படினு இல்லையா?
2: ஆமா மேடம், கடை டெலிவரிக்கு முத நாளே கொடுத்துறோம் மேடம், அந்த டைத்துக்கு போய்டுவோம்.
0: இது வந்து நேரம், இந்த நேரத்துல மட்டும் நீங்க வந்தா போதும் அப்படிதானா?
2: நண்பர்கள்
0: சொல்லவே முடியாது, 10-15 பேர்னா என்ன மாதிரிலாம் ஜாலியா இருப்பீங்கன்னு நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா தான் இருக்கு இல்லையா?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல ஆத்தாங்கரையில பனைமரம் நிறைய இருக்கும், நிறைய நொங்கு எல்லாம் வெட்டிட்டு
0: போடும் மேடம். உங்க தோட்டமா இல்ல பக்கத்து தோட்டத்திலயா?
2: ஆத்தாங்கரையில.
0: ஆத்தாங்கரையில அது இலவசம் தானா?
2: ஆமா,
0: யாருக்கும் அது வந்து சொந்தம் தான் அப்படியா? நீங்க சொல்லும் போதே தெரியுதே அப்படி இல்ல அப்படின்னு. சரி, அதை ஏன் கேக்குறீங்க அப்படின்றீங்களா?
2: இல்ல அப்படி இல்ல மேம்.
0: சரிங்க கார்த்திக், அதெல்லாம் ஒரு ஜாலி தான். எல்லாத்தையும் நம்ம கத்து மறந்துட வேண்டியதான். சரிங்க, என்ன பாட்டு கேக்கலாம்?
2: எனக்கு தலைவன் தலையில இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: பாடல் உங்களுக்காக, அந்த படத்துல இருந்து கேக்கலாம். நன்றிங்க கார்த்திக்.
2: நன்றி மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நேரம் கலை 8:40. இன்னைக்கு மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களை சந்திச்சுட்ருக்கு. தமிழகம் அல்லாத பிற மாவட்டங்கள், அதாவது தொலை தூரத்தில் இருக்க மாவட்ட நேயர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமாக கேட்கக்கூடிய அன்பு உறவுகளையும் வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். வழக்கமான கோடை பண்பலையின் எண்களை தொட்டு வாங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
4: வணக்கம். கேரளா இடுக்கி மாவட்டம் பண்டன்மேடு ஜமால்.
2: ஐயா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்ட்ட பேசி.
4: ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்டையும் பேசி. ரொம்ப நல்லா. நீங்கள் நிலையத்தில் அனைவரும் நலமா?
2: எல்லாருமே நல்லா இருக்குங்கய்யா. எப்படி இருக்கு இடுக்கி மாவட்டம்?
4: இடுக்கி மாவட்டம் நல்லா இருக்கு. நல்லா இப்ப லேசான மழை தான் பெய்யுது. மழை

0: சரிங்கய்யா.
1: அப்பப்போ மழை பெய்யுது, வெயில் அடிக்குது.
0: ஆ சரிங்க. நீண்ட நாள் நேயர்
1: ஆமாங்க,
0: நீங்க, அதனால
1: கொடைக்கானல்
0: இந்த கொடைக்கானல் பக்கம்லாம் எப்போ வருவீங்க?
1: பக்கம் நான் இந்த வென்றார் வந்த நிகழ்ச்சிக்கு வந்துருங்க.
0: சரிங்க, ஆனால் பார்க்க
1: வந்து
0: முடியல.
1: ஆமாம், அன்னைக்கு லட்சுமி நாகேந்திர மேடம் நிகழ்ச்சி பண்ணாங்க.
0: சரிங்க சரிங்க. எப்படி இருக்கு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா கொடைக்கானல்?
1: அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது பல தடவை வந்திருக்கேன்.
0: உங்க ஊரை விட நல்லா இருக்கா?
1: எங்க ஊரோ நல்லா இருக்கு, அதனால தானே டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு.
0: அப்படிங்களா?
1: இருந்தாலுமே வந்து நம்ம இடுக்கி மாவட்டத்துல வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்கள் இருக்கு. மூணாறு அந்த மாதிரி, இடுக்கி, தேக்கடி எல்லாம் இருக்கு. அந்த நம்ம கிளை அங்க கொடைக்கானல் கிளைமேட் மாதிரி இருக்குதா? மூணாறு.
0: சரிங்க, அப்போ கொடைக்கானலுக்கே போகலனாலும் இடுக்கிலே இருந்து இப்படிதான் கொடைக்கானல் அப்படின்னு கற்பனை பண்ணி அப்படி இருந்துக்கலாம் இல்லையா?
1: அங்கே நம்ம இப்படி மாதிரி உங்கள்ட்ட மாதிரி பேசுகிறப்ப கேட்டோம்னா அங்கே இருக்கிற அதே மாதிரி கிளைமேட் தான் இங்கேயும் பெரும்பாலும் இருக்கும்.
0: ஆமாம், இங்கேயும் அப்படி தான் இருக்குங்க. கொஞ்சம் குளிராக தான் இருக்குது, அப்பப்போ சாரல் வந்து போகுது. நல்ல குளுமையாக இருக்குது கொடைக்கானல். சரிங்கய்யா, என்ன பாடல்?
1: ரெண்டு நாளைக்கு முதல்ல இதில் பூம்பாறையில் வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க.
0: ஆமா, சிறப்பு தேடி வரும் பண்பலை.
1: ஆமா, சிறப்பு தேடி வந்தது. அன்னைக்கு நான் வர முடியல, நான் சென்னையில இருந்தேன். முதல் நாள் போன் போட்டு கேட்டாங்க.
0: அச்சச்சோ.
1: ஆமா, நான் கேட்டபோது இது மாதிரி நான் சென்னையில் இருக்கேன், அதனால மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன்.
0: சரிங்க,
1: சொல்லி ஒரு வாழ்த்துக்களும் சொன்னேன்.
0: உங்களோட வாழ்த்துக்களை நாங்க ஏத்துக்கிறோம். சரி, இப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்ங்கிற படத்துல கோல்டன் ஸ்பார்ங்கிற பாட்டு.
0: இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குதா?
1: பாடல் கேட்கலாம். நன்றிங்க ஐயா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும். கோடை பன்மலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 கேட்கலாம் சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவிலில் இன்று சாலை விபத்துக்கள் எதிர்பாராமல் நடக்கிறதா, விதி மீறல்களால் நடக்கிறதா சொல்ல வாருங்கள். இன்று காலை 9 மணிக்கு வானவிலில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல் புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலை நொறுபுள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை நொறுபுள்ளியில் சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். அது என்னன்னு கேட்டேன். ஆசைகளை ஒழிச்சுடணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னார். இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு ஆசையாக கொள்வது அபத்தம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். இது மாதிரி ஆசைகளை வந்து ஒழிக்க ஆசைப்பட்டால் அந்த நோக்கம் நிறைவேறாதான். அந்த முயற்சியால் புதுசாக சில துன்பங்கள் தான் வந்து சேருமா, அதில் புதுசாக ஒரு ஆசை வந்து தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர். ஆசைகளை வந்து தானாக விழ வச்சுடலாம், அதுக்கு வழி என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆசையையுமே பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாதுங்கிறத உணரணும். அதை உணர்ந்தால் ஆசைகள் தானாக விழுந்துடும். அதை விட்டுட்டு ஆசைகளை

0: விட்டுடணுங்கிறதையே ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு, அதுக்காக கடுமையாக முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு, நான் ஆசைகளை விட்டுட்டு ஞானோதயம் அடையிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எந்த காலத்துலேயும் ஞானோதயம் வரப்போகிறதில்ல, அதுக்கு பதிலாக துன்பந்தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. எந்த ஒரு ஆசையையும் பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணரணும். ஒரு ராஜா, அவர் மனசில் அமைதி இல்லை, எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு பல வழிகளில் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் சரியாக வரல. கடைசியாக ஒரு காரியம் பண்ணார், அதாவது ஒரு வேதாந்தியை தேடிட்டு போனார். அவரை பார்த்து கேட்டார், ஐயா என்னுடைய துன்பங்கள்லேருந்து நான் வந்து விடுபடணும், அதுக்கு சுலபமாக ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு அந்த வேதாந்தி சொன்னார், அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அது மாதிரி செய், அதாவது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே போதுங்கிற மனசோடு வாழ்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சி அவனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கிட்டால் உன்னுடைய துன்பம் தீந்துடும் அப்படின்னார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரண்மனையில் இருந்த அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அனுப்பினார், தேட சொன்னார், போதுங்கிற மனசுடைய ஒருத்தனை கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னார். எங்கெங்கேயோ தேடி கடைசியாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க, அவன் போதுங்கிற மனசோடு இருக்கிறவன் தான், ஆனால் அவங்ககிட்ட சட்டை எதுவும் இல்லை, இடையில் கட்டியிருக்கிற துண்டே போதுங்கிற மனசோடு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சட்டை இருந்தாவில் ராஜா வாங்கி மாட்டிக்க முடியும். அந்த வேதாந்தி ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஞான மார்க்கத்தை தேடிக்கிட்டவனுக்கான உள்ள தகவல். இப்போ வந்து இன்றைக்கி இளைஞர்கள் இதை கேட்டுவிட்டு நமக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நம்முடைய முயற்சிக்கு ஆசை தான் தூண்டுகோல். அதனால் இந்த ஆசையையும் அந்த ஆசையையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஆனால் ஒன்று, பேராசை நமக்கு தேவையில்லை. நாம் படுற ஆசையிலேயும் ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நம்மளில் சில பேர், நீங்கள் தான் சார் சொன்னீங்க அதனால தான் ஆசைப்பட்டேன், அரை தான் கிடச்சிது மிச்சம் அப்படிம்பாங்க கன்னத்தை தடவிக்கிட்டே. அதனால் இப்போல்லாம் எந்த தகவலை சொன்னாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆள் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு ரொம்ப பேராசை நிறைய பணம் சேர்க்கணும்னு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு ரொம்ப சுகம் இல்லாமல் போயிட்டுது, இனிமேல் பிழைக்கிறது கஷ்டங்கிற நிலைமை. மரணப்படுகையில் இருக்கிறான், சொந்தக்காரங்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. இவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான், என் வீட்டுக்காரி எங்கேன்னா, இதோ இருக்கேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. பசங்கள்லாம் எங்கேங்கிறான், இதோ பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறோங்கிறாங்க. பொண்ணுங்க எங்கேங்கிறான், எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம். அவன் மெதுவாக கஷ்டப்பட்டு வாயை திறந்து, அட பாவீங்களா, எல்லாரும் இங்கே இருந்தால் அங்கே கடையை யார் கவனிக்கிறது
1: அப்படின்னு. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

கோடை பன்மலை 1.5 இதுவரை தூரத்து சொந்தங்களை சந்தித்து விருப்ப பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம். மீண்டும் தூரத்து சொந்தங்களை சந்திக்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்.
2: தூரங்கள் பல இருந்த போதிலும் நேசத்தின் நிழல் என்றும் தொடரும். காற்றின் திசை மாறினாலும் காலங்கள் பல கடந்தாலும் கரைந்திடாத நினைவாய் என்றும் உங்களுடன் பயணிக்கும் கூடை பண்பலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. கோடை பண்பலை 100.5 இனி வானவில் விரியும் செய்தி சுருக்கத்திற்கு பிறகு

0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
1: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:04.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. வாழ்க்கையை வண்ணமயமாய் மாற்றும் வானளவு உயர்ந்த வண்ணங்கள், அந்த வண்ணங்கள் தீட்டும் எண்ணங்கள் தினம் தினம் கொண்டாடும் நம் வானவில் பண்பலை கோடை பண்பலை 100.5 வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம், சாலை விபத்துகள் எதிர்பாராமல் நடக்கிறதா, விதிமீறல்களால் நடக்கிறதா? சொல்ல வரலாம் அன்பு உறவுகளை, இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம் 24 24 26 மற்றும் 290 333 முன்னிணைப்பிற்கு 0545 42. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜான்டி பிரிட்டோ.
1: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள்.

0: இரண்டு விஷயங்கள் இந்த பாடலிலே இருந்தது. எல்லாரும் ஒன்றாக போகணும்னா எப்படித்தான் ஆகும் பாருங்க. எல்லாரும் ஒன்றா போகணும், எல்லாரும் ஒரே வேகத்தில் போகணும்னா எப்படி நடக்கும்? இன்னொன்று, சின்ன பாப்பாக்களை ஏற்றி வருது, பார்த்துக்கங்க. இன்றைக்கெல்லாம் குழந்தைகளை ஏற்றிட்டு போகக்கூடிய கல்லூரி பள்ளி வாகனங்களில் யோசித்து பாருங்கள். நிறைய பள்ளி வாகனம் வரும்போது தான் நம்ம குறுக்க போவோம். குழந்தைகளை ஸ்கூட்டியில் வச்சுட்டு பைக்கில் வச்சு கூப்பிட்டு போகிற அப்பா அம்மாக்கள்லாம் எவ்வளோ வேகமாக போகிறாங்க யோசித்து பாருங்கள். சாலை விபத்துக்கள் சொல்ல வேண்டுமா என்ன? அண்மை காலங்களில் அதிகரித்து கொண்டே வருகின்ற ஒரு நிலை. இரண்டு சக்கர வாகனங்களோ நான்கு சக்கர வாகனங்களோ வேகத்தோடு வேகமாக சென்று சோகத்தை தொட்டுக்கொள்கின்ற துரதிருஷ்டமான காலமாக மாறிவிட்டது இந்த காலம். பொறுமை இல்லை, போகும் இடத்திற்கு சற்று முன்னரே புறப்பட்டு போக வேண்டும் என்ற புரிதல் இல்லை. விதிகளை மீறி தான் மட்டும் தன் பயணத்தினை முடித்து கொண்ட வேண்டும் என்று முந்தி செல்வதும், யாரையும் முந்த விடாமல் செல்வதும் அது முந்தி செல்ல வைத்து விடுகிறது வாழ்க்கையில். நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, நமது வீடு மட்டுமல்ல நாடும் நம்மை நம்பி இருக்கிறதே என்ற அக்கறை இல்லை. சர்க்கரை போன்ற வாழ்க்கை சர்வேஸ்வரனால் நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை இனிமையாக வாழாமல் நிதானம் இழந்து நம்மை நாமே அழித்து கொள்கின்ற கொடுமை எங்கும் நடக்கக்கூடாது. எதிர்பாராமல் நடந்துவிட்டது, நான் எதிர்பார்க்கவில்லை, அது ஒருபுறம் இருக்கட்டும். நாம் சரியாக சாலை விதிகளை கடைபிடித்து வாகனங்களை செலுத்துகிறோமா யோசித்து பாருங்கள். இணைப்பில் யார் இப்பொழுது? வருக, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்கள்.

0: ஐயா வணக்கம் ஐயா, திருப்பூர் மாவட்டம் வெள்ளவயல் கணக்குபாலத்துல இருந்து ராம்குமார் பேசுறேங்க ஐயா.
1: ராம்குமாரா?
0: ஆமாங்க ஐயா.
1: சொல்லுங்க சொல்லுங்க
0: ஐயா. விபத்து வந்து எதிர்பார்த்துதான் நடக்குதுங்க ஐயா. ஏன்னு
1: கேட்டீங்கன்னா,
0: வண்டியில போகும்போது தொலைபேசி பேசிக்கிட்டே போறாங்க ஐயா, நம்ம சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேறாங்க. இது வந்து என்னோட சொந்த அனுபவங்க. என் கூட பிறந்த அண்ணன் வந்து பிரசவத்துக்காக போவையில ஆப்போசிட்ல அவரு போன பேசிட்டு வந்து விபத்துல இறந்துட்டாரு. எங்க அண்ணன் இறந்துட்டாரு, அவரு தப்பிச்சுக்கிட்டாரு ஐயா. ரெண்டாவது, நம்ம தூரம் போவையில வந்து நம்ம வந்து பஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க, அரசாங்க பேருந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. யூஸ் பண்ணோம்னா அப்ப வந்து நம்ம பேசிக்கிட்டே போலாங்க.
1: இன்னொன்று, நண்பர் சொன்ன மாதிரி அந்த அலைபேசியை ஒரு ஓரமாக நம்ம வண்டியை நிப்பாட்டி ஒரு நிமிஷம் பேசிட்டு போகிறதுல என்ன நடந்திருப்போது? அலைபேசியே கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம்? யோசித்து பாருங்கள். இப்பொழுது யார் வருக? வணக்கம்.
2: ஹலோ,
1: சொல்லுங்கள்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலிருந்து கே ராஜராஜேஸ்வரி ஆசிரியர் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் அம்மா.
2: நலமா ஐயா?
1: நலமா இருக்கிறோம். நீங்க ஆசிரியர், நீங்க தான் நிறைய சொல்லணும்.
2: சொல்லுங்கய்யா. இப்ப நீங்க கேட்டீங்க, இந்த சாலை விபத்து அதிகமா நடக்கிறதுக்கு வந்து ஒரு விதிமீறலா இல்ல வந்து எதிர்பாராம நடக்கிறது அப்படின்னு
1: கேக்குறீங்க.
2: இந்த எதிர்பாராம நடக்கிறது அப்படிங்கறது ஒரு 25% வச்சுக்கோ நம்ம.
1: சரி,
2: விதிமீறல்தான் இங்க 75%.
1: உண்மை.
2: என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்பாராம நடக்கிறது கூட ஏதோ ஒரு விதமான விதிமீறல். இப்ப நான் வந்து 2 நாளைக்கு முன்னால குழந்தைய பாக்கிறதுக்கு நான் வந்து பஸ் கார்ல போயிட்டு இருந்தேன். அப்ப வந்து அதுக்கு முன்னால வந்து சிக்னல் போட்டிருக்காங்க, அந்த நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப 5:00 வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த இடத்துல நம்ம நகரணும்.
1: ஆமா,
2: 5 வரும்போதே அந்த இடத்தை விட்டு எனக்கு முன்னால இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் நகர்ந்து விட்டது.
1: சரி,
2: அப்ப 0 வந்தோடதான் போகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றப்ப எனக்கு பின்னால இருக்கவங்க, உனக்கு கண்ணு தெரியாதா, நீ வேகமா போக மாட்டியா, உனக்கு முன்னாலதான் போயிட்டு இருக்கான்ல, நீ போ அப்படின்னு சொல்லி எனக்கு ஹாரன் கொடுத்து என்ன அவங்க திட்டுறாங்க. அப்ப நான் ஒரு நிர்பந்தத்தினால என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு நகர்க்கிறதுக்கு நான் ஆரம்பிச்சேன். அப்ப அந்த இடத்துல நானும் அந்த விதிமீறல
1: செய்யறேன்.
2: ஏன்னா நிறைய பேர் கூட்டத்துல ஒருவன் மட்டும் அறிவாளியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சமுதாயம் அதை ஏத்துக்காது.
1: அருமையா சொன்னாங்க. அந்த செகண்ட்ஸ், அந்த கடைசி 0 வர வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? யார் எப்பொழுது இணைப்பில் வரலாம்? வருக. சாலை விதிகள் விபத்துக்கள் எப்படி? வருக.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: சொல்லுங்கள்
1: ராஜேஸ்வரி.
3: சாலை விபத்து வந்து நம்ம எதிர்பாரம் கவனக்குறைவுனா,
1: கவனக்குறைவு
3: ரெண்டாவது ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல யாருமே. நம்ம ஒரு உதாரணம் சொன்னா யாரும் கேக்குறது இல்ல, இவங்க சொல்லி நம்ம கேக்குறதா அப்படின்ட்டு ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்றாங்களோ. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, ஃபங்க்ஷன் போயிட்டு அவங்களே டிரைவர் போடாம அவங்களே கார் ஓட்டி போறாங்க, ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாங்க, மறுபடியும் அவங்களே ஓட்டி வர்றாங்க. அது தூக்க சேர்க்க தலைவர்களது கவனக்குறைவு. இதோ டிரைவர் போட்டு போனா விபத்து நடக்காது. செல்போன் பாக்குறாங்க, டிவி பார்த்துட்டே வண்டி ஓட்டிட்டு
1: போறாங்கண்ணா. ஆக இந்த பொதுவாக ஆரம்ப காலங்கள்லாம் எல்லா பேருந்துகளையும் வீடியோக்கு வச்சிருச்சு, இப்போ எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அது ஓட்டுநருடைய கவனத்தை திசை திருப்பும். இன்னொரு விஷயம், இந்த செல்ஃபோனை பயன்படுத்தி கொண்டே காரையும் ஓட்டக்கூடாது. நாங்கள் சக்கர வாகனம் தானே என்று யோசிக்கக்கூடாது. எதுவுமே சரியாக முறையாக விதிப்படி நடக்க வேண்டும்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட்

0: வமிசலி அனல் சோயா சங்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
14: మీకు తెలుసా, భారత ప్రభుత్వం చిన్న ఔత్సాహిక పారిశ్రామికవేత్తలకు పూచికత్తు లేకుండానే 40 లక్షల కోట్ల రూపాయలకు పైగా ముద్రా రుణాలను అందించింది. అది కువైత్ లాంటి దేశ GDPకి దాదాపు 3 రెట్లు.
15: కరోడో ఛోటే ఉద్యమియోకు ముద్రా యోజన సే లోన్ మిలా. ఉనే ఆజ్ మహసూస్ హోతా హై కి డెమోక్రసీ కెన్ డెలివర్.
14: 12 సంవత్సరాల విశ్వాసం, అభివృద్ధి, ప్రజా సంక్షేమం.
16: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
17: அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்
16: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
5: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
18: கானமுகில் 100.5 வான்வழியே வலம் வானவில். யார் இப்பொழுது இணைப்பில்? வருக.
19: வணக்கம் சார்.
18: சொல்லுங்கள், யார்?
19: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தைத்தோட்டம் பெரியசாமி பேசுறேன் சார்.
18: சொல்லுங்கள் பெரியசாமி.
19: சார், சாலை விபத்துல வந்து விதி மீறல் தான் சார் ஏற்படுது.
18: இப்ப
19: சாலையில வந்து சார் ஒரு வாகனம் செல்லும் போது பாத்தீங்கன்னா 2 கிடையில 10 மீட்டர் இடைவெளி தான் சொல்றாங்க. இதை யாரும் பின்பற்றல, விபத்து விதிமீறல் சார்.
18: 10 சென்டிமீட்டர் கூட வைக்கிறது விடலே.
19: ஆமா சார். அப்புறம் வந்து சார், கவனம் இல்லாமல், உரிய பயிற்சி இல்லாமல், அதிகமான வேகம், விதிமீறல், விபத்து சார். அப்புறம் பாத்தீங்கன்னா வாகனத்துல ஓட்டுறாங்க சார், 40 கிலோமீட்டர் மட்டும்தான் ஏதாவது ஓட்டுற விதி இருக்குது. இது வந்து வண்டியில மீறப்படுகிறது. பெரும்பாலும் வண்டியில பாத்தீங்கன்னா வேக கட்டுப்பாடு கருவி இல்ல, விதிமீறல், விபத்து. அப்புறம் சார், வளைவான பகுதி, குறுகலான பகுதி, விபத்து பகுதி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எச்சரிக்கை போர்டு இருக்குது, அந்த மீறி வந்து சடங்கு, இது விபத்து, விதிமீறல்.
18: இது இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு சாலை கிடையும், நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை, 4 வழிச்சாலை, இதெல்லாம் வந்து இருக்குது. குறுகிய சாலை, கிராமப்புறங்களில் ஊருக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன பாதைகள், இங்கெல்லாம் அவங்க வேகத்தை காட்டணுமா? இன்னொன்று, பயிற்சி இல்லாமல், அருமையான வார்த்தை சொன்னார், 18 வயதிற்கு மேலே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வாகன உரிமம் தரப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எங்கள் மலைநாட்டில் கூட 6ஆம் கிளாஸ் படிக்கிறவன், 7ஆம் கிளாஸ் படிக்கிறவன் எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க, பின்னாடி அம்மா உட்காந்து ரசிச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். யார் இப்பொழுது? வணக்கம்.
20: வணக்கம்,
18: சொல்லுங்கள்.
20: அன்பு தம்பிக்கு அன்பான காலை வணக்கம். குருவது புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டிலேருந்து பழனியாய் பேசுகிறேன் தம்பி. நல்லமா இருக்கீங்களா?
18: நல்லமா இருக்கும் அக்கா, சொல்லுங்க.
20: நல்ல தலைப்பு. அதாவது வந்து யதார்த்தமா 20 விழுக்காடும், நிதி மீறல் வந்து 80 விழுக்காடு இருக்குப்பா. அந்த 80 வந்து இன்னைக்கு வண்டியில

0: போது இன்னைக்கு ஒரு அந்த டயர் வெடிக்கும்.
1: ஆமா,
0: நம்மள அறியாம அந்த பிரேக் பிடிக்காம
1: போகும்.
0: அந்த இடி மீறல்ங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இப்ப முன்னாடி எல்லாரும் நேரம் சொல்லியிருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி இந்த அலைபேசியில பேசுறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு வண்டியில போறது, ஸ்பீடா போறது. அப்புறம் இன்னொன்னு இந்த ஓவர்டேக் பண்றோம்னு சொல்லி அந்த வண்டிகளை முந்தி செல்றது. அப்புறம் அந்த சாலையை வந்து கடக்கும் போது இங்கிட்டு இங்கிட்டு வண்டி வருதா ஒண்ணு பாக்காம போறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இந்த விதிமீறல்லாம் இருக்கணும். ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம்.
1: கண்டிப்பா, ஏன்னா அதைத்தான் நில் கவனி செல்னு சொல்லியிருக்காங்க. விதிமீறல் ஓவர்டேக் பண்ணுறது, அது இடதுபுறமாக, அதாவது பெரிய பெரிய சாலை, நான்கு வழி சாலையில் இடதுபுறமாக நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுறதும் சில நியாயம் இருக்கிறது. சின்ன சின்ன ரோட்டில் நான் தான் முன்னாடி போகணும், நான் தான் முன்னாடி போகணும், அதுக்காக இடதுபுறமாக அப்படியே சின்ன சின்ன ரோட்டில் அப்படியே ஓவர்டேக் பண்ணி போய் விபத்துக்களை சந்திப்பது நியாயம் இல்லை. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்? வணக்கம்.
2: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம் பாளையம் சரவணன்.
1: சொல்லுங்கள் நண்பரே.
2: சார், என்ன பொறுத்த அளவுக்கு விதிமீறலும் போதும் நடக்குது, எதிர்பாராத விதமும் நடக்குது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த இழப்பின் சதவீதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேறுபடுது சார். எதிர்பாராத விதமா நடக்கிற விபத்துல இழப்பின் சதவீதம்
1: குறைவுதான்.
2: ஆனா விதிமீறல்கள் போது நடக்கிற சதவீதத்துல இழப்பு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. ஏன்னா விதிமீறல் போது விதியை பின்பற்றி வர்றவங்க தான் அதிக இதுல பாதிக்கிறாங்க.
1: அவன்
2: ரோட்ல நேரா போயிட்டு இருப்பான், அவன் இப்ப கரெக்டா விதி மீறி விதி மீறாம
1: என்ன விஷயம் என்றால், சாதாரணமாக நன்றாக அவன் முறைப்படி போறவங்களை கூட இந்த விதிமீறல் போறவங்க வந்து ஆபத்துக்கு உள்ளாக்கிறாங்க. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்?
3: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கள். யார்?
3: தேனி மாவட்டம் கம்பம், ஜே கிருஷ்ண பிரபு சார்.
1: கிருஷ்ண பிரபு சொல்லுங்க
3: சார். நான் ஒரு 25 வருஷமா கால் டாக்ஸி டிரைவரா இருக்கேன் சார்.
1: ஓஹோ, சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும்.
3: இன்னைக்கு ஏற்படும் விபத்துகளுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதிகப்படியான மின் விளக்குகள் சார். இது ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் சார்.
1: சரி.
3: ஏன்னா ஒவ்வொரு பஸ்லயும் ஆம்னி பேருந்துகள்ல 10 to 12 மின் விளக்குகளை ஒளிர விட்டுட்டு வர்றாங்க. திண்டுக்கல்ல 7 PM நீங்க என்டர் ஆகி
1: நண்பரே நல்ல விஷயம் சொன்னாரு, என்னாச்சும் தெரியலையே. சரி, பரவாயில்ல. அதாவது அவர் சொன்ன விஷயத்தை நன்றாக கூர்ந்து ஆய்ந்து பார்க்கும்போது அதிகமான அந்த ஒயிட் லைட்ல, அதாவது இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்றக்காக ஏகப்பட்ட லைட், அதுவும் அவங்க சொன்ன மாதிரி தனியார் பேருந்துகள் நிறைய விளக்குகளை போட்டு ஏற்ற மாதிரி வர்றவருக்கு ஒரு நிலை குலைய வைக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் பைக்கில் வர்றவங்க கூட அதிகமான லைட்டுகளை போட்டுக்கிட்டு ஏற்ற மாதிரி வரக்கூடியவங்களை கண்ணை அப்படியே பொசுக்கி விட்றாங்க. பார்த்தால் இந்த எழுத்து வரக்கூடியவங்க நிலை தடுமாறி நிலை குலைந்து போகிறார்கள். அதனால் ஒளி என்பது தேவைதான், அது அடுத்தவர்களை ஒழிய செய்வது கூடாது.

0: எக்ஸாக்ட்லி பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
10: தொடர்புக்கு 9524936156.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல் புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: இசையரசன் 100.5 விவாத அரங்கத்தில் யார் இப்பொழுது வருக? வணக்கம், சொல்லுங்கள்.
6: அன்புக்குரிய சகோதரர் ஜான் பிரிட்டே, இனிமையான காலை வணக்கம். மங்களபுரம் ராசிங்கயா.
5: ஐயா சொல்லுங்க. ஐயா
6: ஐயா, சாலை விபத்துக்கு காரணம் வந்து சாலையில பெருகிய வாகனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆனா ஓட்டக்கூடிய ஓட்டுநர் இருக்காங்களா, வாகன ஓட்டிகள், இவங்கதான் மெயின் காரணம். இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க, இப்ப சாலையில வந்து ஒரு வேக தடை வச்சுங்க, அங்க போய் கூட வேக தடையில அதை கூட அப்படியே தாண்டி பறக்குற மாதிரி போறாங்க, டூவீலர்ல போறவங்க. அதே மாதிரி சிக்னல் எல்லாம் கூட வந்து யாருமே அலட்சிப்படி வச்சாங்க போறாங்க. ஃபாரின்லாம் பாருங்க, சிக்னல் வந்து நைட்டு 12 மணில இருந்தா கூட அந்த சிக்னல் மாறதான் வண்டி எடுப்பாங்க, ஆனா நம்மளுதான் அப்படி கிடையாதுங்க. சிக்னல் இல்லையோ பின்னாடி வண்டியாரு 2 வண்டி தாண்டி போறாங்கயா. அதே மாதிரியே இன்னொரு விஷயம் முக்கியமானது, ஒரே குடும்பத்துல 5-6 பேர் இருந்தா கூட அந்த லக்கேஜோட போறாங்க பாருங்க, அந்த இதுல டூவீலர்ல, அது வந்து ஒரு பிரமிப்பா இருக்கு பாக்கறதுக்கேயா.
5: அந்த டூ வீலரில் வந்து ஒரு காரில் போகிற அளவுக்கு ஆட்களை ஏற்றிக்கிறது, லக்கேஜு எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கையை யோசிச்சுப்பாங்க. வேக தடைகளை, சாலையில் அந்த சிக்னல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாலை குறியீடுகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது, குறுகிய சாலை இருக்கும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் நிறுத்திட்டு நீ வந்து கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிடுறீங்க. எங்கள் கொடைக்கானல் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வலியுறங்கள் கடைகளில் ஓரமாக நிப்பாட்டி அவங்க மிட்டாய் வாங்குறது, காய்கறி வாங்குறது, பழங்கள் வாங்குறதெல்லாம் நிப்பாட்டிட்டு போகிறீங்க. பெரிய பேருந்து வரும்போது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வர முடியும் யோசித்து பாருங்க. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம், சொல்லுங்கள்.
7: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துல இருந்து நாகக்கண்ணி பேசுறேன்.
5: சொல்லுங்கள் அம்மா.
7: எதிர்பாராவது அல்லது விதிமீறலான்னு கேட்டிருக்கீங்க.

0: வந்து நம்ம விதிக்கிறாம நம்மளே போய்கிட்டு இருந்தாலும் அந்த எதிர்பாராம அவங்க வந்து எதிர்த்த வர்றவங்க வந்து எந்த மைண்ட்ல வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம யோசிச்சு போகணும் அப்படிங்கறது வந்து முடியாத காரியம். இப்போ ஒரு கட்டுப்பாட்டை மீறி வண்டி போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க வந்து அதை என்ன பண்ணணும், அந்த விபத்து நடக்காம இருக்கிறதுக்கு தகுந்தாப்புல அந்த டிரைவர் வந்து ஓட்டணும். யாரும் குற்றம் சொல்லல, சொல்றேன் நானே.
1: ஆக நம்ம சிந்தனை என்பது எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். வீட்டில் கிளம்பும்போது ஒரு பிரச்சனை இருக்கும், வெளியே வந்தோடனே பிரச்சனை இருக்கும். சீக்கிரம் போகாட்டி ஆஃபீஸில் மேனேஜர் திட்டுவார், வேலைக்கு போகிற இடங்கள் நேரத்துக்கு போகாட்டி அங்கே உள்ள கண்காணிப்பாளர் திட்டுவார். இல்லை நம்ம சுய தொழில் செய்கிறவங்க சீக்கிரமாக போனால் தான் 10 காசு சம்பாதிக்க முடியும். எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் இருக்கும். இருந்தாலும் அதையே நினைத்து கொண்டு வாகனங்களை செலுத்தக்கூடாது. மேக்சிமம் நம்ம மைண்டை சரியாக அந்த வாகனமும் அந்த சாலை மட்டும்தான் தெரிய வேண்டும் என்று மற்ற எதுவுமே தெரியக்கூடாது.

நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
8: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.

0: ஐயா வணக்கம்.
1: சொல்லுங்க ஐயா.
0: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் மலவனூர் கிராமத்திலிருந்து மகேந்திரன் மேடம்.
1: மகேந்திரன் சொல்லுங்க
0: ஐயா. இப்போ நீங்கள் கேட்டிருக்க தலைப்பு அருமையான தலைப்புங்க ஐயா. தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பேசணும் அப்படின்னு இதாக இருக்கு.
1: சரி.
0: நம்ம வந்து கேட்குறது, நாங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளுங்க நாங்கள்.
1: சரி.
0: அப்படி இருக்கையில பாத்தீங்கன்னா, நாங்க போக்குவரத்துல பாக்குறப்ப இவர்கள் ஏன் இவ்வளவு அதிவேகமா போறாங்க, இவ்வளவு அவசரமா போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கூட நாங்க ஃபீல் பண்ணிருக்காங்க ஐயா.
1: ஆக இந்த வேகம் தேவையா? இந்த வேகம் சோகத்திற்கு அடிப்படை இல்லையா? யோசித்து பார்க்க வேணும், ஏன் உலகமாக போறாங்க? யார் இப்பொழுது இணைப்பில் வரலாமே? வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்கள்.
2: மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கனையா. நீண்ட நாள் ஆகுது உங்ககிட்ட பேசி.
1: சொல்லுங்கள் ரங்கனையா. நல்லா இருக்கீங்க ரங்கனையா?
2: நலமா இருக்கிறோம் ஐயா, நலமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: இப்ப சாலையில வந்து நேரா இப்ப சாலையில போறவங்க இருக்கிறாங்க, இந்த குறுக்க சந்துல இருந்து வந்து நிறுத்திக்கிறாங்க. இனி வந்ததுதான் தப்பு, நான் வந்ததுதான் தப்புன்னு சொல்கிறாங்க. இதுல யார் வந்தது தப்புன்னு நீங்க சொல்றீங்க சொல்லுங்க ஐயா. நேர்சாலையில நேரா போயிட்டு இருக்கிறாரு ஒருத்தர், சந்துல இருந்து ஒருத்தர் நேரா வந்து அவர் மேல இடிச்சிடுறாரு.
1: அப்படி வரும்பொழுது இடதுபுறம் வலதுபுறம் பார்த்துதான் அவர் வாகனத்தை செலுத்தணும். இது சாலை விதி, அது ஏன் தெரியல அவருக்கு?
2: ஆமா, அது சாலை விதிய சரியா சொன்னீங்க. அதே மாதிரி சந்துல இருந்து வந்தவர் தான் வந்து பார்த்து ஒரு நேரா பைக் வருதான் பார்த்து, சந்துல இருந்து வரவர் தான் பார்த்து வரணுங்கிறது இந்த விதிமுறைப்படி அது சொல்றாங்க. ஆனா அது தெரியாத இருவருமே சண்டை போட்டுக்கிறாங்க.
1: ஆனா என்ன காரணம் என்றால், இவர்கள் எல்லாம் அதாவது யோசிப்பதில்லை. இந்த மனித உயிர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த உயிர் வந்து டொப்புன்னு போயிட்டா பிரச்சனை இல்லை, அடிபட்டு இழுத்து கிடந்து 4 பேருக்கு வேதனையை கொடுத்து அவரும் வேதனைப்பட்டு, யோசித்து பாருங்கள் யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம். வணக்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: சொல்லுங்கள்.
3: சத்தியமங்கலம் தொட்டாம்பலத்திலிருந்து கோயிலா பழனிசாமி பேசுறேங்க.
1: சொல்லுங்க ஐயா.
3: ஐயா, எதிர்பாராமல் நடப்பதுதாங்க விபத்து. நாம விதி மீறல்கள் பாத்தீங்கன்னா, 4 வழி சாலையில போயிட்டு இருக்கோம், அந்த ஓரத்துல பக்கத்துல இருக்க கடைக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு இருப்பாங்க
1: பாத்தீங்களா,
3: குழப்பிடுவாங்க. அப்ப இன்னொரு விஷயத்த கண்டிப்பா சொல்லியே இருக்கு.
1: சொல்லுங்க.
3: வயது முதிர்ந்தவங்க பின்னாடி எப்பவுமே வாகனத்துல நம்ம போக கூடாது. அவங்க எப்ப எந்த பக்கம் திருப்புறாங்கன்னே தெரியறது இல்ல.
1: ஓஹோ,
3: அந்த மாதிரி ஒரு சூழலும் இருக்குது. இப்போ முகநூல் பக்கத்துல ஒண்ணு பாத்தீங்கய்யா,
1: சரி,
3: டீச்சர் அந்த அம்மா கிராஸ் பண்றதுக்கு ரோட்ல வேகமா போயிடுறாங்க, ஆப்போசிட்ல கார் வந்துருது, அவரு ரைட் சைட்ல திருப்புறாரு, அந்த அம்மாவும் அப்படியே போயிருக்கு, அதே அட்ரஸ் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா செஞ்சா போறவங்க போயிட்டே இருப்பாங்க, நம்ம கிராஸ் பண்றவங்க கொஞ்சம் நின்று நிதானமா போனாங்கய்யா. அதுதாங்க என் விதிமுறைகள்னு சொல்றேன்.
1: அது உண்மைதான், நேரா போறவங்க அவங்க வழியில போயிட்டுதான் இருப்பாங்க. இந்த குறுக்கால வர்றவங்க, நடந்து வர்றவங்க, சைக்கிளில் வர்றவங்க, சில நேரம் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் போகாமல் பெரியவங்க இங்கிட்டு நடந்துட்டுருப்பாங்க. வாகனம் வருதேன்னு தெரியாமல் கூட இரவு நேரத்தில் நடந்துட்டுருப்பாங்க. வேகமாக வரக்கூடிய அந்த ஓட்டுநர் எப்படி அவர் வந்து நிதானத்தை கட்டுப்பாட்டுக்குள் அந்த வண்டியை கொண்டு வருவார், யோசிச்சு பாருங்கள். ஆக விதி மீறல் என்பது நம்மிடம்தான் இருக்கிறது.

0: நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965 2399.
5: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
6: உன்கா யோகதான், உன்கா சாமர்த்த ஆ தேஷ் அனுபவ கர் ரஹா ஹை.
5: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right. Vasant & Co. சரி சரி வசந்த்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right.
10: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
11: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
10: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
11: வாவ்,
10: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
13: தொடர்புக்கு 9524936156.
14: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right. Vasant & Co. சரி சரி வசந்த்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right.
15: கானக்குயில் 100.5 வான்வழியே வனம் வந்து கொண்டிருக்கிறது. வானவில் யார் இப்பொழுது?
16: திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் பெதப்பம்பட்டியிலிருந்து அமிர்தம் ரமேஷ் பேசுறேங்க.
15: சொல்லுங்களம்மா,
16: நலமா இருக்கீங்களா?
15: நலமா இருக்கிறோம், சொல்லுங்கள்.
16: சாலை விபத்துக்கு காரணம் விதி மீறலா எதிர்பாராமல் நடக்கிறதான்னு கேட்டிருக்கீங்க. எதிர்பாராமல் நடப்பது வந்து ரொம்ப கம்மி தாங்க, விதி மீறல் தான் அதிகமான்னு நான் நினைக்கிறேங்க. கைபேசி உபயோகித்து வாகனம் செலுத்துவதால் கவனச்சிதறல், அதிவேகம், விதி மீறல், பயணத்திற்கு முன் சரியான திட்டமிடல், மது அருந்திவிட்டு பயணிப்பது, வாகன பராமரிப்பு இல்லாதது, நீண்ட தூர பயணம் ஓய்வின்றி வாகனம் செலுத்துவது, விபத்து எங்கு எப்போது எப்படி நடக்கும் என்று நாம் அறியோம். முடிந்தவரை முன்னெச்சரிக்கையுடன் பயணிப்போம். நம் உயிரை மட்டும் இல்லாமல் பாதசாரிகளின் உயிரையும் பாதுகாப்போம்.
15: அருமை. இந்த பாதசாரிகளின் உயிர்களை பத்தி சொன்னாங்க, நிறைய பேர் குறிப்பா பழனிக்கு அந்த பங்குனி உத்திரத்தப்ப தைப்பூசப்ப நடந்த

0: நடந்து போயிட்டுருப்பாங்க, அவங்களையும் பார்க்கணும். இல்லை வேலையின் காரணமாக சில பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க, விவசாய பணிகளுக்காக நடந்து போயிட்டுருப்பாங்க, யோசிக்கிறது இல்லை. ஒரு விஷயத்தை சொன்னாங்க, வாகனத்தை அருமையாக பராமரிக்கணும். நம்மளை சுமந்துட்டு போகுது, அதை நம்ம சரியாக வச்சுருந்தானே பிரச்சனை வராமல் இருக்கும். அதே போல் வாகன ஓட்டுநர்கள், குறிப்பாக பேருந்து ஓட்டக்கூடியவங்க செல் பேசிக்கிட்டே ஓட்டுறது, பின்பக்கம் நம்மளை நம்பி ஒரு 50 உயிர் 60 உயிர் இருக்கிறேங்கிறத யோசிக்காமல் செல்வது யார் இப்பொழுது? வணக்கம்
1: அண்ணா. வணக்கம், எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
1: செல்வி, கஞ்சிகளவச திண்டுக்கல் மாவட்டம்ண்ணா.
0: திண்டுக்கல் மாவட்டம், என்ன ஊரு?
1: செல்விங்ண்ணா, செல்வி கஞ்சிக்காலிவலசு.
0: சரி, கஞ்சிக்காலிவலசு. செல்வி சொல்லுங்க.
1: ஆமாண்ணா. ஒருத்தர் வந்து விதிமீறி போறதுனால மற்றவருக்கு வந்து எதிர்பாராத விதமா விபத்து நடந்துருது.
0: அருமையா சொன்னீங்க.
1: ஆமா, கவனக்குறைவுதான் முக்கியமான நிலைன்னு சொல்லலாம். யாருமே கவனக்குறைவா போறதுனாலதான் அந்த நிலையை ஏற்படுத்துறது. உண்மையான நடந்த ஒரு சம்பவம் சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
1: எங்க வீட்டுக்காரும் மாமியாரும் வண்டியில போயிட்டு இருந்தாங்க, டூ வீலர்ல. மீன் வண்டி பாயிண்ட் டு பாயிண்ட் போகுமாமா.
0: சரி,
1: எங்கயுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்களா. மீன் வண்டியா வந்து அடிச்சாங்க, அடிச்சு ஒரு கடையில அடிச்சு 4 பேர் ஸ்பாட் அவுட். அது வந்து இப்ப இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து விசாரிச்சு கேட்டாங்க. அந்த டிரைவருக்கு 21 வயசுதான். அவங்க என்னன்னு கேட்டா, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டாங்க.
0: இது ஒரு விஷயம். இதற்கு முன்பு வந்த நேயர் அமிர்தம் சொன்னாங்க, ஓய்வு எடுக்க வேண்டும், நீண்ட தூர பயணம், நீண்ட தூரமாக பேருந்து ஓட்டக்கூடியவர்கள். ரெண்டாவது, பேருந்து ஓட்டுநர்களுக்கும் அந்த தூக்கம், அந்த ஓய்வு தேவைப்படுகிறது, அதை முறைப்படி தர வேண்டும். இன்னொன்று சொன்னாங்க, எதுனா பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கட்டுமே, அதற்காக வந்து மற்றவர்களை, மற்றவருடைய விதிமீறல், ஒரே ஒருவருடைய விதிமீறல் பல உயிர்களுக்கு ஆபத்தாக அமைகிறது. யார் இப்பொழுது? வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்.
2: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து சதீஷ்குமார்.
0: கம்பம் சதீஷ்குமார், சொல்லுங்க.
2: நான் ஒரு 15 ஆண்டுகளாக ஓட்டுநராக
0: பணிபுரிகிறேன்.
2: ஐயா, சாலை விபத்துக்கு முக்கியமான காரணம் ஏன், இந்த சின்ன சின்ன குழந்தைகள், 18 வயசுக்கு கீழ் விட்ட குழந்தைகள் வந்து வீட்டில் பெற்றோர்கள் வந்து வண்டி ஓட்ட அனுமதிக்கிறாங்க, மிகப்பெரிய தவறுங்க. அவங்களுக்கு சாலை விதிகள் என்னென்ன முழுமையான அந்த விவரங்கள் அறியாமலே வண்டி வந்து சாலைக்கு எடுத்துட்டு
0: வந்துடுறாங்க.
2: அப்ப எனக்கு முன்னாடி பேசின ஒரு நபர் பேசினாரு, இந்த அதிகமான வெளிச்சங்கள் அது வந்து நீங்க கண் பூசுற மாதிரி இருக்குங்க இரவு நேரத்துல. அதனால எதிர்த்தாப்புல வர்ற வண்டியோட அது அகலமான பாரம் ஏற்றிட்டு வராங்களா, சின்ன வண்டியா உயரமான வண்டியா எதுவுமே எங்களுக்கு
0: தெரிய மாட்டேங்குது.
2: அது வெள்ளை கலர் பல்ப் வந்து ரொம்ப கண் கூசுற மாதிரி இருக்கு, அது விபத்து இரவு நேரத்துல ஒரு காரணமாகும்.
0: அது ஏகப்பட்ட அது அளவுக்கு அதிகமான விளக்குகள், அவ்வளவு வெளிச்சம் தேவையா? எதிரே வரக்கூடியவருக்கு என் நிலை தடுமாறி விட்டால் என்ன செய்வது? இல்ல டிம்மன் பிரைட் பண்ணு சொல்லுவாங்க, யாராவது டிம் பண்ணுறீங்கன்னா அப்படியே பிரைட்டாகவே போகிறீங்க, வாழ்க்கை பிரைட்டாக இருக்க வேணாமா?

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
2: நூறு புள்ளி ஐந்தின் வானவெளியில் இணைவது யார் இப்பொழுது? வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்கள், யார்?
3: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாயினர். நல்லா இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறோம் மாரித்தாயி, சொல்லுங்க.
3: எதிர்பாராமல்லாம் நடக்கல சார், விதிமீறினாலதான் நடக்கு சார். நம்ம சொல்ல சொல்ல கேட்க மாட்டாங்க. தம்பி, இந்த ரோடு இதா சும்மா அடைச்சிருக்கு தம்பி, அங்க வேலை நடக்கு அப்படின்னா அவங்க வாட்டுக்கு கண்ணாமனாலும் இயற்கையா பார்க்காம மண்டை கூட அழைச்சிட்டு அம்பாடு போறாங்க. என்ன பேசுறாங்கன்னு காதுல பார்க்காம அலைபேசிய பேசிக்கிட்டேமோ. கடைசியில முட்டி முழங்க முட்டி மோதி முழங்க.

0: அடிச்சு, அம்மா நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியல, ஐயா இதைத்தாயா சொன்ன, நீ கேட்கல இப்படியாவது போ
1: அப்படின்னு.
0: விதிமீறல் தான் சார்.
1: விதிமீறல் தான். உங்களுடைய பாதுகாப்பையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஹெல்மெட்டு போட்டு இருசக்கர வாகனம் ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்க, சீட் பெல்ட் போட்டு நான்கு சக்கர வாகனம் ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்க. யார் கேட்குறா? யார் இப்பொழுது இணைப்பில் வருங்க?
2: ஹலோ, வணக்கம் சார். கரூர்லேருந்து நாசர் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் நாசர். நலமாக இருக்கிறோம் நாசர்.
2: சார், பொறுப்பின்மை சார்.
1: பொறுப்பு இல்லை, அருமையான வார்த்தை.
2: ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வயதுக்கு அந்த வண்டி ஓட்டக்கூடிய வயசு வராதுக்கு முதல்லே குழந்தைங்களுக்கு வண்டி போட்டு கொடுத்து ரொம்ப பெருமைப்படுறாங்க சார்.
1: அது காரணம் பெற்றோர்கள் தானே.
2: அதான் சார், பொறுப்பின்மை சார். அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லைங்க. அவங்க வண்டி ஓட்டுற இன்ட்ரெஸ்ட்ல போறாங்க, அவங்க பாட்டு ஒரு ரூல்ஸே தெரியறது இல்லைங்க சார். இன்னைக்கு குழந்தைங்க வண்டி ஓட்டுறது, இதனாலதான் சார் நிறைய விபத்துக்கள் ஏற்படுதுங்க சார்.
1: ஆக இந்த பொறுப்பு இல்லாத தன்மை பெற்றோர்களுக்கு இருக்குது. நான் தான் கார் வாங்கலை, வண்டி வாங்கலை, ஓட்ட முடியல, என் பிள்ளையாவது பைக்கில் போகட்டும், காரில் போகட்டும், போகட்டும். அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கிறது, விதிமுறை இருக்கிறது, அதற்கான ஒரு பயிற்சி இருக்கிறது. யார் இப்பொழுது? வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா. தாராளம் அன்புமணி ஐயா.
1: சொல்லுங்கள் அன்பு மணி
3: ஐயா. நிதானம் தான் நமக்கு தேவை, அவசியம் தேவை. நிறைய பேர் சொல்லுவாங்க காருக்கு இதுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு சொல்லி. யார் சொன்ன உயிர்
1: இல்லைன்னு
3: சொல்லி? நண்பருங்க, நமக்கு நண்பர் நம்ம சொல்லி நான்லாம் காலர் காரை கிளம்போது எருமாட்டுல மழை வந்து வரையே போற அப்படிங்க எல்லாரும் ஆறு அடிப்பாங்க பின்னாடி. இருந்தாலும் அப்படி இல்ல, நான் பொறுமை தான் போவேன். நான் பத்து நிமிஷம் பின்னாடி போன போகுது,
1: பிரச்சனை இல்ல.
3: பத்து நிமிஷம் பின்னாடி போன போது ரொம்ப பொறுமையா போவேன். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி நாலு பேர் அஞ்சு பேர் தான், இப்ப எல்லாம் ஏழு பேர் வருது. வண்டி கண்ட்ரோல்
1: கிடைக்காது.
3: நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், முப்பது வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல. ஒரு கீரை தட்டுனா பிரேக் முடிச்சா வண்டி நின்னுக்கு. ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்ல, ஏழு பேர், ஆறு பேர், எட்டு பேர், ஆறு கேவ். அதனால வந்து என்ன பண்ணாலும் நிக்காது, இடிச்சுதான் நிக்கும். நம்மளுடைய நிதானம் தான் நமக்கு வேணும்.
1: நிதானம், அருமை சொன்ன நிதானம் இன்மை. இந்த அதிகமான கியர்கள் இருக்கிறதால வந்து கடைசி கியர் வரைக்கும் நம்ம ஓட்டித்தான் அவசியம் இல்லை. நம்ம கையில் பிரேக் இருக்கு, காலில் பிரேக் இருக்கு என்பதற்காக வேகம் அதிகம் தேவையும் இல்லை. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்? வணக்கம்
4: ஐயா. வணக்கம். நாமக்கல் முதலை பற்றி பீமன்.
1: சொல்லுங்கள் பீமன்.
4: நல்லா
1: இருக்கிறோம் எல்லோரும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: சரிங்க. இந்த வேகத்தடைய பார்க்காம ஓட்டுறது ரொம்ப விபத்து அதிகமாகுதுங்க. வேகத்தடை இருக்கிறத கவனிக்காத சிந்தனையில் போயிட்டு இருக்காங்க. ரோட்டை பார்த்து ஓட்டினோம்னாக்க வேகத்தடையை பார்த்துடலாம்.
1: அருமை.
4: ரோட்டை பார்க்காம நம்ம பாட்டுக்கும் வேற சிந்தனையில போயிட்டு இருந்தோம்னாக்க வேகத்தடையில் நடந்து நிறைய விபத்துகள், நிறைய மரணங்கள் நடந்திருக்குது.
1: அதே போல அந்த வேகத்தடையிலேயே பல நாட்களை வந்து அந்த வழி தான் போயிருப்பாரு, ஆனால் மறந்துடுவாரு. அதே போல வேகத்தடை இருக்கு என்பதுக்காக ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிப்பாங்க, அதையும் நாம் செய்ய வேண்டும்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்.

0: Vineyard Cement, the perfect concrete choice.
1: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நூறு புள்ளி ஐந்தின் வானவெளியில் யார் இப்பொழுது இணைவது? வருக, வணக்கம்.
4: அன்பான் அன்பருக்கு இனிய காலை வணக்கம் சார். மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு சொன்னி சார்.
3: சொல்லுங்கள் ஆண்டனி.
4: அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சார், சைக்கிள் அந்த ஜாஸ்தி 40 ஆண்டுகளுக்கு முன்பு சைக்கிள் பெல் எடுத்தா ஒதுங்குவாங்க, பின்னால சைக்கிள் வருதுடா, ஆச்சரியமா பாப்பாங்க.
3: சரி சரி,
4: பின்னால சைக்கிள் வருதா, பெல் அந்த பெல் எடுத்து. இப்ப எல்லாம் ஒரு ஆபீஸ் தலைகீழா போயிடுச்சு. இவரு 10 வயது பையன், ஒரு இதுல என்னென்னமோ வண்டி ஓட்டுறேன், எக்ஸல், என்னென்னமோ என்ஃபீல்டு வண்டி, என்ன வண்டி எல்லாம் ஓட்டுறாங்க. கண் திமிட்டு, அதாவது எக்ஸ்பிரஸ் கண் திமிட்டு நேரத்துல
5: தெரியாதவங்களாட்டாட்டிக்கிறாங்க. ஓட்ட தெரிஞ்சவங்க தடுமாறிட்டு திரியறாங்க. இப்ப நம்ம ரோட்ல போய்கிட்டு இருந்தோம் பாருங்களேன், நடந்து போறவங்க வந்து கரெக்டா போறது இல்ல, இவங்களை ஒதுங்கிதான் அந்த வண்டி போக வேண்டியது இருக்கு.
3: அருமை. இந்த இப்ப ஆண்டனி சொன்னார்ல, சைக்கிள் பில்லுக்கே ஒதுங்கி போன மக்கள் இப்ப ரயில் ஹார்ன் அடிச்சா கூட ஒதுங்க மாட்டாங்க. கேட்டா நீங்க அந்த வகையா போங்க, நடு ரோட்ல நிக்கிறாங்க, எதுக்காக நிக்கிறாங்கன்னே தெரியாது. எங்களுக்கு மலை நாட்டுல இந்த மூஞ்சிக்கல்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே பார்த்தீங்கன்னா எந்த நேரம் ஒரு 50 பேர் நின்றுட்டே இருப்பாங்க. எதுக்கு நிற்கிறாங்க? சரி நின்றுக்கங்க, ஆனால் நீங்கள் வர்ற வாகனங்களுக்கு வழி விடுங்க. அந்த வரிசையாக நின்றுக்கிட்டு பொது இடங்களில் அந்த புகையை அதிகமாக பீடி குடிச்சிக்கிட்டு சிகரெட்டு குடிச்சிட்டு பள்ளி குழந்தைகள் போகிறாங்க வராங்க, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, இருங்க. ஆனால் வாகனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதாசாரிகளுக்கும் மரியாதை கொடுங்கள். யார் இப்பொழுது இணைப்பில் வருங்க? வணக்கம்.
6: வணக்கம்,
3: சொல்லுங்கள்.
6: ஐயா, நான் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் மட்டுப்பாளையத்திலிருந்து திருநாவுக்கரசு பேசுறேங்க.
3: திருநாவுக்கரசு, அருமை, சொல்லுங்க.
6: ஆமாங்க ஐயா. ஐயா, இப்ப வந்துங்க எல்லாருமே வந்து அவசர உலகத்துல அவசரமா போகணும்னு தான் நினைக்கிறாங்க, போய் சேரணும்னு நினைக்கிறாங்க, போய் சேர வேண்டிய இடத்துக்கு.
3: ஆனா போய் சேர்ந்துருவாங்களே.
6: அதுதானுங்க, அதான் சொல்றேன், அது வந்து தவறு. நிதானமா நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சரியான பாதுகாப்போட போகணுங்கறதான் விதிங்க. ஆனா ஒருத்தர் முந்தி ஒன்னு போக கூடாது. போகணும்னா அவங்க கிட்ட அனுமதி வாங்கிதான் போகணும், ஆரன் அடிச்சு அவங்க வழிவிட்ட உறுப்போடுதான் போகணும். அப்படி போறதே கிடையாதுங்க,
3: யாருமே அதை பத்தி யோசிக்கிறதும் கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு விதிமுறையை பற்றி ஒரு அக்கறை கிடையாது. விதிமுறைகள் எதற்காக வகுக்கப்பட்டிருக்கின்றன? எல்லாம் முறைப்படி சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி வேண்டுமானாலும் போகலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழ்ந்தால் அது நிம்மதியை தராது, நிறைவினை தராது. வாகனங்கள் நம்மை சுமந்து சென்று நமது பயணங்களை இனிமையாக்க உருவாக்கப்பட்ட உரு துணையாளர்கள். ஆனால் நம்மிடம்தான் எல்லா இயக்கங்களும் இருக்கின்றன என்ற தவறான எண்ணங்களை அந்த வாகனங்களை வரம்புக்கு மீறி முறுக்கி இயக்கி வேகமாக செல்வதால் எத்தனை எத்தனை இழப்புகள் நமக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் போக, எதிரே வருகின்றவர்களுக்கும் எதிர்பாராமல் எத்தனை எத்தனை இழப்புகள். நமது நேர்பெருமக்கள் பலர் சொன்னார்கள், சதவீதப்படி எதிர்பாராமல் நடப்பது 20%, 25%, விதிகளை மீறுவதை 80%, 75% என்று சொன்னார்கள். இதில் உண்மை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. நமது பயணம் நமக்கு முக்கியம்தான், நமது பணிகள் நமக்கு முக்கியம்தான், நமது தொழில்கள் நமக்கு முக்கியம்தான், நமது வேலைகளும் நமக்கு முக்கியம்தான். ஆனால் அதற்காக அடுத்தவர்கள் ரோட்டில் போகக்கூடாதா? போகக்கூடாது என்ற அர்த்தமா? மற்றவர்களை பற்றி யோசிக்க நமக்கு நேரம் இல்லையா? யோசித்து பாருங்கள், நம்மை பெற்றவர்கள் எத்தனை எத்தனை கனவுகளோடு இருப்பார்கள். நமது சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், நமது தோழமைகள், நமது குழந்தைகள் எத்தனை எத்தனை எதிர்பார்ப்புகளோடு இருப்பார்கள்.

அத்தனை நம்பிக்கைகளையும் நமது தவறுகளால் அழித்து விடுவது நியாயமா? ஆகவே சாலை விதிமுறைகளை கடைபிடிப்போம். உயிர் என்பது எவ்வளவு உயர்வானது என்பதை உணர்வோம். நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.

போக்குவரத்து என்பது இடங்களை இணைக்கும் பாலம் அல்ல, நம் வாழ்க்கையை இணைக்கும் பாலம் என்பதை உணர்த்து செயல்படுவோம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வானவில். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜாண்டி பிரிட்டோ. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ் ராஜேஷ், கணினியாக்கம் வி சக்திகுமார், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு லோகப்பிரியா. எனினும் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விடுவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், திரு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுத்தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீட் மறுத்தேர்வையொட்டி திருப்பத்தூர் சேலம், சின்னசேலம், சேலம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக திரு ஆகாஷும் மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.21 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2,253 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில்

இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஹைத்தி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டிக் கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
1: எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முன்பு ஒரு காலத்துலன்னு நாம கதை சொல்ல தொடங்கினோம்னா என்னதான் பெரியவங்களா இருந்தாலும் சட்டுன்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு மாயாஜாலம் செய்யற வார்த்தை அது. ஏதோ ஒரு கதையை சொல்ல தொடங்க போறாங்க, உன்னிப்பா கேட்கணும்னு நம்ம உள் மனசு சொல்லும். அது என்ன கதையா இருக்கும்னு நம்ம மனசு யோசிக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல வேற யாரு என்ன சொன்னாலும் நமக்கு முக்கியமா படாது, ஏன்னா நாமளே குழந்தைங்களாயிடுவோம். இன்னைக்கு கோடை பண்பலை 100.5 நிகழ்வுகளின் நினைவுகள அப்படித்தான் நாம குழந்தைகளா மாறப்போறோம். இன்னைக்கு மொத்தம் 7 கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நாட்டில இருந்து தேடி பிடிச்சு உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் விக்ரமாதித்தன் கதைகள் கேட்டோம், அப்புறம் அக்பர் பீர்பால் கதைகள் கேட்டோம். இந்த கதைகள் நிஜமா நடந்த நிகழ்வுகள்ல இருந்து கொஞ்சம் கற்பனையும் கலந்து உருவான கதைகளா இருக்க போகுது. இதுல சில கதைகள் திரைப்படங்களாவும் எடுக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இந்த கதைகளை கேட்டு சந்தோஷப்படலாம். என்ன, ஆரம்பிக்கலாங்களா? முதல் கதை அமெரிக்கால இருக்கிற பிலடெல்பியால இருந்து வருது. பல வருஷத்துக்கு முன்னாடி இரவு நேரம் புயலும் காத்துமா அடிச்சுட்டு இருந்தது. அந்த நேரத்துல ஒரு வயசானவர் தன்னோட மனைவி கூட ஒரு சின்ன ஹோட்டலுக்குள்ள வராரு. மழையில நனைஞ்ச அவங்களுக்கு ஒரு ரூம் தேவைப்படுது. அங்க இருந்த மேனேஜர் கிட்ட ஒரு ரூம் கிடைக்குமான்னு கேட்க அவரு எல்லா ரூம்ஸும் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் ஏமாற்றமான அந்த தம்பதியினர், சரி நாங்க பக்கத்துல வேற ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மேனேஜர் உடனே அவங்கள தடுத்து, இந்த ராத்திரி நேரத்துல அதுவும் இந்த புயல் மழையில வயசானவங்களா இருக்கிறவங்கள தனியா தவிக்க விட முடியாதுங்க, நீங்க என்னோட ரூம்ல வேணும்னா தங்கிக்கோங்க, ஆனா வசதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு சொல்றாரு. அதை கேட்ட அவங்களுக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருந்தது. நீங்க எங்க தங்குவீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு அவரு, நான் இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூமா அவங்களுக்கு கொடுக்கறாரு. மறுநாள் காலையில அவங்க எழுந்து வந்து ரூம் வாடகையே கொடுக்கறாங்க. அதுக்கு அந்த மேனேஜர், நீங்க என்னோட ரூம்ல தானே தங்குனீங்க, வாடகையெல்லாம் வேணான்னு சொல்றாரு. அந்த வயசானவர், இல்ல நீங்க கண்டிப்பா இதை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வாடகையே கொடுக்கறாரு.

அது கூடவே நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, ஒரு நல்ல முதலாளியாக இருப்பீங்க, ஒரு நாள் உங்களுக்காக ஒரு ஹோட்டல் கட்டித்தரேன்னு சொல்கிறாரு அந்த பெரியவர். மூணு பேரும் வாய் விட்டு சிரிச்சுட்டு கிளம்புறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு ஒரு கடிதம் வருது. அது கூட ரிட்டன் டிக்கெட்டோடு சேர்ந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் இருக்குது. அந்த வயசானவர் அந்த இரவு நேர நிகழ்வை நிகழ்ந்து அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாரு. அவரை பார்க்க நியூயார்க் வர சொல்லி கேட்டிருந்தாரு. இவரும் அவங்கள பார்க்க கிளம்புறாரு. நியூயார்க்கில் அந்த மேனேஜரை சந்தித்த அந்த வயசானவர் அவரை 5th Avenue 34th தெருவுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே ஒரு புத்தம் புதுசாக ஒரு கட்டிடம், ரொம்ப அழகாக இருக்குது, வானத்தை முற்ற மாதிரி பெருசாக இருந்துச்சு. அந்த கட்டிடத்தை காட்டி அந்த வயசானவர், இதுதான் நான் உங்களுக்காக கட்டின ஹோட்டல்னு சொல்லும்போது அந்த மேனேஜருக்கு சிரிப்பு வந்துடுச்சா. நீங்கள் விளையாடுறீங்களான்னு அவர் கேட்க, இல்லை, உங்களோட நல்ல உள்ளத்துக்காக இந்த பரிசு எங்களோடதுன்னு சொல்கிறாரு அந்த வயசானவர். அந்த மேனேஜர் அந்த ஹோட்டலை பார்த்துக்க தொடங்குறாரு. இன்னும் நிறைய ஹோட்டல்களை உலகம் முழுக்க கட்டுறாரு. அந்த வயசானவர் பேர் வில்லியம் வால்டோர் ஆஸ்டர். இன்றைக்கும் அமெரிக்காவில் நல்ல மனசுக்கு கிடைச்ச சிறந்த பரிசாக அந்த ஹோட்டல் பார்க்கப்படுது. இந்த கதையும் சொல்லப்படுது. இன்னைக்கு நிகழ்வுகளின் நினைவுகளில் இன்னும் 6 கதைகள் இதே மாதிரி நிஜமா நடந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்ச கதைகள் காத்துட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலை படத்துல இருந்து வெற்றி நிச்சயம் பாட்டு வருது. ஒரே பாட்டுல ஓஹோ நான கதையை சொல்ற பாட்டு கேட்டுட்டு வாங்க. கோடை பண்பலை 100.5.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
6: ஹமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
5: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: கொடை பண்பலை 100.5 நிகழ்வுகளின் நினைவுகள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு முன்பு ஒரு காலத்துல அப்படின்னு கதை கேட்டுட்டு இருக்கோம். 2வது கதையில ஒரு சொகுசுக்காரு சொர்க்கம் போகும் கதையை கேட்கலாம் வாங்க. பிரேசில் நாட்டில் ஒரு பணக்காரர், அவரோட அப்பா இத்தாலியிலிருந்து வந்து பிரேசில்ல தொழில் செஞ்சு பெரிய பணக்காரர் ஆனார். அவர் மில்லியன்களில் சம்பாதிச்சு, அப்புறம் பில்லியன்களில் சம்பாதிச்சு அவரோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை உருவாக்கி தந்தாரு. அவரோட குடும்பம் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தது. அப்பாவோட சொத்து எவ்வளவு இருந்தாலும் அந்த பணக்காரருக்கு சில பிரச்சனைகள் இருந்தன. அதில் ஒன்று அவரோட பெரிய தொப்பை. அந்த தொப்பையை மறைக்க 2009 ஒரு ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டாரு. அந்த ஆப்ரேஷன் கொஞ்சம் சிக்கலானது. பிரச்சனைகள் வரலான்னு ஏற்கனவே டாக்டர்கள் அறிவுரை சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அவர் அந்த ஆப்ரேஷனை செஞ்சுக்கிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணின இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதனால சில மாதம் அவர் கோமாவில் இருந்தார். கோமாவில் இருந்து திரும்ப வந்த அவருக்கு சிந்தனைகள் சில பாடங்களை கொடுத்தது. எகிப்தில் அந்த காலத்தில் ராஜாக்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களெல்லாம் பிரமிடுகளில் வச்சு அவங்களுக்கு அடுத்த பிறவியில் பயன்படுற மாதிரி பல பொருட்களை வைப்பாங்கல்ல, அதே மாதிரி இவரும் தன்னோட கல்லறைக்கு பக்கத்தில் ஒரு சொகுசுக்காரை புதைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. $500,000 மதிப்புள்ள ஒரு சொகுசுக்காரை அவர் புதைக்க போகிறதா அறிவிச்சாரு. அவரோட கல்லறைக்காக ஒரு இடத்தை அவர் தேர்வு செஞ்சு வச்சிருந்தாரு. அது மொத்தம் 4 ஏக்கர் இடம். சுற்றி நல்ல செடிகள் எல்லாம் அழகாக வைக்கப்பட்டிருந்தன. 2013 செப்டம்பர் 20 அவர் அந்த காரை புதைக்க போறதாவும் அவரோட இறப்புக்கு அப்புறம் அவர் அதை பயன்படுத்துவார்னு சொல்லி ஊடகங்களுக்கு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் சந்தேகம், இது எப்படி சாத்தியம், இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கூட பத்திரிகைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த நாளும் வந்துச்சு. ஊடகங்கள்லாம் சுத்தி நிக்க, ஏகப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்க அவர் திடீர்னு, நான் அந்த காரை புதைக்க போறது இல்லைன்னு சொன்னாரு, இதை புதைச்சா நான் இறந்ததுக்கு அப்புறம் இதை பயன்படுத்த முடியுமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. முடியாதுல்ல. ஆனா அதே போலதான் நம்மளோட உடலை புதைக்கிறதுக்கு முன்னாடி தானமா கொடுக்கக்கூடிய உறுப்புகளை தானம் பண்ணலாம். ஏன்னா அதை நாம அடுத்த பிறவியில பயன்படுத்த முடியாது. இந்த ஒரு கருத்தை எல்லார்கிட்டையும் பரப்பதான் இந்த ஒரு ஐடியாவை பண்ணேன்னு சொன்னாராம். அவரோட பேரு சீக்கினோஹோ ஸ்கார்பா. அவர் செஞ்ச இந்த செயல் தெனாலிராமன் கதைகள்ல வர்ற மாதிரியே இருக்குல்ல, இது நெஜத்துல நடந்தது. இதே மாதிரி இன்னும் 5 நிஜ கதைகள் நிகழ்வுகளின் நினைவுகள்ல காத்துட்டு இருக்கு. நீங்க இப்போ பையா படத்துல இருந்து பூங்காற்றே பூங்காற்றே பாட்டை கேட்டுட்டு வாங்க. அந்த படத்தோட கதாநாயகன் கார்த்தியும் கதாநாயகி

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.

0: Just the generations connect madri strength Chettinad super grade cement 64 years of strong foundation Chettinad cement the perfect concrete choice
1: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
8: நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம உடம்பு செய்யும். இத சொல்றது மட்டும் இல்ல, ஒரு சின்ன பையன் செஞ்சும் காட்டியிருக்கான். சாதனையும் செஞ்சு மக்களோட கவனத்தை தம் மேலையும் திருப்பியிருக்காப்ல. கோடை பண்பலை 100.5 நிகழ்வுகளின் நினைவுகளில் முன்பு ஒரு காலத்துலன்னு நிஜ கதைகளை கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கோம். இந்த கதையும் அமெரிக்கால நடந்தது. முன்பு ஒரு காலத்துல அமெரிக்க பள்ளிக்கூடங்கள்ல குளிர சமாளிக்க பழங்கால முறையில அந்த குளிர் காய் வாங்கல தீ காய் வாங்கல அந்த முறையில பள்ளிக்கூட வகுப்புகளை உஷ்ணப்படுத்துவாங்க. அதை செய்ய ஒரு மாணவர் எல்லா மாணவர்களும் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதை செய்யணும். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வரும்போது அந்த பள்ளிக்கூடமே பத்தி எரிஞ்சிருச்சு. அதுக்குள்ள அந்த சின்ன பையன் தீக்காயங்களோட மாட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அவனை காப்பாத்தி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அவன் பிழைக்கிறதே சந்தேகம்னு அவனோட அம்மா கிட்ட சொல்ல, அதை கேட்டுட்டு இருந்த அந்த மாணவன் தன் மனசுக்குள்ள ஒரு பிடிவாதத்தை வளர்த்துக்கிட்டான். ஏன் உயிர் என் கையில தான் இருக்குன்னு மன உறுதியோட இருந்தான். அவனோட அம்மாவும் அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவனோட இடுப்புக்கு கீழே தசைகள் நரம்புகள் எல்லாம் வெந்து போய் எந்த உணர்வுகளும் இல்லாம இருந்திருக்கு. அவனோட மன உறுதி அவன் உயிரை அவனுக்கே திருப்பி கொடுத்துருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவனோட கால்கள் எந்த உணர்வும் இல்லாம இருந்திருக்கு. அவனோட அம்மா தினமும் அவனோட கால்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா எந்த பலனும் இல்லை. ஆனாலும் அவனோட மனபலம் அவனை திரும்ப சகஜமா வாழ அனுமதிச்சது. நடக்க தானே முடியாது, படிக்கலாம்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது, படிப்பு மட்டும் இல்ல நான் நடக்கவும் செய்வேன்னு ஒரு நாள் தானாவே வீட்டுக்கு முன்னாடி இருந்த தோட்டத்துல தன்னோட கால்களை இழுத்துட்டு போனான். அந்த முயற்சி அவனுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தது. அந்த தோட்டத்தை சுத்தி போடப்பட்டிருந்த மரவேலியை பிடிச்சுக்கிட்டு எழுந்து நிக்கலாம்ல. அதுக்கப்புறம் அந்த வேலியை ஒட்டி இருந்த புல்லை எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஒத்தையடி பாதையை உருவாக்குனான். அதுல நடக்க பழகுனான். அவனால நடக்க முடிஞ்சது. பள்ளிக்கூடம் கல்லூரின்னு நடந்து போனான். கல்லூரியில ஓட்ட பந்தயத்திலையும் கலந்துகிட்டான். மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல அவன் இந்த உலகத்திலேயே வேகமா 1 மைல் தூரத்தை கடந்தவர் அப்படிங்கிற பெயரையும் பெற்றார். அவர்தான் டாக்டர் கிளென் கன்னிங்கம். 1934 ஜூன் 16 4:06.8 அப்படிங்கிற நிமிடங்கள்ல 1 மைல் தூரத்தை ஓடி கடந்து உலக சாதனை படைச்சவரு. அவரால் பிழைக்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாதுன்னு சொன்னவங்களோட வார்த்தைகளுக்கு சவால் விடுற மாதிரி தன்னோட மன உறுதி, தன் அம்மாவோட அக்கறையான மசாஜ், இப்படி சாதகமான விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டா போதும், சாதனை படைக்கலாம்னு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினவர் டாக்டர் கிளென். கோடை பண்பலை 100.5 அடுத்து நாம கேட்க போற பாட்டு இவருக்கு டெடிகேட் பண்ணலாமா? எதிர்நீச்சல் படத்திலிருந்து எதிர்நீச்சலடி அந்த பாட்டு தன்னம்பிக்கைக்கு சாதகமா வருது. இது நிகழ்வுகளின் நினைவுகள்.

உலகமே நம்மளை பார்த்து ஏன் உங்கள் அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கோபம் வரத்தா செய்யும். அப்பா தான் நம்ம வாழ்க்கையோட முதல் ஹீரோ. ஆனால் இவரோட அப்பா இவரை எப்பயுமே பெல்ட்டாலேயே அடிப்பாராம். குடிப்பழக்கம் உள்ளவர். ஜெர்மனியோட நாசி ஆட்சியில் போலீஸாக இருந்தார். அப்பா மேலே இருக்கிற கோபத்தில் இவர் தன்னோட கனவுகளை துரத்த தொடங்கினாரு. கோடைப்பன்மலை 100.5 நிகழ்வுகளின் நினைவுகளில் முன்பு ஒரு காலத்துல நடந்த நிஜக்கதைகளை தான் கேட்டுட்டு இருக்கோம். இவர் அவர் அப்பாவோட அடிக்கு பயந்துட்டு அதுல இருந்து தப்பிக்க அமெரிக்கா போகணும்னு ஆசைப்பட்டாரு. அமெரிக்க திரைப்படங்கள்ல வர சண்டை காட்சிகள் அவரோட மனச ஆறுதல் படுத்துச்சு. இவரோட கனவுகளை இவரோட அப்பா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இவரோட அப்பா இவரை ஒரு போலீஸா உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா இவரோட மன உறுதி இன்னும் வலுவா இருந்தது. இவரோட உடம்ப முதல உறுதியாக்கணும்னு ஜிம்முக்கு போய் உடம்ப உறுதியாக்குனாரு. பல போட்டிகள்ல பங்கேற்றாரு. ஒரு கட்டத்துல கட்டாய ராணுவ பயிற்சியில ஈடுபட்டே ஆகணும்னு சொல்லும் போது அதுல இருந்து தப்பிச்சு

அவர் ஒரு வாரம் ராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில தான் கையில் ஒரு $20 மனசில் பெரிய பெரிய கனவுகளோடவும் அவர் அமெரிக்காவுக்கு கிளம்பினார். இவர் தன்னோட 21 வயசுல கலிபோர்னியாவுக்கு போனார். அங்கேயும் நிறைய சோதனைகள், செங்கல் சூளை கட்டிடங்கள் கட்டுற வேலைன்னு இரவு பகலா தன்னோட கனவை நோக்கி செயல்பட்டாரு. அவரோட பல நண்பர்கள் நிறைய உதவிகள் செஞ்சாங்க. இவரோட கையில இருந்த காசெல்லாம் தீர்ந்தப்போ அவங்க தான் பாத்திரங்கள் தலையணைன்னு கொண்டு வந்து கொடுத்து உதவுனாங்க. அதுக்கப்புறம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விற்கிற முயற்சியில இறங்கினாரு. அதுல கிடைச்ச காசை வச்சு ரியல் எஸ்டேட்ல முதலீடு செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஹாலிவுட்டோட ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் கதவுகளை தட்ட தொடங்கினாரு. இவரோட உடல் ரொம்ப பெருசா இருந்ததாலேயே ஆரம்ப காலத்துல இவரை யாரும் படத்துல நடிக்க வைக்கல. இவரோட பேச்சு ரொம்ப சிரிப்பை ஊற்றுறதாவும் இவரோட பேரு ரொம்ப பெருசா இருக்கிறதாவும் சொல்லி இவருக்கு சினிமாவில் சான்ஸே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. 1976 ஒரு சின்ன வேடம் கிடைச்சது. அதுக்கு கோல்டன் குளோப் விருது கூட கிடைச்சது. அந்த பணத்தை வச்சு அவரு முழு நேர நடிகர் ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய

இருந்த காசெல்லாம் தீர்ந்தப்போ அவங்க தான் பாத்திரங்கள் தலையணைன்னு கொண்டு வந்து கொடுத்து உதவுனாங்க. அதுக்கப்புறம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விற்கிற முயற்சியில் இறங்கினாரு. அதில் கிடைச்ச காசை வச்சு ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஹாலிவுட்டோட ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் கதவுகளை தட்ட தொடங்கினாரு. இவரோட உடல் ரொம்ப பெருசா இருந்ததாலேயே ஆரம்ப காலத்துல இவரை யாரும் படத்துல நடிக்க வைக்கல. இவரோட பேச்சு ரொம்ப சிரிப்ப ஊற்றுறதாவும் இவரோட பேரு ரொம்ப பெருசா இருக்கிறதாவும் சொல்லி இவருக்கு சினிமாவில் சான்ஸே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. 1976 ஒரு சின்ன வேடம் கிடைச்சது. அதுக்கு கோல்டன் குளோப் விருது கூட கிடைச்சது. அந்த பணத்தை வச்சு அவர் முழு நேர நடிகர் ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்ஜெட் கதாபாத்திரம் ஒன்று அவருக்கு கிடைச்சது. படத்தோட பட்ஜெட் சிறுசு தான். அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரமும் அவர் கையை விட்டு போச்சு. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. 1984 டெர்மினேட்டர் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சு ஹாலிவுட்டோட நட்சத்திர அந்தஸ்து அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் அவரோட சேவைகள் தொடர கலிபோர்னியாவோட கவர்னரா ஆனாரு. இவரை கௌரவப்படுத்தினாங்க. பில்லியன்கள்ல வருமானமும் மக்களோட மனசுல பெரிய இடமும் பெற்றார். யார் இவரு? அவர் தான் அர்னால்ட். அவரோட பெயர் உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றது. இவரோட கனவுகள் தான் இவரை போராட வச்சதுன்னு சொல்லலாம். இவரோட போராட்ட குணம் இவரை ஜொலிக்க வச்சது. இது மாதிரி 3 நிஜக்கதைகள் பாக்கி இருக்கு நிகழ்வுகளின் நினைவுகள் நிகழ்ச்சியில. இப்போ தில் படத்துல இருந்து வேண்டும் வேண்டும் நெஞ்சில் வேண்டும் தீயை தீண்டும் தில் தில்னு அர்னால்டோட தில்லுக்கு தூளா ஒரு பாட்டு கேட்போமா? கோடை பண்பலை 100.5 தில்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: and Co.
1: That's right.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
3: ஊரே வறுமையில வாடுற நிலை, குடும்ப வறுமை உச்சத்தில் இருக்குது. அந்த நேரம் தன்னோட அறிவு கை கொடுக்க தன் நிலையை மாற்றும் சிறுவன் காத்து வாக்கில் இந்த கதையை கேளுங்க. கோடை பொன்மலை 100.5 இது நிகழ்வுகளின் நினைவுகள். இன்னைக்கு முன்பு ஒரு காலத்திலன நிஜ கதைகளை கேட்டுட்டு இருக்கோம். இந்த கதை தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற மலாவி நாட்டிலிருந்து வருது. நாடே வறுமையில் இருக்கு. அப்போ வறுமையோட பிடியில் சிக்கியிருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த பையன் தன்னோட சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறான். அவனோட கூட அவனோட நண்பர்கள் ஊர் முழுக்க சுத்தி ஏதாவது தூக்கி வீசப்பட்ட பொருட்கள் இருந்து திரும்ப பயன்படுத்துற மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஊர்ல ஏற்பட்ட பஞ்சம் அந்த சின்ன பையனை ஸ்கூல்ல இருந்து நிக்க வைக்குது. ஸ்கூலுக்கு திரும்ப போக முடியாம டியூஷன் காசு கொடுக்க முடியாமலும் தவிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு கல்வி மேல அப்படி ஒரு ஆர்வம். உள்ளூர் பள்ளிக்கூடத்துல இருந்து நூலகத்துல இருந்து பல புத்தகங்கள் எடுத்து படிக்கிறான். அப்பதான் அவனுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மேல இருக்கிற ஆர்வம் அவனுக்கே புரிய வருது. அவன் ஊர்ல ரேடியோவை சரி பண்ற வேலைகளை செய்ய தொடங்குறான். ஆனா அதுல அதிகமா வருமானம் கிடைக்கல. ஒரு தடவை யூசிங் எனர்ஜி அப்படிங்கிற புக்கை படிச்ச அந்த பையன் ஒரு காற்றாடி மின்சாரம் உற்பத்தி செய்யற டர்பைனா உருவாக்க முடிவு பண்றான். அவனோட அந்த குட்டி ஆராய்ச்சி சின்ன சீப்பான டைனமோவை வச்சு செய்யப்படுது. அதுக்காக அவனோட அப்பா தன்னோட சைக்கிளில் பிரித்த உதிரி பாகங்களை கொடுக்கறாரு. அந்த சைக்கிள் மட்டும்தான் அவங்களோட ஒரே சொத்தா இருந்த அந்த நேரத்தில் இந்த ஒரு செயல் அந்த சின்ன பையனோட அப்பாவோட நம்பிக்கையை வெளிப்படுத்துது. அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட மின்சார பொருட்களுக்கு மின்சாரம் வழங்குறான். உள்ளூர் விவசாயிகள் நிருபர்கள் இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டு அதை பிரபலப்படுத்தினாங்க. இந்த செய்தி சர்வதேச அளவில் பிரபலமாச்சு. 2001 இவர் உருவாக்கின அந்த காற்றாடி மின்சார உற்பத்தி நிலையம் வெறும் மரத்தாலையும் அவர் அப்பாவோட சைக்கிள் குப்பையில் கிடைச்ச பொருட்களை வச்சும் ரெடி பண்ணுது. அதுக்கப்புறம் சூரிய ஒளியில் இயங்குற தண்ணீர் பம்பை உருவாக்கி அவரோட கிராமத்துக்கு முதல் முறையாக குடிநீர் வழங்கினாரு. 12 மீட்டர் உயரத்துக்கு இன்னும் 2 காற்றாடி மின்சார உற்பத்தி நிலையம் உருவாக்கி ஊருக்கே கொடுத்தாரு. 2009 கானா நாட்டில் நடந்த மேக்கர் ஃபயர் ஆப்பிரிக்கா மாநாட்டில் இந்த சின்ன பையனோட கட்டுரையும் பிரசுரிக்கப்படுது. அந்த சின்ன பையனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அதுக்கப்புறம் டாட்மவுத் காலேஜில் டிகிரி வாங்குறாரு. அவரோட பேரு வில்லியம் கம்புவா. இவர் ஒரு என்ஜினியர், எழுத்தாளர், கண்டுபிடிப்பாளர். இவரோட வறுமை இவரை எவ்வளவு வாட்டி வதைச்சாலும் கல்வி மூலமா தன்னோட வாழ்க்கையை சிறப்பாக்க முடியும்னு செஞ்சு காட்டினாரு. இவரோட கதைய த பாய் ஹூ ஹார்னஸ் த வின் அப்படிங்கிற திரைப்படமாகவும் எடுத்தாங்க. இப்படி சின்ன வயசுலேயே பெரிய பெரிய சாதனைகள் செஞ்ச பலர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்களோட கதைகள் நமக்கு உத்வேகம் கொடுக்கும். இன்னும் 2 கதைகள் அப்படிதான் காத்துக்கிட்டு இருக்கு கோடை பண்பலை 100.5 நிகழ்வுகளின் நினைவுகள்ல. அதுக்கு முன்னாடி 24 படத்துல இருந்து காலம் என் காதலியோ பாட்டு கேட்கலாமா? கண்டுபிடிப்புகளுக்கு துடிக்கும் மனங்களுக்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்ணலாம்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12க்குட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த்.

தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இப்படி ஒரு அறைகூவலை எழுப்பின மகாகவி பாரதியார் மாதிரி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் தன் வேலையை துறந்துடுவேன்னு ஒருத்தர் அவர் பார்த்துட்டு இருந்த பெரிய வேலையை விட்டுட்டு பசிப்பினி போக்க களமிறங்கின கதை தெரியுமா உங்களுக்கு? கோடைப்பன்மலை 100.5 நிகழ்வுகளின் நினைவுகளில் முன்பு ஒரு காலத்துலன்னு பல கதைகளை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இது 6வது நிஜக்கதை. ஒரு 5 ஹோட்டலில் சுவிட்சர்லாந்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் தன்னோட குடும்பத்தை பார்க்க ஈரோப்பிலிருந்து வந்தப்போ ஒரு நிகழ்வை கடக்க அவரோட வாழ்க்கையே தலைகீழாக மாறி போயிடுச்சு. 2002 மதுரைக்கு தன் குடும்பத்தோட கோயில்களை சுற்றி பார்க்க வராரு. மதுரை கோயில் நகரம், அங்கே அவர் சந்தித்த ஒரு நிகழ்வு அவரை உலுக்கி போட்டுடுச்சு. ஒரு வயசானவர் பசி கொடுமையால் தெரு ஓரத்தில் கழிவை உணவாக சாப்பிட்றத பார்த்து ஒரு நொடி திடுக்கிட்டு போகிறாரு. அது அவரை ரொம்ப காயப்படுத்தி அவருக்குள்ள 1000 கேள்விகளை எழுப்புச்சு. அப்போ தான் அவர் அந்த முடிவு எடுக்கிறாரு. அந்த வயசானவருக்கு உணவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அந்த செயலை உடனே செய்கிறாரு. அவரோட வாழ்க்கையே இது மாதிரி இருக்கிற ஆதரவற்ற மனநலம் குன்றியவர்களுக்கு உணவு கொடுக்கறதாவே மாறிப்போச்சு. நம்மளை நாம் பார்த்துக்க முடியும், ஆனால் மனநலம் குன்றினவங்களுக்கு அதுவே கஷ்டம்ங்கும்போது காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? அதுக்காக தான் அவர் அக்ஷயா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாரு. அவரோட ஒவ்வொரு நாளும் காலையில 4 தொடங்கும். அவரோட குழுவினர் எல்லாரும் 125 miles தங்களோட வேனில் போய் கொளுத்துற வெயிலையும் இண்டு இடுக்கில் இருக்க எல்லா ஆதரவற்றவங்களையும் தேடி பிடிச்சு உணவு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 400 உணவு மட்டும் இல்லை, அவங்களுக்கு தலசி விட்டு அவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. டொனேஷன்ஸில் வர்ற பணத்தை வச்சு இவங்களால 22 தான் உணவு கொடுக்க முடியுதான். மிச்சம் இருக்கிற 8 உணவை கொடுக்க அவரோட தாத்தா இவருக்கு கொடுத்த வீட்டோட வாடகையை வச்சு தான் சமாளிக்கிறாராம். இவர் அக்ஷயா சமையலறையில் தன்னோட குழுவினரோட தூங்கினாரு. சம்பளம் இல்லை, நிலையான டொனேஷன்ஸும் கிடைக்காது. இருந்தாலும் இவங்களோட சேவை 20 தொடருது, இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. 2012 வெளியான மலையாள திரைப்படம் உஸ்தாத் ஹோட்டல்

இவரை பத்தி ஒரு காட்சி அமைப்பு செய்யப்பட்டிருந்தது. இவரோட பெயர் பல இடங்கள்ல பரவ தொடங்குச்சு. இவருக்கு விருதுகளும் வர தொடங்குச்சு. இவரோட பெயர் நாராயணன் கிருஷ்ணன். உலகம் முழுக்க மனிதர்களோட ஈர மனசுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கு. அவள நிலையிலிருந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மீட்டா அவன் மாமனிதனாகிறான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இந்த பாடல் தான் இப்ப மனசுல ஓடிட்டு இருக்கு. நிறைவா ஒரு கதை மிச்சம் இருக்கு. அதை கேட்கறதுக்கு முன்னாடி மயக்கம் என்ன படத்திலிருந்து, திரைப்படத்துல இல்லாத ஆனா அந்த படத்துக்காக வெளியான பாடல், என்னென்ன செய்தோம் இங்கு இதுவரை வாழ்விலே.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right. வசந்த் அண்ட் கோ, சரி சரி வசந்த்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right.
4: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: இந்த ஓட்டத்தை என்னால முடிக்க முடியலனா மத்தவங்க தொடரட்டும், நான் இல்லாவிட்டாலும் இது தொடரட்டும் முடியும் வரை. இந்த வாக்கியம் ஒரு மாரத்தான் ஓட்டக்காரரோடது. அவரோட ஓட்டம் ஒரு காரணத்தோட இருந்தது. ஒரு காரணம் இருந்தா தானே நம்மளோட செயல் சிறப்பானதா மாறும். அப்படிப்பட்ட அந்த மாரத்தான் ஓட்டக்காரரோட கதையை தெரிஞ்சுக்கலாம். நிகழ்வுகளின் நினைவுகள்ல முன்பு ஒரு காலத்துல நடந்த நிஜ கதைகள் வரிசையில 7வது கதை, சபாஷ் சரியான ஓட்டம். 1958 ஜூலை 28 தேதி கனடா நாட்டுல வினிபெக் நகரத்துல பிறந்த இவர்

தன்னோட குடும்பத்தோட 1966 கொலம்பியாவுக்கு வந்தாரு. சின்ன வயசுல இருந்தே தோத்து போறது இவருக்கு பிடிக்காதுதான். வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு விஷயத்த விடாம செஞ்சு சாதனையாக்குவாராம். விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. இவர் 8வது படிக்கும் போது கூடைப்பந்து விளையாட்டுல ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தாரு. இவரோட ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் இவர் ரொம்ப தூரம் ஓடுற அளவுக்கு ஸ்டாமினா வச்சிருக்கிறத பார்த்துட்டு மாரத்தானோட சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு கிராஸ் கண்ட்ரி ரன்னிங்ல இஷ்டம் இல்லைனாலும் அவரோட இன்ஸ்ட்ரக்டர் சொன்னதுனால பங்கேற்றாரு. இதுல இருந்து இவரோட விளையாட்டு இவரோட வாழ்க்கையானது. அதுக்கப்புறம் விளையாட்டு ஆசிரியருக்கான படிப்புல சேர்ந்தாரு. 1976 நவம்பர் 12 அவருக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட அவரோட வலது முழங்கால ஒரு அடிபட்டது. காயந்தான், வலிதான், ஆனாலும் கூடைப்பந்து விளையாட்டுல அவர் கலந்துகிட்டாரு. வலி அதிகமாக 1977 மார்ச் அவருக்கு எலும்பு புற்றுநோய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அவரோட காலை துண்டிக்க வேண்டிய கட்டாயம். தன்னோட காலை இழந்த பிறகும் கூட மன உறுதியை இழக்கல அவரு. ஆபரேஷன் முடிஞ்ச 3 வாரத்துல செயற்கை காலோட நடக்க தொடங்கினாரு. அதுக்கப்புறமும் கூட விளையாட்டை அவர் விடல. அப்பா கூட கோல்ஃப் விளையாடுற அளவுக்கு முன்னேறினாரு. அவர் கூட இந்த புற்றுநோயாளிகளோட கதைகளும் அவங்களோட மரணமும் அவரை இன்னும் அதிகம் பாதிச்சது. 1977 சக்கர நாற்காலியிலேயே உட்கார்ந்து கூடைப்பந்து விளையாட்டு விளையாடினாரு. அதுல 3 தேசிய பட்டங்களை வென்றாரு. 1980 வட அமெரிக்க சக்கர நாற்காலி கூடைப்பந்து சங்கத்துல இவருக்கு சிறந்த விளையாட்டாளர்னு பட்டம் கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் மேல தன்னோட பயிற்சியால 1979 நெடுந்தொலைவு ஓட்ட பந்தயத்துல கலந்துகிட்டாரு. இந்த ஓட்டத்துல கடைசியா தான் வந்தாரு. ஆனா சக போட்டியாளர்கள் கண்ணீரும் கைத்தட்டலுமா அவரை வரவேற்றாங்க. இதுக்கப்புறம் மாரத்தான் ஓடுறதுன்னு முடிவு பண்ணி குடும்பத்துல சொல்ல அம்மா முதல்ல மறுத்து அதுக்கப்புறம் சம்மதிச்சிருக்காங்க. இவரு இந்த மாரத்தான் ஓட்டத்தை $1 மில்லியன் திரட்டுற எண்ணத்தோட தான் தொடங்கினாரு. ஆனா 10 மில்லியன், அதுக்கப்புறம் 24,000 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட கனடாவிலிருந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் 1 ரூபாய் திரட்டினா 24,000 மில்லியன்கள் வரும்னு ஒரு திட்டத்தை தீட்டி அதை குறிக்கோளா வச்சு மாரத்தான் ஓடினாரு. இவரோட கடிதத்துல கேன்சர் சொசைட்டிக்கு தன்னோட திட்டத்தை சொல்லி என்னால சாதிக்க முடியும், ஓட முடியாம போனா தவழ்ந்தாவது சாதிப்பேன், என்னோட கடைசி மைல கடப்பேன்னு உறுதி அளிச்சாரு. டாக்டர்கள் அவரை மருத்துவமனையில சேரும்படி சொன்னப்ப கூட 1980 ஏப்ரல் 12 தொடங்கின ஓட்டத்தை கனடாவை குறுக்கும் நெடுக்குமா அளந்து காத்து கன மழை பனி புயல் எல்லாம் கடந்து கியூபெக் நகரத்துல பிரெஞ்சு பேச தெரியாம தவிச்சு தன்னோட 22வது பிறந்த நாளை கொண்டாடாம அன்னைக்கும் ஓடி நெஞ்சு வலி இருமல் இருந்தப்பையும் மக்களோட ஆரவாரத்தை பார்த்து நிக்காம ஓடி 143 நாட்கள்ல 5,343 கிலோமீட்டர்கள் கடந்து 1.7 மில்லியன் நிதியா திரட்டினாரு. இதை அவர் கேன்சர் சொசைட்டிக்கு வழங்கினாரு. இவருடைய இந்த நிதி திரட்டும் படலம் தொடர்ந்தது. இதனாலேயே தேசிய பள்ளிகள் ஓட்ட நாள் உருவானது. 1999 மொத்தம் 60 நாடுகள்ல இவர் பெயர்ல ஓட்டங்கள் நடத்தப்பட்டன. மில்லியன் கணக்கில் ஓட்டக்காரர்கள் பங்கேற்றாங்க. ஒரே ஆண்டுல 15 மில்லியன் நிதி திரட்டப்பட்டன. இவரோட 25 நினைவு ஓட்டத்துல 3 மில்லியன் ஓட்டக்காரர்கள் பங்கேற்றாங்க. இவரோட ஓட்டம் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வை உலகத்துக்கு எடுத்து சொல்லுச்சு. இவரோட பெயர் டெரி ஃபாக்ஸ். கேன்சரை எதிர்த்து போராடுறவங்களுக்கு மில்லியன்களில் நிதி திரட்டிய டெரி ஃபாக்ஸ் 1981 ஜூன் 28 அன்று தன்னோட வாழ்க்கை ஓட்டத்தை நிறுத்திக்கிட்டாரு. ஆனால் டெரி ஃபாக்ஸ் ரன் அப்படிங்கிற அவரது லட்சிய ஓட்டம் மட்டும் இன்னைக்கும் நிக்கல, உலகமே தொடருது. கனடாலிருந்து வந்த இந்த சபாஷ் சரியான ஓட்டம் கதை நமக்கு சொல்றது என்னன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைனாலும் அதை தாண்டி சாதிக்கணும், மற்றவங்களையும் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராட வைக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு கோடைப்பண்பலை 100.5 நிகழ்வுகளின் நினைவுகள்ல உங்களுக்கு முன்பு ஒரு காலத்துல நடந்த நிஜ கதைகளை தொகுத்து கொடுத்தோம். இந்த 7 கதைகள் மாதிரி உலகத்துல எண்ணிக்கையில் அடங்காத கதைகள் நிறைய இருக்கு. கேட்போம் இப்போ விவேகம் படத்திலிருந்து சர்வைவா பாட்டு. இருக்கரும் ஆயுதம் புவி போர்க்களம், பிறப்பதே போராட்டம்தான், உறுதிசை நீயும் நானும் சர்வைவா. இப்படி நம்பிக்கை வார்த்தைகள் கொண்ட பாட்டோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகளோடு விடை பெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். வீழ்ந்தாலும் எழுவோம். நெவர் எவர் கிவ் அப்.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்வுகளின் நினைவுகள். மீண்டும் கேட்கலாம். எதிர்வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கோடி பண்பலில் இனி சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பலகாபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமி கண்டக்டர் துறைகளில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். பாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா பூனாச்சா, தாய்லாந்தின் புருச்சியா ஐசோரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டாலே இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகுல் மாலிக், கோபிநாத் சிங், பார்கவ் சோமசுந்தரா, அன்மேஷா கவுடா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சிலி இடையேயான அரையிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சற்று முன் வரை இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
6: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இனிய வணக்கம் நேர்களே. 27வது உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பு தேடி வரும் பண்பலை முற்பகல் 11 மணிக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எங்கிருந்து வர இருக்கு அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து நேய உறவுகளை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
7: தித்திக்கும் தேன் தமிழ் வணக்கம் நேயர்களே. இயற்கையின் இனிமையில், கவிதையின் புதுமையில், தென்றலின் குளிர்ச்சியில், அன்பு நேயர்களின் நேசத்தில் சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு தேடி வரும் பண்பலை சொன்னாங்க, பிரேமா சொன்ன மாதிரியே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் அப்படின்ற ஊர்ல இருந்து வர காத்துட்டு இருக்கு. இங்க இருக்கிற நேயர்களை பார்த்தா அவ்வளோ மகிழ்வா இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்களே, எல்லாத்தையும் எப்படி பேசுறது, 1 மணி நேரம் போதுமா அப்படின்ற மாதிரி நிறைய நேயர்கள் ரொம்ப ஆவலோட ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நிகழ்ச்சிக்காக செஞ்சிருக்கிற ஏற்பாட்டை தான் முதல்ல சொல்லணும். அவ்வளோ நெகிழ்ச்சியா, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நிகழ்ச்சிக்காக நம்ம தயாராகிறத விடவும் இங்க இருக்கக்கூடிய நேயர்கள்லாம் அவ்வளோ ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. கோடை பண்பலையின் சார்பா இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு ஏற்பாடுகளை செய்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் முதல்ல நன்றிய சொல்லி இந்த சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி தொடங்குது. நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பேர்கிட்டயே அப்படியே பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: வணக்கங்க மேம், என் பேர் பூங்குயில்.
7: பூங்குயில், பாருங்களே ரொம்ப அழகா அப்படியே குயிலோட நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிய தொடங்கி இருக்கோம். அதுவும் பூங்குயில், நீங்க நல்லா பாடல் பாடுவீங்களா குயில் மாதிரியே?
8: இல்லைங்க மேம், எனக்கு பாடல் பாட தெரியாது.
7: பொய் தானே சொல்றீங்க? நீங்க உங்க தோழிகள் எல்லாம் சிரிக்கிறாங்களே, என் நேரமும் நம்மளை பாடி பாடியே கொள்ளுவாங்களே, இப்ப இல்லைன்னு பொய் சொல்றாங்க அப்படின்னு சிரிக்கிற மாதிரி இருக்கு.
8: இல்லைங்க மேம், உண்மையால எனக்கு பாட தெரியாது.
7: சரி, நீங்க எந்த ஊர்? இதே ஊரா? எந்த ஊர்?
8: நான் ரங்கனூர்ல இருந்து வரேங்க மேம். நான் எஸ்ஆர்கே ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
7: நிறைய பள்ளியில பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களும் இங்க வந்திருக்கீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பள்ளியில அனுமதி கேட்டது என் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக வந்திருக்கீங்க. சரி, நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறீங்க?
8: நான் 5th to 9th மேம்.
7: சரி, மாணவர்களை கையாள்றது அப்படின்றது எப்படி, குறும்பா இருப்பாங்களா இல்ல நீங்க சொன்னா கேட்டுப்பாங்களா?
8: குறும்புத்தனமாவும் இருப்பாங்க மேம், அதுக்கு பொறுமை அவசியம். நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிக்குவாங்க மேம்.
7: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க?
8: எங்க வீட்டுல என் ஹஸ்பண்ட், பசங்க 2 பேர், ட்வின்ஸ். எனக்கு 2 பசங்க மேம், அவங்க 9th படிக்கிறாங்க.
7: சரி, அவங்களோட பேர் சொல்லுங்க.
8: அவங்க பேர் மஹித், மனிஷ்.
7: உங்க வீட்டுக்காரர் பேரு?
8: அவர் பேர் சுரேஷ்ங்க மேம்.
7: சரி, நீங்க அப்ப பாடல் பாட மாட்டீங்க எங்களுக்காக, குயில்னு பேர் வச்சுட்டு நீங்க பாடாம இருக்கலாமா சொல்லுங்க.
9: பாருங்க,
7: நீங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தருவீங்களோ அதே மாதிரி எங்ககிட்டயும் சொல்றீங்க.

0: குமாரபாளையத்திலிருந்து வரீங்க. சரி, நீங்க எந்த கிளாஸ்க்கெல்லாம் வகுப்புகள் எடுக்கிறீங்க?
1: கேஜி கேன்சல் பண்ணிட்டு வராங்க மேம். 6 இயர்ஸ் வொர்க் பண்றேன் எஸ்ஆர்கே ஸ்கூல்லிங்க மேம்.
0: பாருங்க, ரொம்ப குழந்தைகளோட தினமும் பொழுத கழிக்கிறீங்க. எப்படி இருக்கும் அந்த தருணங்கள்? இப்ப பள்ளி விடுமுறை அப்படின்னு வச்சுக்கோங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடடா, பள்ளி இருந்தாலே பரவாயில்லைன்னு தோணுமா? எப்படி இருக்கும்?
1: கண்டிப்பா பள்ளிகள் இருந்தால் மட்டுமே எனக்கு சந்தோஷமா இருக்கும் மேம். விடுமுறைனா எங்களுக்கு கவலையா தாங்க மேம் இருக்கும்.
0: ஏன்னா சிறு குழந்தைகளோட பழகின பொழுதுகள் தான் நம்மளுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். சரி, நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: என் ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு பாப்பா, ஒரு தம்பி இருக்காங்க மேம். ரெண்டு பேரு, மொத்தம் 4 பேர் இருக்காங்க மேம்.
0: சரி, அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க, அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா?
1: மை ஹஸ்பண்ட் நேம் இஸ் மணிங், பாப்பா நேம் பிரதீகா, தம்பி பேர் சண்முகப்பிரியன்.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளோ என்ன பரபரப்பா நிறைய நேயர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து எல்லாரும் வாங்க பண்பலையில பேச போறோம் அப்படின்னு ஏற்பாடுகள் செஞ்ச தோழமை நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் நந்தினி ஸ்ரீ.
0: நந்தினி ஸ்ரீ, நீங்க இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப நாளா ஏற்பாடு பண்ண மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, அது உண்மைதானா? பொய் சொல்றீங்க. ஏன்னா எத்தனை பேருக்கு அப்படியே எல்லாருமே, இப்ப நான் இங்க வந்து நின்ன நேரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், எத்தனை பேர் உங்ககிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, பண்பலையில இருந்து வந்துட்டாங்களா, நாங்க பேச வரணும் அப்படின்னு சொல்லி. உங்க தோழமைகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. நாங்க முதல்லயே நன்றியை சொல்லிதான் தொடங்கணும். இப்பயும் ஒரு முறை கோடை பண்பலை சார்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: நான் இப்ப எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டியில முடிச்சுட்டு ஆன்லைன்ல கத்தார் கம்பெனிக்கு ஒலிம்பியா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீங்க பேசும்பொழுது கேட்டா இந்த எல்கேஜி யூகேஜி படிப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்க பேசுற வாய்ஸ் மாதிரி இருக்கு. எல்லாரும் நினைச்சுக்குவாங்க, என்னடா இது குழந்தை பேசுது, எம்எஸ்சி படிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு. நந்தினியிட்ட இருக்கிற தனித்திறமைனா என்ன சொல்வீங்க?
2: எனக்கு மிங்கிளாகிறது பிடிக்கும்,
0: எல்லார்த்தோடய கலந்து இருக்கிறது. அது நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறதுல இருந்தே புரியுது. சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க நந்தினி ஸ்ரீ.
2: வீட்டுல அப்பா, அம்மா, தம்பி, பாட்டி இருக்காங்க.
0: அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க.
2: அப்பா பேர் பிரகாஷ், அம்மா விஜயலட்சுமி, தம்பி கௌதம், அம்மா பாட்டி பேர் வந்து அன்னபூர்ணி.
0: சரி நந்தினி ஸ்ரீ, ரொம்ப அழகா அப்படியே சொன்னாங்க, அந்த மழலை மொழி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய பேர் நம்ம முன்னாடி இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசிடலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: அண்ணாதுரை.
0: நீங்க ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு பள்ளிக்கூடம் அப்படின்னா அவ்வளவு பிடிக்கும், நான் சிறு வயதிலிருந்து இது நாள் வரைக்கும் பள்ளி குழந்தைகளையோட நான் பள்ளி போகும் பொழுது நான் போய் படிச்சேன், இப்பயும் பள்ளி குழந்தைகளோடயே பயணிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்ததை நாங்க கேட்டோம். சொல்லுங்க, உங்களுக்கு பள்ளி குழந்தைகள் பாடம் பயிற்றுவிக்கிறது அப்படின்னா அவ்வளவு பிடிக்குமா?
3: உண்மைதான், நான் வந்து 5 வயதுல பள்ளியில சேர்த்தாங்க, 5 வயதுல இருந்து படிக்கிறதுக்காக தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பிஎட் முடிச்ச உடனே வேலையில ஆசிரியராகவே பணியில் சேர்ந்தேன். மறுபடியும் இடையில வேணா 1 வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் கேப் இருந்திருக்கலாம். மற்றபடி இப்போ எனக்கு இப்போ 74 வயசு ஆகுது, இன்னும் தொடர்ந்து பள்ளியிலே இருந்துருக்கேன். அதாவது என்னோட வாழ்க்கை முழுவதுமே பள்ளி சரவுண்டிங்கிலேயே வளர்ந்துருச்சு.
0: மகிழ்வான தருணங்கள் அதெல்லாம். ஏன்னா பள்ளி குழந்தைகளோட இருக்கிறது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க ஐயா?
3: மனைவி இருக்காங்க, அப்புறம் பையன், அப்புறம் பொண்ணு, அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்க.
0: சரிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். அதற்கும் முன்னாடி நந்தினி ஸ்ரீ இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்மகிட்ட பேசினாங்க, நிறைய தோழிகளை எல்லாம் வர சொல்லி பண்பலை நிகழ்ச்சியில நம்ம எல்லாம் பேசலாம், நிகழ்ச்சியை சிறப்பா கொண்டு போகணும் அப்படின்னு ஏற்பாடு செஞ்ச மாதிரியே இன்னொரு நேயர் நம்மளுக்காக ரொம்ப ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சிருக்காரு, அவர்கிட்டையும் பேசிடலாம். வணக்கம் ஐயா.
4: வணக்கங்க.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்களே சொல்லிட்டு கேட்டா நாங்களே சொல்லலாம்னு நினைச்சோம், இருந்தாலும் உங்ககிட்டயே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்க?
4: நாமக்கல் மாவட்டம் பல்லக்காப்பாளையம் எஸ்ஆர்கே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நான் பிரின்சிபலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்ட் 2 இயர்ஸ் ஐ ஹவ் ஜாயின்ட் ஹியர். ரியலி வந்து இந்த பிரின்சிபல் ஒர்க்கை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாவும் நம்ம பண்றதுக்கு நம்ம ஸ்கூலோட அட்மாஸ்பியர் எனக்கு அமைஞ்சிருக்கு, அதை நினைச்சு ரொம்ப பெருமையா நான் ஃபீல் பண்றேன்.
0: என்னன்னா நாங்களும் இங்க வரக்கு முன்னாடி நீங்க இந்த நிகழ்ச்சிகளுக்கான நிறைய ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. நாங்க இங்குள்ள வந்ததும் சொன்னாங்க, நம்ம முதல்வர் ஐயா நிறைய எல்லாம் முன் ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய பெயரெல்லாம் சொல்லுங்க.
4: எனது வீட்டுல எங்க அம்மா அப்பா, நாங்க ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருக்கோம். ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அப்புறம் அம்மா அப்பா, என்னோட பையன் இருக்கான். பொண்ணுக்கு இப்ப ரீசெண்டா தான் மேரேஜ் ஆகி சென்னையில கட்டி கொடுத்துருக்கோம். பையன் இப்போ 4th இயர் படிச்சுட்டு இருக்கான், காலேஜில் 8 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க.

0: பேரும் பொண்ணு பேரும் சொல்லுங்க.
1: பையன் பேரு அருண் ஜெயராஜ், பொண்ணோட பேரு மதுமிதாங்க.
0: சரி, எங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறத பார்க்கும் பொழுது எல்லா நிகழ்வுகளுக்குமே இப்படி ஒரு முன்னேற்பாடோட இருக்கணும் அப்படின்றது ஆரம்பத்திலிருந்தே உங்ககிட்ட இருக்கிற வழக்கமா?
1: கண்டிப்பா, அது என்னுடைய சைல்டுஹுட்ல இருந்தே எனக்கு அந்த எண்ணங்கள் இருக்கு. நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோங்கிறது முத நாள் நைட்டு எனக்கு திரைப்படமா ஓடும். இப்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், எந்த ஒரு இன்சிடென்ட்னாலும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேட் டு டேக் ரிஹர்சல் இன் மை மைண்ட். என்னுடைய மைண்ட்ல ஒரு ரிஹர்சல் மாதிரி அது ஓடும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் வெரி நெக்ஸ்ட் டே. சேம் லைக் தட், ஒரு பள்ளியோட வளர்ச்சிக்கு என்னென்ன இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது ஐ கேன் நோட் இன் மை டைரி. அப்ப அதை டைரியில நோட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும், அதுக்கு யாரை இன்சார்ஜா போடணும் அப்படிங்கிறது எல்லாமே வெல் பிளான்டா இருந்து அதை சக்சஸ்ஃபுல்லா நான் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, எதையுமே வந்து முன்னேற்பாட்டோட செய்யும் பொழுது அது ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லி கோடை பண்பலை சார்பா உங்ககிட்ட நாங்க பேசின இந்த சிறப்பு தேடி வரும் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திச்சல ரொம்ப பெருமைப்படுறோம். நன்றிங்க ஐயா.
1: நன்றி, வணக்கம்.
0: இன்னும் நேயர்கள் இருக்காங்க, ஆவலா ரொம்ப நேரமா வந்து காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் மேம், என் பேர் பூங்கொடி.
0: நீங்க எந்த ஊர், இதே ஊருங்களா?
2: இதே ஊர் தாங்க மேம், முனிப்பன் கோயில் மலைப்பாளையத்துல இருக்காங்க மேம். நான் ஒர்க் பண்றது வந்து கே நடராஜ காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்.
0: பாருங்க, கணிதத்துறை நாங்க கொஞ்சம் பயந்துதான் பேசணும். கொஞ்சம் முன்னாடி பேசினாங்க, நந்தினி ஸ்ரீயும் சொன்னாங்க நான் கணிதம் எம்எஸ்சி கணிதம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப கணிதத்துறை அப்படின்னா மாணவர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்பாங்களா இந்நேரமும்? ஏன்னா ரொம்ப ஃபார்முலாஸ் அப்படி இப்படி கொண்டு போவீங்க.
2: மேம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். நாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை, ஒன்லி கிளாஸில் கவனிச்சா போதும். நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனால் படிக்கவே தேவையில்லை, ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் போதும், எக்ஸாம் டைரெக்டாக எழுதிடலாம். தியரி மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போகும், யோசிச்சு போடுற மாதிரியும் இருக்கும்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் இப்படி சந்திச்சு இந்த மாதிரி எல்லா கருத்துக்களை கேட்கறதுக்கு. நீங்க சொன்னீங்க முனியப்பன் கோயில் அருகில மலைப்பாளை
2: மலைப்பாளையம்,
0: அந்த ஊருக்கு அந்த பேர் வந்ததுக்கான காரணம் என்ன? பக்கத்துல சிறு சிறு மலைகள் இருக்கிறது காரணம் தெரியல, ஆனாலும் சிறு சிறு குன்றுகள் மலைப்பகுதி அங்கங்க இருக்கு இல்லைங்களா? சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: ஹஸ்பண்ட் பாப்பா ஒருத்தர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் நேம் வந்து யுவராஜ், பாப்பா பேர் வந்து சுபிக்ஷா, சிக்ஸ்த் படிச்சுட்டு இருக்காங்க.
0: இன்னும் கொஞ்சம் முன்னாடி நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க பக்கத்துல உங்க தோழி கிட்ட, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி. கோடை பண்பலை சார்பா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.
2: தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச்.
0: சரி சொல்லுங்க, இந்த மகிழ்வோட என்ன பாடல் கேட்கலாம் பண்பலையில?
2: மௌனராகம் படத்துல இருந்து மன்றம் வந்த தென்றலுக்கு
0: கேட்கலாம். நன்றி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: தட்ஸ் ரைட்.
12: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
11: சரி சரி சரி சரி சரி சரி.
13: தட்ஸ் ரைட்.
11: வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: தட்ஸ் ரைட்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
5: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா.

0: தியாக தேவதை நம் கோடை பண்பலை நூறு புள்ளியில் தேடி வரும் பண்பலை, சிறப்பு தேடி வரும் பண்பலை 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில இருந்து வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. ஒருத்தருட்டையா பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: செந்தில்குமார்.
0: நீங்க இதே ஊருங்களா?
1: இதே ஊர் தான்.
0: சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: நானு, அம்மா, ஒய்ஃப், பையன், பொண்ணு, 5 பேர்.
0: பையன் பொண்ணு பேரா? அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க.
1: பொண்ணு பேரு சாதனாஸ்ரீ, இந்த SRK ஸ்கூல்ல 11th படிச்சிட்டு இருக்காங்க. பையன் பேரு சரண், அவன் 6th படிச்சிட்டு இருக்காங்க SRK ஸ்கூல்.
0: எல்லாரும் பாருங்க, இங்க பல்லக்காபாளையத்துக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் அருகில் இருக்கறனால இந்த பள்ளியிலிருந்து நிறைய ஆசிரியர்கள், இங்க பயிலக்கூடிய மாணவர்களோட பெற்றோர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்வா இருக்கு. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்னெல்லாம் தோட்டத்துல பயிர் செஞ்சிருக்கீங்க? இப்போ
1: ராகி போட்டிருக்கோம், பருத்தி போட்டிருக்கோம், கரும்பு போட்டிருக்கோம், வாழை கொஞ்சம் வச்சிருக்கோம்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. இன்னும் நண்பர்கள் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: குப்புசாமி.
0: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: எங்க வீட்டுல இப்ப இருக்கிறது வீட்டுக்காரி நானும் இருக்கேன், பசங்க எல்லாம் வெளியூர்ல இருக்கிறாங்க.
0: பசங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
2: பனிதாமணி, கேசவன், மனோதரன்.
0: சரிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். ஜபமாலை கோக்கா இருக்கு பள்ளிக்கூடத்துல.
0: சரிங்கய்யா, என்ன சமையல் நீங்க செய்யறலையே ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கே பிடிக்கும் அப்படி அப்படின்னு நீங்களே ரெஸ்ட் சாப்பிடுவீங்களையா? நீங்க செய்யறல என்ன அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு செய்வீங்க?
3: பிரியாணி தான் அதிகமாக விரும்புகிறாங்க. காளான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி.
0: உங்களுக்கு பிடிச்சது என்ன அதில்?
3: எனக்கு பிடிச்சது பிரியாணி தான்.
0: சரிங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
3: வீட்டில் மகன், மருமக, பேரன், பேத்தி எல்லாம் இருக்காங்க.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
4: சங்கமேஸ்வரன்.
0: உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லுங்க.
4: வீட்டுக்கார மகன் கண்ணம்மாள், பூ மகள் ரேஷ்மா, மன்சா, மூணு பொண்ணுகள்.
0: அதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க?
4: வீட்டுல.
0: சரிங்க, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: பெருமாள்.
0: நீங்க இதே ஊருங்களா?
5: பக்கத்துல. சங்ககிரி.
0: சங்ககிரி. சங்ககிரியில எந்த இடம்? சங்ககிரியே போக தேவையில்லை, அதுக்கு ரொம்ப முன்னாடியே இருக்கீங்க. சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
5: வீட்டுக்கார ரெண்டு பசங்க, பேரம் பிள்ளைங்க.
0: பேர குழந்தைகள் என்ன செய்யறாங்க, என்ன படிக்கிறாங்க?
5: யுகேஜி படிக்கிறாங்க. வீட்டுல.
0: வணக்கம், உங்க பேர்?
6: வணக்கம். வணக்கம். என்னோட பேர் வந்து செல்வராஜுங்க.
0: எந்த ஊர் நீங்க?
6: இதே பல்லக்காபாளையம் சங்கமாமுனி அப்பன் கோவில்ல.
0: கோயில் பக்கத்திலேயே இருக்கீங்க. ஏன்னா இங்க பல்லக்காபாளையம் அப்படின்னாலே செங்கமா முனியப்பன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். எந்த மாதத்துல அதுக்கு பண்டிகை வரும்?
6: பாத்தீங்கன்னா மார்கழி 3வது வாரம் பண்டிகை வருங்க. ஜனவரியினுடைய முதல் வீக்ல சிறப்பான பண்டிகைங்க. அது ஜனவரியினுடைய முதல் வீக்ல வரும்.
0: தேசிய நெடுஞ்சாலையிலேயே இருக்கக்கூடிய கோயில். தேசிய நெடுஞ்சாலைக்கு ரொம்ப அருகாமையில இருக்கு இல்லைங்களா?
6: ஆமா ஆமா, ரொம்ப பிரசித்தி வாய்ந்த தலைமை வாய்ந்த கோயில்.
0: சரிங்க, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
6: இந்த வீட்டுல என்னுடைய பொண்ணுங்க, பெரிய பொண்ணு தமிழரசிங்க, மேரேஜ் ஆயிருச்சு. சின்ன பொண்ணு கோவர்த்தனிங்க, RSS ஸ்கூல்ல டெம்பரவரியா ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க.
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் காந்தி மரிங்க மேம். நான் வெப்படையிலிருந்து வரேன். பல்லக்காபாளையம் SRK ஸ்கூல்ல கேட்டிருக்கிற ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: பாருங்க, அங்கிருந்து நிறைய ஆசிரியர்கள் மட்டும் இல்லாம அங்க வேலை மற்ற வேலைகளை பார்க்கக்கூடியவர்களும் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
7: ஹஸ்பண்ட் பேர் அர்ஜுனன், ஒரே பொண்ணு இந்துமதி. அவ MSc BEd முடிச்சுட்டு டீச்சரா இருக்கா, SRK ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா.
0: சரிங்கம்மா, மகிழ்ச்சி. இன்னும் ஆசிரியர்கள் சில பேர், முன்னையே ஒரு ஆசிரியர் பேசினாங்க, இப்பயும் நாங்க பாடல் பாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே வேற புன்னகை தாங்க முடியல. நானே பாடுறத நான் கேட்க போறேன் அப்படின்னு சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் தாரணி, நைரோட்ல இருந்து வரேங்க. SRK மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பழக்கப்பாளையத்துல ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: சரி சொல்லுங்க, நீங்க பாடல் நல்லா பாடுவீங்க அப்படின்னு உங்க தோழிகள் எல்லாம் சொன்னாங்க, அது உண்மைதானா?
8: ஏதோ ஒரு அளவுக்கு பாடுவேன், நல்லாலாம் பாட மாட்டேன்.
0: சரி, முதல்ல சொல்லிருங்க உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு நீங்க பாடல் பாடுங்க. நாங்களாம் ஆர்வமா கேட்க காத்துட்டு இருக்கோம்.
8: வீட்டுல அம்மா, அப்பா, அண்ணன், நாங்க 4 பேர் தான் இருக்கோம். அண்ணா பிசினஸ் பண்ணிருக்காங்க, அம்மா அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாங்க. நான் வந்து இங்க ஸ்கூல்ல ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அம்மா அப்பா பேர் சொல்லுங்க.
8: அம்மா பேரு பரிமலா, அப்பா பேரு ராஜா, அண்ணன் பேரு சரவணன்.
0: சரி, என்ன பாடல் நீங்க மட்டும் தனியா பாட போறீங்களா, உங்க தோழிகள் யாரும் துணைக்கு வர போறாங்களா?
8: நான் தனியா தான் பாட போறேன். மின்னலை படத்துல இருந்து வெண்மதிய வெண்மதியில வரும் அவளாலகை பான்

0: உலகத்துக்கு வணக்கம் சொல்ல.
1: பாருங்க இப்படி நீங்க எல்லாரும் சிரிச்சு அவங்கள பாடுறதுக்கு எல்லாம பண்ணி வச்சுட்டீங்க. நாளே வரியில போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சிரிச்ச தோழிகள் பேர் எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பெயர் கிருஷ்ணவேணி.
1: எந்த ஊர் நீங்க?
2: எப்படையில இருந்து வருகிறீங்க?
1: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: நானு, என் ஹஸ்பண்ட், அப்புறம் பாப்பா, தம்பி, மாமனார்.
1: பாப்பா தம்பி பேரெல்லாம்?
2: பாப்பா பேரு தன்சிதா, தம்பி பேரு சஞ்சய், ஹஸ்பண்ட் நேம் கணேஷ்மூர்த்தி, மாமனார் பேர் பெரியசாமி.
1: உங்ககிட்ட நிறைய தனித்திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க தோழிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன தனித்திறமைகள்லாம் உங்ககிட்ட இருக்கு?
2: சொல்ல முடியல, செஞ்சு காட்டிடுவேன்.
1: சொல்ல முடியாதுங்க, இதெல்லாம் செஞ்சு காட்டுறது அப்படின்னா நீங்க ஒரு விளையாட்டு வீராங்கனையோ?
2: எப்படி வேணாலும் நினைச்சு.
1: சரி, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: யோகா.
1: யோகா, ரொம்ப மௌனமா சொல்றீங்களே. யோகா பயிற்சி செஞ்சா நாம அப்படி ஒரு அமைதியான நிலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பேருக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு அமைதியா இருக்கீங்க. நீங்க எந்த ஊர்?
3: நான் குமாரபாளையத்துல இருந்து வரேன்.
1: இங்க பல்லக்காபாளையத்துல இருக்கு, அருகாமையில தான் இருக்கு குமாரபாளையம். சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: நான், என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் பையன்.
1: பையன் பேரு
3: மித்ரு கிருத்திக்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் அகிலா.
1: நீங்க எந்த ஊர்?
4: நான் தேவூர்ல இருந்து வரேங்க. வீட்டுல நானே, எங்க வீட்டுக்காரு, தம்பி, பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க.
1: தேவூர்னாலே கொஞ்சம் இயற்கை வளம் நிறைந்த பகுதியா இருக்கும். ஏன்னா தண்ணீர் எல்லாம் நிறைய இருக்கு, நிறைய விவசாயம் செய்யக்கூடிய ஏரியா. நீங்க விவசாயம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா?
4: விவசாயம் பிடிக்குங்க, ஆனா நாங்க பண்றது இல்ல.
1: பாருங்க, விவசாயம் நம்மள என்ன சொல்றது, நம்ம நாட்டோட முதுகெலும்பு, நம்ம எல்லாரும் அதை செய்யணும். வணக்கம், உங்க பேர்.
5: வணக்கம், என் பெயர் செந்தில் வடிவு. நான் எஸ்ஆர்கே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹிந்தி ஆசிரியையா பணிபுரிகிறேன்.
1: சரிங்க, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நீங்க எந்த ஊர்?
5: நான் பல்லக்காபாளையத்துல இருந்து வர்றேன். நான் எங்க வீட்டுல என்னுடைய கணவர், எனது ரெண்டு மகள்கள், என்னுடைய மூத்த மகளுக்கு இப்பொழுதுதான் பெண் குழந்தை பிறந்தது, நிதி என்று அவளுக்கு பாருங்க.
1: ஹிந்தி பயிற்றுவிக்க கூடிய ஆசிரியர், ஆனா தமிழை வந்து இலக்கிய நடையில அழகா பேசுறீங்க. பேச்சு போட்டியில பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ?
5: இல்லை இல்லை, தமிழ் மேல ஆர்வம் உண்டு.
1: பாருங்க, தமிழ் மேல ஆர்வம் உண்டு, தமிழ் மேல எனக்கு ஆர்வம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இலக்கிய நடையில ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னொரு அம்மா நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தோழி கூப்பிட்டு சொல்றாங்க. வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கங்க, என் பேரு அன்பு கரசிங்க.
1: எந்த ஊர் நீங்க?
6: நான் வந்து ஐசியில் இருந்து வரேங்க.
1: வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
6: நானும் அண்ணாவும் இருக்காங்க.
1: அவரு பேர் சொல்லுங்க.
6: பேர் மாதையன்.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சி. உங்க தோழி வந்து என் தோழி கிட்ட பேசுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க, அதனால பேசியாச்சு. இப்ப உங்களுக்கு
6: ஸ்கூல்லதான் ஒர்க் பண்றேங்க.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சி. என்ன இங்க பல்லக்காபாளையம் அப்படின்னு சொன்ன உடனே அருகாமையிலேயே பள்ளி இருப்பதால நிறைய பேர் அங்கிருந்து வந்து நம்மகிட்ட பேசுறாங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பண்பலையில ஒரு பாடல் வருது, கேட்டுடலாம்.
7: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
8: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
10: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
9: எப்படி தெரியும்?
10: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
11: சரி சரி சரி சரி சரி சரி,
12: தட்ஸ் ரைட்,
11: வசந்தன் கோ. சரி சரி,
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: தட்ஸ் ரைட்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965-2399.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பிடிக்குங்க.
1: பிடிச்சுதான் எடுத்தீங்க, இல்ல வீட்டுல யாரும் சொல்லி வேதியியல் படிக்கணும்னு படிச்சீங்களா?
0: இல்ல இல்ல, எனக்கு பிடிச்சுதான் நான் எடுத்தேன்.
1: ஆசிரியர் பணிக்கு போகணும் அப்படின்றதுக்காக பிஎட் முடிச்சிருக்கீங்க?
0: ஆமா கண்டிப்பா.
1: சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
0: நானு, எங்க அப்பா அம்மா, என் தம்பி.
1: ஆமா, உங்க நண்பர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்க, மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா?
0: அப்படி இல்ல இல்லைங்க, நான் பேசுறதே நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, அது கேட்பாங்கன்னு கூட தெரியல.
1: நீங்க பாடுனா நாங்க கேக்குறோம், பாடுங்க, எல்லாரும் கேட்பாங்க, நேயர்கள் எல்லாம் ஆவலா நீங்க பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, ஆனா மிமிக்ரி பண்ணுவீங்களா நீங்க, அது உண்மையா? உங்க நண்பரை கூப்பிடணும்ன்றீங்க, இப்ப கூப்பிட்டு அவங்களை பேச பேச வச்சிடலாம். சரி சொல்லுங்க, நீங்க மிமிக்ரி பண்ணுவீங்களா?
0: மிமிக்ரி எல்லாம் வராதுங்க.
1: சரி, கல்லூரியில என்னதான் செய்வீங்க? எம்எஸ்சி எல்லாம் படிக்கும் பொழுது இப்ப உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் வருது அப்படின்னா உங்களோட பங்களிப்பு என்னவா இருக்கும்?
0: கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறது, அப்புறமேட்டு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறது.
1: என்ன விளையாட்டு அப்படி உங்களுக்கு பிடிக்கும்?
0: வாலிபால் தான் விளையாண்டுட்டு இருக்கேன்.
1: கிரிக்கெட் எல்லாம் விளையாட மாட்டீங்களோ நண்பர்கள் எல்லாம் சேர்ந்தா?
0: கிரிக்கெட் வந்து ஊர்ல வந்து டர்ஃப்ல இருக்கும், அதுல விளையாடுவோம். வாலிபால் அப்படிங்கிறது வந்து யூனிவர்சிட்டி மேட்ச்ல வந்து போயிட்டு இருக்கோம்.
1: நிறைய பிரைசஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா?
0: எக்ஸல் காலேஜ்ல நான் ஒரு டைம் படிச்சுட்டு இருக்கும்போது வாங்கினோம்.
1: சரி மகிழ்ச்சி, இன்னும் உங்க நண்பர்கள்ட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் நிதீஷ்ங்க, நான் வந்து சேலம் மாவட்டம் மகரஜாடில இருந்து வரேன்.
1: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: அப்பா, அம்மா, தங்கச்சி.
1: சரி, உங்களுடைய நண்பர்கள் அப்படின்னா எத்தனை பேர் இருப்பாங்க?
2: எத்தனை பேர், அது எத்தனை பேரை கணக்கெல்லாம் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க.
1: சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் எம்எஸ்சி.
1: எம்எஸ்சி இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க?
2: படிச்சு முடிச்சிட்டேங்க, இப்ப பிஎட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: பாருங்க, எல்லாருமே நண்பர்கள் கூட்டம் எல்லாருமே பார்த்தா ஒருத்தர் கெமிஸ்ட்ரி அப்படின்றாரு, ஒருத்தர் பிசிக்ஸ் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே இந்த பாடம்னா ரொம்ப அறிவியல் துறை ரொம்ப பிடிக்குமோ?
2: அறிவியல் துறை அப்படி கிடையாது, நம்ம எனக்கு பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து நேசிச்சு படிப்பேன், அதனால வந்து அந்த துறை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன்.
1: சிறு வயதிலிருந்து பிடித்ததுனால அந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: அப்பா, அம்மா, பாப்பா வந்து பாத்தீங்கன்னா சித்தா டாக்டர் பிஎஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தர்கோயில் வந்து பாத்தீங்கன்னா சித்தா சிவராஜ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. பேர் வந்து பிரணிகா.
1: ஓகே மகிழ்ச்சி, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: தனசேகரன்.
1: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
3: நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி லெக்சரரா இருக்கேன்.
1: என்ன எம்ஏல என்ன மேஜர் நீங்க?
3: இங்கிலீஷ், ஆனா தமிழ் ரொம்ப பிடிக்கும்.
1: பாருங்களே, கொஞ்சம் முன்னாடி ஒரு ஹிந்தி ஆசிரியர் பேசினாங்க, அவங்கள கேட்டதுக்கும் எனக்கு தமிழ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. சரி சொல்லுங்க, அப்படி உங்களுக்கு என்ன காரணம் தமிழ் பிடிக்கிறதுக்கு?
3: ஏன்னா வீருடைய செம்மொழி நம்மொழின்னு சொல்லிட்டு பாவலர் தெரிஞ்சுட்டு நான் சொல்லியிருக்காரு, அதனால விவேக சிந்தாமணி நிறைய நூல்கள் இருக்கு. தமிழ்மொழி தாய்மொழி, அது சொல்ல சொல்ல வார்த்தையே கிடையாது. தன்னை புகழ தன்னிடத்தே சொல்லில்லாத தமிழேன்னு சொல்லிட்டு தமிழோட பெருமை எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம். விவேக சிந்தாமணின்னு ஒரு செய்யுள் சொல்லலாம், விருந்தோம்பலை பற்றி எழுதியிருப்பாங்க, ஆசிரியர் பெயர் கிடையாது. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பளமோடு பாலன்னும் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. வந்திருக்கிற விருந்தினரை எப்படி நம்ம வரவேற்கணும் அப்படின்ற உபசரித்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் தமிழ்ல இருக்கு
1: பாருங்க. கூழே ஆனாலும் முகமலர்ச்சியோட கொடுத்தா அது தேவலோகத்தில் இருக்கிற அமிர்தத்துக்கு சமம். ஆனா முகம் கடுகடுத்து கொடுத்தா, எவ்வளோ பால் பழம் கொடுத்தா கூட அது சுவை இருக்காது.
3: கண்டிப்பாங்க, அதுதான் உண்மை.
1: சரி நீங்க சொல்லுங்க, எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை, என்ன லட்சியம்?
3: அரசு துறையில ஒரு கிரீன் இன்க்ல சைன் பண்ற ஒரு ஆபீசரா நான் ஆகணும்.
1: அதற்கான முயற்சிகளை இப்ப எடுத்துட்டு இருக்கீங்க?
3: கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கேன்.
1: வாழ்த்துக்கள் கோடை பண்பலை சார்பா உங்களுக்கு. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: என்னுடைய அன்பு மனைவி ஜீவிதா, அப்புறம் அம்மா கலாமணி, அப்பா முருகேசன், எல்லாருமே இருக்காங்க.
1: சரி, உங்களை எல்லாம் சந்திச்சதுல மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் அப்படியே பேசிடுவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ரொம்ப அமைதியா ரொம்ப நேரமா பவ்யமா அப்படியே நின்னுட்டு இருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் நந்தகுமாருங்க.
1: நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
4: எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க.
1: பாருங்களே, எல்லாருமே அந்த அறிவியல் துறை கணிதத்துறை அப்படியே இருக்கீங்களே, உங்களுக்கு கணிதம் அவ்வளவு பிடிக்குமா?
4: இல்ல மேம், கம்பேர் பண்ணும் போது மேக்ஸ்ல ரெக்கார்டோட ஒர்க் கம்மி, சம் மட்டும் போட்டு வந்துடலாம், பேசிக்ஸ் தெரிஞ்சா கான்செப்ட் தெரிஞ்சா போதும்.
1: நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டாம், நிறைய எழுத வேண்டாம் அப்படின்ற
4: ஈஸியா மூவ் பண்ணிட்டு வந்துடலாம்.
1: சரி, எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை?
4: எனக்கு பிசினஸ் பண்ண ஆசை மேம், பட் மேக்ஸ் ரீசன் என்னன்னா மேக்ஸ் படிச்சா திங்கிங் எல்லாம் வரும், ஸோ அவங்க எந்த ஒரு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸ் படிச்சீங்கனால. ஸோ அதனால
1: நல்ல சிந்தனையா சொல்றீங்க. சரி, எந்த ஊர் நீங்க?
4: குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம்.
1: வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
4: அம்மா, தம்பி, நான்.
1: நிகழ்ச்சியில ஏதாவது சொல்ல போறீங்களா, இல்ல பாட்டு பாடுறீங்களா, ஏதாவது மிமிக்ரி அந்த மாதிரி?
4: இந்த மாதிரி எது இல்லை.

0: உருப்புலியா இந்தியில் தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில இருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு நண்பர் கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே புன்னகையோட நம்ம முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். எல்லாரும் என்னன்னா, நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சோம்னா அவங்க 10 ஸ்டெப் வேகமா பின்னாடி எடுத்து வச்சு அவ்வளவு வேகமா முன்னாடி எடுத்து வந்து ஸ்டெப் வச்சாதானே பேச முடியும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என்னோட பேர் வந்து சசிதரன்.
0: இவ்வளவு வேகமா பேசுறீங்க, அதே வேகமா நடந்து போறீங்களே, எந்த ஊர் நீங்க?
1: இங்கதான் ஐசிஎல் பக்கம்,
0: இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட் பக்கத்துல இருந்து வரீங்க. சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் எம்எஸ்சி பிஎட் படிச்சிட்டு இருக்கேன்.
0: எம்எஸ். சரி, எம்எஸ்சி ல என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க?
1: மேஜர் வந்து கெமிஸ்ட்ரி.
0: பிடிக்குமா உங்களுக்கு அந்த வேதியியல் பாடம்னா? அவ்வளவு பிடிக்குமா?

0: நான் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு குழந்தைகள் மூணு பேர் நம்மகிட்ட பேசுறதுக்காக அவளா நின்றுட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் குட்டி செல்லம், உங்க பேர் சொல்லுங்க.
1: நவன்யா.
0: நவன்யா, எந்த ஊர் நீங்க?
1: வளையக்காரனூர்.
0: வளையக்காரனூர், ஓ அங்க நிறைய வளையல்லாம் இருக்குமா, அதனால அந்த ஊருக்கு அப்படி பேரா? இல்ல, சரி. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, அம்மா அப்பா பேர்லாம் சொல்லுங்க.
1: அம்மா, நானு, அப்பா. அப்பா பேர் ராஜவேல், அம்மா பேர் கோமதி, என் பேர் நவன்யா.
0: சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: படிக்கிறேன்.
0: உங்களுக்கு நவன்யாக்கு என்ன ஆகணும் அப்படின்னு ஆசை?
1: டீச்சர்.
0: டீச்சர் ஆகணுமா? பாருங்கடா, உங்க டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: எஸ், பிடிக்கும்.
0: சரி, உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாடுறீங்களா இல்ல ரை?
1: ஜானி ஜானி எஸ் அப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத் ஹா ஹா ஹா.
0: அழகா சிரிச்சிட்டீங்களே. வணக்கம் குட்டி செல்லம், உங்க பேரு?
1: பிரனிஷ்கா.
0: பிரனிஷ்கா, நீங்க எந்த ஊரு?
1: ரங்கனூர்.
0: ரங்கனூர், சரி. உங்க வீட்டுல அம்மா அப்பா பேர்லாம் சொல்லுங்க.
1: நானு, அம்மா, அப்பா, அக்கா.
0: அவங்க பேரு என்ன? அக்கா பேரு என்ன?
1: அக்கா பேரு கேசிகா, அம்மா பேரு அமராவதி, அப்பா பேரு பிரகாஷ்.
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க குட்டி செல்லம்.
1: என் பேர் அனுஸ்ரீ, எங்க அப்பா பேர் தாமோதரன், எங்க அம்மா பேர் நாகமணி, என் பேர் அனுஸ்ரீ.
0: அழகா சமத்த சொல்லி முடிச்சிட்டீங்க. என்ன படிக்கிறீங்க?
1: நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: சரி, எங்களுக்காக ரைம் சொல்வீங்களா? என்ன ரைம் சொல்வீங்க?
1: பாபா பிளாக்

0: அப்படியே
1: சொல்லிட்டீங்க. ஆமா, உங்க தலையில அழகா குட்டி குட்டி ரோஸ் வச்சிருக்கீங்களே, அது என்னது?
0: அது வந்து போ.
1: அழகா இருக்கு, அப்படியே நிறைய பாசி எல்லாம் கோர்த்து அழகா ரோஸையும் அழகா வச்சிருக்கீங்க, சூப்பர். இன்னும் இருக்காங்க நண்பர்கள், அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் எஸ் சர்வேஷ்.
1: சர்வேஷ், ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கீங்க அப்படியே அமைதியா. நீங்க என்ன பண்றீங்க?
2: எஸ்ஆர்கே ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: என்ன குரூப் எடுத்திருக்கீங்க சர்வேஷ்?
2: ஆர்ட்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்திருக்கேன்.
1: சரி, என்ன எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசையோட இந்த குரூப் எடுத்திருக்கீங்க?
2: ஆர்ட்ஸ் கம்ப்யூட்டர்ல வந்து எம்பிஏ பிபிஏ முடிச்சுட்டு கம்பெனிக்கு போயிட்டு சைட்ல டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்.
1: இவ்வளவு கனவுகள் இருக்கு சர்வேஷ், எல்லா கனவுகளும் நிறைவேறட்டும். எந்த ஊர் நீங்க? இதே ஊரா?
2: குமாரபாளையம்.
1: சரி, இன்னும் உங்க நண்பர்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர்?
3: என் பேர் தருண், நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: நீங்களும் உங்க என்ன சொல்றது, உங்க நண்பர் மாதிரியே கம்ப்யூட்டர் ஆர்ட்ஸ் கம்ப்யூட்டர் படிக்கிறீங்களா? என்ன குரூப்?
3: நான் மேக்ஸ் கம்ப்யூட்டர் படிக்கிறேன்.
1: நான் மேக்ஸ் கம்ப்யூட்டர் படிக்கிறேங்க. எந்த ஊர் தம்பி நீங்க?
3: நான் இங்க மேட்டுக்கடை.
1: சரி, அம்மா அப்பா பேர்லாம் சொல்லுங்க.
3: எங்க அம்மா பேரு மஞ்சுளா, எங்க அப்பா பேர் சதீஷ் பிரபு, என் தம்பி பேர் வரும்.
1: தம்பி என்ன படிக்கிறாங்க?
4: இருக்கக்கூடிய
1: வெப்படை. வணக்கம் தம்பி, உங்க பேர்?
5: என் பேர் பரணீஷ்.
1: பரணீஷ், வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
5: அம்மா, தம்பி.
1: தம்பி பேர் என்ன?
5: அபின்.
1: அம்மா பேரு?
5: பானுமதி.
1: எந்த ஊர் நீங்க?
5: சங்கனூர்.
1: சரி, இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்களா? பாட மாட்டேங்க. சரி, ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா?
5: பிடிக்கும்.
1: என்ன விளையாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
5: வாலிபால், ஃபுட்பால் பிடிக்கும்.
1: சரி, வணக்கம், உங்க பேர்?
6: என் பேர் அனீஸ்வர்.
1: நீங்க எந்த ஊர்?
6: இங்கே தான், ஐசிஎல் பக்கத்தில் தான்.
1: சரி, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
6: வீட்டில் அம்மா, தம்பி, அப்பா இருக்கு.
1: அம்மா, தம்பி, அப்பா பேர்லாம் சொல்லுங்க.
6: அம்மா பேர் வனிதா, தம்பி பேர் ரிஷவ், அப்பா பேர் பிரகாஷ்.
1: இன்னுமே எங்க இருக்கு, நீங்க பேசாம இருக்கீங்களா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் ராம்குமார்.
1: ராம்குமார், நீங்க எந்த ஊர்?
7: நான் பாதரையில இருந்து வரேன்.
1: வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
7: வீட்டுல அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன் இருக்காங்க.
1: அவங்க பேர்லாம் சொல்லலாம் இல்ல?
7: அம்மா பேரு பாமாரகுமணி, அப்பா பேரு ஆனந்தராஜ், அண்ணன் பேரு தீபக், தம்பி பேரு திலீபன்.
1: சரி, உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படின்னு ஆசை?
7: ஆர்மி ஆபீசர் ஆக தான் ஆசை.
1: நல்ல ஒரு கனவு, உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும். வணக்கம், உங்க பேரு?
8: சபரி.
1: சபரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
8: அப்பா, அம்மா, அக்கா இருக்காங்க.
1: அக்கா பேரு என்ன? அம்மா பேரு?
8: நீதா.
1: நீங்க கேட்டீங்கன்னா மட்டும்தான் நான் கேள்விக்கு பதில் சொல்லுவேன், இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: மெக்கானிக் இன்ஜினியரிங்.
1: சரி, உங்க கனவு நிறைவேறட்டும். இன்னும் இன்னொரு நண்பர் நம்ம முன்னாடி ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு, பேசலாம். வணக்கம், உங்க பேரு?

0: என்னுடைய பேர் சுந்தரராஜ்.
1: சுந்தரராஜன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
0: முதுகலை தமிழ் படிச்சிருக்கேன், அப்புறம் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்.
1: ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கற கனவோட ஆசிரியர் பயிற்சி எல்லாம் முடிச்சிருக்கீங்க?
0: ஆமாங்க மேடம், கண்டிப்பா சொல்லலாம். அது
1: எந்த ஊர் நீங்க?
0: என்னுடைய ஊர் பாத்தீங்கன்னா ஜலகண்டாபுரம், சேலம் மாவட்டம்.
1: இங்க இருந்து எவ்வளவு தொலைவு? இப்ப பல்லக்காப்பாளையத்துல இருக்கீங்க, இங்க இருந்து என்ன எவ்வளவு தொலைவு ஜலகண்டாபுரம்?
0: ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு.
1: சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
0: அப்பா, அம்மா, அக்கா இருக்காங்க. அப்பா பேரு செங்கோட்டையன், அம்மா பேரு அலமேலு, அக்கா பேரு வந்து அம்சவள்ளி.
1: சரி, முதுகலை தமிழ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நூல் அப்படின்னா, நிறைய நூல்கள் இருக்கு, ஒரு நாள் போதாது சொல்லி முடிக்கிறதுக்கு. அந்த நூல்களை எல்லாம் படிக்கணும்னாலும் நம்ம வாழ்நாள் போகாது அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் எனக்கு நான் படித்ததுல இது பிடிக்கும் அப்படின்னா எதை சொல்வீங்க, எந்த நூல் சொல்வீங்க?
0: நிறைய நூல்கள் சொல்லலாம், ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. ஆனா ரீசெண்டா ஒரு நூல் படிச்சேன் மேடம், அதுதான் நினைவுல இருக்கு. அது வந்துட்டு அந்த நூல் பேரு பிசிர். அதோடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா சிலம்பரசன். அது ஒரு நாவல், மிகவும் பிடிச்சது.
1: இப்ப காப்பியங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய காப்பியங்கள், சங்க இலக்கியம். அப்படி பார்த்தா அந்த சங்க இலக்கியத்துல காப்பியத்துல எல்லாம் பிடிக்கும்னா எதை சொல்வீங்க?
0: சீவக சிந்தாமணி சொல்லுங்க.
1: சீவக சிந்தாமணி காப்பியம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ரொம்ப அழகா எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் இருக்காங்க அவங்க எல்லாம், எல்லார்ட்டையும் பேசலாம். அதற்கு முன்பாக கோடை பண்பலை 100.5
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இசைவீணை நம் கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி 27வது ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு சிறப்பு தேடி வரும் பண்பலை

0: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப நம்மகிட்ட பார்த்தா நிறைய குட்டி செல்லங்களா நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளோ புன்னகை அவங்க முகத்துல எல்லாம். அந்த புன்னகையோடு இப்ப நம்மகிட்ட பேச போறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சுபர்ஷனா.
0: சுபர்ஷியா, என்ன இன்னொரு முறை சொல்லுங்க.
1: சுபர்ஷனா.
0: சுபர்ஷனா, நீங்க நேரம் சிரிச்சுட்டே இருப்பீங்களா?
1: இல்ல.
0: அவ்வளோ மகிழ்வா இருக்கீங்களே. சரி சுபர்ஷனா, எந்த ஊரு?
1: நான் வந்து தெற்குபாளையம்.
0: தெற்குபாளையம், பள்ளிபாளையம் பக்கத்துல இருக்கா? சரி சுபர்ஷனா, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, தங்கச்சி.
0: சரி, தங்கச்சி பேர் என்ன?
1: சிவன்யா.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: 7th.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கேசிகா.
0: கேசிகா, நீங்க எந்த ஊர்?
2: நாங்க வந்து அங்க ரங்கனூர்.
0: ரங்கனூர், இங்க அருகாமையில தான் இருக்கு இல்லையா? சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: அம்மா, அப்பா, நானும் தங்கச்சி.
0: தங்கச்சி பேர் என்ன?
2: தங்கச்சி பேரு பிரணிஷ்கா.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: நாங்க 7th வகுப்பு படிக்கிறோம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் யசா நிதர்ஷனா ஸ்ரீ. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: எந்த ஊர் நீங்க?
3: நாங்க உப்புக்குளம்.
0: அம்மா அப்பா பேரு?
3: அம்மா பேரு விஜயா, அப்பா பேரு சரவணன். நான் இது
0: சொல்லுங்க, திருக்குறள் நீங்க நல்லா சொல்வீங்களாமே. ஒரே ஒரு திருக்குறள் சொல்றீங்களா எங்களுக்காக?
3: விண்ணின்று போய் பின் விரிநீர் வீணொழுகத்து உள் நின்று உடற்றும் பசி.
0: இந்த குறளுக்கு என்ன விளக்கம்? அது நீங்க தான் சொல்லணும் அப்படின்றீங்களா? விண், அதாவது வானம் மழை பொழியாம போயிருச்சுன்னா எல்லாரும் பசியாலதான் வாடணும். விண்ணின்று போய் பின் விரிநீர் வீணொழுகத்து உள் நின்று
3: உடற்றும் பசி.
0: எல்லாரும் பசியாலதான் இருக்கணும். அப்ப வானத்துல மழை பெய்யணும்னா என்னவோ அதை எல்லாரும் நம்ம செய்யணும் இல்லையா? இயற்கைய பாதுகாக்கணும். வணக்கம், உங்க பேர்?
4: எல்நிதிஷா.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
4: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: நீங்க எந்த ஊரு?
4: வெப்படை.
0: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? உங்க பேர் சொல்லுங்க.
4: அப்பா பேர் லோகநாதன், அம்மா பேர் கலைச்செல்வி, தம்பி பேர் தரன்.
0: அழகா, அப்படியே என்ன சொல்றது, அழகான இந்த விழிகளால குழந்தை மாதிரியே பாக்குறீங்க. ஆனா 11th ஸ்டாண்டர்டா சொல்லீங்க? 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க, ஆனா குட்டி குழந்தை மாதிரி இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் ரித்திக்ஷனா.
0: ரித்திக்ஷா, நீங்க எந்த ஊரு?
5: நான் வெப்படை.
0: வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
5: அம்மா அப்பா இருக்காங்க.
0: அம்மா அப்பா பேர் சொல்லுங்க.
5: அம்மா பேர் ராவதி.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் மோனிஸ்ரீ.
0: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
6: அப்பா, அம்மா, அக்கா.
0: அக்கா பேரு?
6: ஏஸ்வினி.
0: வணக்கம், உங்க பேரு?
6: அபர்ணா.
0: அபர்ணா, என்ன படிக்கிறீங்க? உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா?
6: அம்மா, அண்ணா. நான்.
0: அண்ணா பேரு?
6: சந்த்.
0: வணக்கம், உங்க பேரு?
7: கீதியாஷிகா.
0: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா?
7: அம்மா, அப்பா, தங்கச்சி.
0: தங்கச்சி பேர் என்ன?
7: யாத்ரா.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
7: 7th.
0: இன்னும் நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர்?
8: சிவம்.
0: நீங்க எந்த ஊருங்க? இதே ஊரா?
8: நாங்க செங்கமோனிஸ்வரன் பல்லக்காபாளையம் கிராமத்துல.
0: சொல்லுங்க, இப்ப நிகழ்ச்சியோட நிறைவு நேரத்துல ரொம்ப வேக வேகமா வந்திருக்கீங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
8: வீட்டுல ரெண்டு குழந்தைங்க, மனைவி, அப்பா அம்மா.
0: குழந்தைகள் பேர் சொல்லுங்க.
8: நவீன், கௌசிக்.
0: உங்க மனைவி பேரு?
8: சித்ரா.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நிறைவான நேரத்துக்கு வேற வந்துட்டோம். இன்னும் ரெண்டு நண்பர்கள் நம்மகிட்ட பேசுற காத்திருக்காங்க. வணக்கம், உங்க பேரு?
9: என் பேர் தர்ணேஷ்.
0: உங்க நண்பரையும் வேற வா போய் பேசலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தீங்களே. தர்ணேஷ், நீங்க என்ன படிக்கிறீங்க?
9: 11th படிக்கிறேன்.
0: சரி, தர்ணேஷ்க்கு என்ன ஆகணும்னு ஆசை?
10: பாட்டி.
0: அக்கா பேர் என்ன?
10: அக்கா பேர் ஸ்ரீனிகா.
0: வணக்கம், உங்க பேரு? சொல்றீங்களே, என்ன என்ன படிக்கிறீங்க நீங்க?
10: 4th ஸ்டாண்டர்ட்.
0: ஓய், நீங்க எந்த ஊரு?
10: மஞ்சப்பாளையம்.
0: சரி, ரொம்ப அழகா பேசினாங்க குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும். இங்க என்ன சொல்லணும்னா, இங்க இருக்கக்கூடிய நேயர்கள், குறிப்பா நந்தினி ஸ்ரீ, நம்மள தொலைபேசியில அடிக்கடி தொடர்பு கொண்டு நிகழ்ச்சிக்கு என்ன வர போறீங்க, என்ன எப்படி எல்லாம் வரணும், எத்தனை பேர் நாங்க எல்லாரும் இருக்கட்டும், எந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறை எடுத்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சாங்க. அவ்வளோ அழகா ஏற்பாடு செஞ்சு எல்லா நேயர்களும் வந்து ரொம்ப அன்போட பேசினாங்க. அந்த நேயர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை சிறப்பு தேடி வரும் பண்பலையில் இணைந்திருந்தோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லக்காபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து நேய உறவுகளை சந்தித்தார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர். 100.5 இனி பண்பலை படைப்பாளிகள்.
1: நேரம் நண்பகல் 12 மணி.

0: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்
1: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா.
2: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
1: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
2: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
1: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
2: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளஞ்சிவப்பில் உடைகொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
1: பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
2: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு, ஒன்று நினைத்தா என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
3: பண்பலை படைப்பாளிகள். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம்.

0: நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் நாமக்கல் மங்களபுரம் ராஜசேகர் தந்திருக்கும் எப்போது முடியும் எப்போது முடியும், இந்த பூமி புனிதமாய் இருந்து இன்று மனித அநீதிகளால் இயற்கை தன் இளமையையும் வளமையையும் இழந்துவிட்டது. இந்த பூமி புனிதமாய் இருந்து இன்று மனித அநீதிகளால் இயற்கை தன் இளமையையும் வளமையையும் இழந்துவிட்டது. முப்போகம் விளைந்த மண்ணும் வீட்டு மனையாகிவிட்டது. மழை தரும் மரங்களை வெட்டிவிட்டான். விலங்குகள் வாழும் வனங்களையும் அழித்துவிட்டான். மழை தரும் மரங்களை வெட்டிவிட்டான். விலங்குகள் வாழும் வனங்களையும் அழித்து விட்டான். பெய்யும் மழை நீர் போகும் பாதைகளை அடைத்து விட்டான். மண் சாலைகளை தார் சாலையாக மாற்றிவிட்டான். மண் சாலைகளை தார் சாலையாக மாற்றிவிட்டான். பெய்யும் மழை நீர் போகும் பாதைகளை அடைத்து விட்டான். மண் சாலைகளை தார் சாலையாக மாற்றிவிட்டான். குடிசை வில்லை வீடுகளை மாடி வீடாக்கிவிட்டான். உணவு உடை பாவனைகளை மாற்றிவிட்டான். குடிசை வில்லை வீடுகளை மாடி வீடாக்கிவிட்டான். உணவு உடை பாவனைகளை மாற்றிவிட்டான். பணம் பணம் என்னும் ஒரு வழி பயணம், இருப்பதை இல்லாதவர்க்கு கொடுக்க இல்லை மனம். பணம் பணம் என்னும் ஒரு வழி பயணம், இருப்பதை இல்லாதவர்க்கு கொடுக்க இல்லை மனம். அதிகாரம் செல்வாக்கு இவைகளால் அடுத்தவன் சுதந்திரத்தை பறிக்கும் அத்து மீறல்கள். அதிகாரம் செல்வாக்கு இவைகளால் அடுத்தவன் சுதந்திரத்தை பறிக்கும் அத்து மீறல்கள். சண்டை சச்சரவு மனசாட்சியே இல்லாமல் பொய் சாட்சி. சண்டை சச்சரவு மனசாட்சியே இல்லாமல் பொய் சாட்சி. திருட்டு கொலை கொள்ளை அடிப்பவர்கள் பிரபலங்கள் பட்டியலில். திருட்டு கொலை கொள்ளை அடிப்பவர்கள் பிரபலங்கள் பட்டியலில். குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், நிரபராதி நிலைதான் பரிதாபமானது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், நிரபராதி நிலைதான் பரிதாபமானது. இந்த நிலை எப்போது மாறும்? இத்தனையும் எப்போது முடியும்? இந்த நிலை எப்போது மாறும்? இத்தனையும் எப்போது முடியும்?

இசை படைப்பாளிகளில் இனி ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன் சொல்லியிருக்கும் உழைப்பே உயர்வு. உழைப்பே உயர்வு. கடினமாக உழைத்தால் கனவுகள் கைகூடும், நிறைய உழைத்தால் நிம்மதி கூடும். உழைக்க சோம்பல் பட்டால் உயர்வில் குறைவிழும், உழைக்க முற்பட்டால் உன்னதம் வரும். உழைப்பில் ஆர்வம் உயர உயர உண்மை என்றுமே உன் மடியில் விழும். ஊர் போற்ற உழைத்தால் உத்தமன் ஆகலாம்.

நாடும் போற்ற உழைத்தால் நானிலம் நலம் தரும். உண்மையாக உழைப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், உழைப்புக்கு என்றுமே உண்மையாக இருப்போம். கடினமாக உழைத்தால் கனவுகள் கைகூடும், நிறைய உழைத்தால் நிம்மதி கூடும். உழைக்க சோம்பல் பட்டால் உயர்வில் குறைவிழும், உழைக்க முற்பட்டால் உன்னதம் வரும். உழைப்பில் ஆர்வம் உயர உயர உண்மை என்றுமே உன் மடியில் விழும். ஊர் போற்ற உழைத்தால் உத்தமன் ஆகலாம், நாடும் போற்ற உழைத்தால் நானிலம் நலம் தரும். உண்மையாக உழைப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், உழைப்புக்கு என்றுமே உண்மையாக இருப்போம் என்று உழைப்பின் மகத்துவத்தை தன் கவிதையில் சொல்லியிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பண்பலை படைப்பாளிகளில் இனி இடையார்பாளையம் MP தினேஷ் தந்திருக்கும் தலைப்பு, எல்லாம் சாத்தியம். கண்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும், மூளை செயல்பாடு ஆரோக்கியமாகும், வீட்டில் இருப்பவர்களிடம் பேச நேரம் கிடைக்கும், பிறர் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கூடும், விருந்தோம்பல் உண்டாகும், குழந்தை கணவன் மனைவி மீது அன்பு அதிகரிக்கும், பயணத்தின் போது சக பயணியிடம் நட்பு பாராட்ட முடியும். இந்த டிஜிட்டல் யுகத்தில் இவையெல்லாம் சாத்தியமே. செல்போனை தவிர்த்தால் இந்த டிஜிட்டல் யுகத்தில் இவையெல்லாம் சாத்தியமே செல்போனை தவிர்த்தால் என அலைபேசியின் ஆதிக்கத்தை தன் வரிகளில் குறிப்பிட்டிருக்கிறார் இடையார்பாளையம் MP தினேஷ்.

இசை வசனம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி பழனி கொக்கரக்கல் வளசு செந்தில்குமார் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு நானே காரணம். நானே காரணம். மரங்களை வெட்டி மழை வேண்டி நிற்கும் நான், மழை வந்த போதும் வெள்ளமென ஓடிய போதும் சீமிக்க மறந்த நான், மஞ்சள் பை அவமானம் என்று நெகிழி பையை தேடும் நான், நாளைய தலைமுறை

மண்புழு எல்லாம் இறந்து மண் மலடாகும் என்று தெரிந்தும் செயற்கை உரங்கள் பயன்படுத்தும் நான். ஆம், நானே தான் காரணம் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு. நான் மனிதன் என தனது கவிதையை படைத்திருக்கிறார் பழனி கொக்கரக்கல் வலசு.

படைப்பாளை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி மதுரை ஹரிஷ் தந்திருக்கும் திருட்டு என்ற தலைப்பில் அமைந்த கவிதை. எவ்வளவோ திருட்டுகளை பார்த்து விட்டேன், எவ்வளவோ திருட்டுகளை பார்த்து விட்டேன், எவ்வளவோ திருட்டுகளை நிகழ்த்தி விட்டால் அவள் ஒருத்தி மையொடுத்தி மயிலாஞ்சி உடுத்தி மறைந்து திருடி விட்டாள். மனதெங்கும் நிறைந்து திருடி விட்டால் மனதும் மையொடுத்தி மயிலாஞ்சி உடுத்தி மறைந்து திருடி விட்டாள். மனதெங்கும் நிறைந்து திருடி விட்டால் மனதை ஒருத்தி ரம்யங்களும் ரகசியங்களும் ரசவாத ரசங்களும் கொண்டே கொண்டு சென்றால் ராஜ்யத்தை ரசனக்காரி ஒருத்தி கண்ணடித்து காதலை கண்டபடி கொள்ளையடித்து விட்டால் கள்ளியொருத்தி பார்வையை திருடி விட்டால் பாவியொருத்தி காதலில் பாதியை திருடி விட்டால் பாடகி ஒருத்தி வார்த்தையை திருடி விட்டால் வாமணி ஒருத்தி வாழ்க்கையை திருடி விட்டால் யாரோ ஒருத்தி. எவ்வளவோ திருட்டுக்களை பார்த்து விட்டேன், எவ்வளவோ திருட்டுக்களை பார்த்து விட்டேன், எவ்வளவோ திருட்டுக்களை நிகழ்த்தி விட்டால் அவள் ஒருத்தி மையொடுத்தி மயிலாஞ்சியுடுத்தி மறைந்து திருடி விட்டாள். மனதெங்கும் நிறைந்து திருடி விட்டால் மனதை ஒருத்தி மையொடுத்தி மயிலாஞ்சியுடுத்தி மறைந்து திருடி விட்டாள். மனதெங்கும் நிறைந்து திருடி விட்டால் மனதை ஒருத்தி ரம்யங்களும் ரகசியங்களும் ரசவாத ரசங்களும் கொண்டே கொண்டு சென்றால் ராஜ்யத்தை ரசனைக்காரி ஒருத்தி கண்ணடித்து காதலை கண்டபடி கொள்ளையடித்து விட்டால் கள்ளியொருத்தி பார்வையை திருடி விட்டால் பாவியொருத்தி காதலில் பாதியை திருடி விட்டால் பாடகியொருத்தி வார்த்தையை திருடி விட்டால் வா

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
8: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிமிட மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
9: வணக்கம் அன்பார்ந்த நேர்களே. தொடர்ந்து வந்து மருத்துவர்கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான க்வெஸ்சன் வந்து சர்க்கரை நோயெல்லாம் பாதிக்க பேஷண்ட், சார் எனக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்குது, அது ஆபத்தானதா? இல்லை நெஞ்சரிச்சல் வந்து பயப்பட தேவையில்லை, இல்லை நெஞ்சரிச்சல் வந்து சும்மா ஒரு டானிக் மட்டும் குடித்தாவே போதுமா? நெஞ்சரிச்சல் வந்து ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நெஞ்சரிச்சல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம நெஞ்சரிச்சல் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரு அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கலாம், அல்சர் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம், சுகர் பேஷண்ட் காமனாக வர்றதான். அதை எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இருதய ஒரு நெஞ்சரிச்சலா இல்லை வந்து நார்மலாக ஒரு அல்சரா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சக்குநாள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, உள் உறுப்புகள் பாதிக்கும், அதில் முக்கியமான உள் உறுப்பு இருதயமும் கூட. இருதயத்தினால் வந்து ஒரு பாதிப்பு வருது, அதாவது இருதயத்தில் இருக்கிற கரோனரி ஆர்டரின்னு சொல்ல ரத்த குழாய்கள், அந்த இருதயத்துக்கு கொண்டு போகிற ரத்த குழாய்களில் அடைப்பு வர்றதுக்கான ஒரு அறிகுறியாக கூட இது இருக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த நெஞ்சு எரிச்சல் நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் கூடுது, இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் குறையுதுன்னா அது வந்து உணவு குழாய் இறைப்பையில் இருக்க ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். இதே நேரங்களில் ஒரு நெஞ்சு எரிச்சல் ஒரு நடந்தால் எனக்கு வந்து எரிச்சல் கூடுது சார், இல்லை நான் ஏதாவது வேலைகள் செஞ்சால் எனக்கு கூடுது சார் அப்படின்னா வந்து, இல்லை ஒரு மேடு ஏறும், ஒரு மாடிப்பறி ஏறும் அப்படின்னா அந்த மாதிரி கூடுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருதயத்துக்கு போகிற ரத்தக்குள்ள அடைப்புக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை போய் பார்த்து செக் பண்ணி மருத்துவர்

0: போனால் என்ன செக்கப் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நார்மலாக ஒரு இசிஜி எடுப்பாங்க. நேரில் இசிஜி எடுத்த உடனே வந்து எல்லாருக்கும் தெரியாது, இசிஜி மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. ஒரு இருதய டாக்டரை பார்க்குறப்ப என்னென்னா அவங்க பார்த்தீங்கன்னா எக்கோ அதோடு சேர்ந்து ஒரு டிஎம்டி, அதாவது வந்து இசிஜியே வந்து உங்களை வந்து ஒரு உடற்பயிற்சி நடக்க வச்சு அதன் மூலமாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஒரு சில டவுட் இருந்துன்னா ஆஞ்சியோகிராம் சொல்லுவாங்க, இருதயத்தை கரோனரி ஆஞ்சியோகிராம் சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்கேன் வந்து அது ஒரு பயப்பட தேவையில்லை, ஆஞ்சியோகிராம் எல்லாமே பயந்துடுறாங்க. அது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், இப்போலாம் எளிமையாக செய்கிறாங்க. ரொம்ப வந்து விலை குறைந்த நேரங்களில் கவர்மெண்ட்லேயும் ப்ரைவேட்லையும், கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக செய்ய வந்து ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலையில் குறைந்து சில பேர் காப்பீட்டு திட்டம் செய்கிறாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியக்கூடிய ஒன்று தான், அதை வந்து தவிர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருந்து நடந்தால் மூச்சு வாங்குது இல்லை நடந்தால் எரிச்சல் வருது அப்படின்னா இருதயத்துடைய அறிகுறியாக இருக்கலாம். நான் தம்ம வந்து எரிச்சல் தானே சிம்பிளான விஷயங்கள்னு சொல்லிட்டு போய் மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை வீட்லேயோ வச்சு தன்னாக வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப என்ன, அது ஒரு முத்திய நிலைமையில் மூச்சுத்தங்களுடைய ஒரு ஆபத்தான நிலைமையில் வந்து கொண்டு போய் விட்டுரும். அதனால் ஆரம்பத்திலே சரி பண்ணணும். வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வெளியூரில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் போய் உங்கள் ஊரில் போனதுக்கப்புறம் வந்து இந்த மருந்துகள் எடுத்துகிட்ருக்கப்போ உங்கள் நீங்கள் இந்த மருந்துகள் எடுத்துக்கனால எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, உங்கள் சுகர் அளவு கண்ட்ரோலாக இருக்கா இல்லையா, வேறு எதுவும் உங்களுக்கு தொந்தரவு உபாதைகள் இருக்கா அப்படின்றத எங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய ஃபோன் நம்பரில் நீங்கள் வந்து ஒரு காண்டாக்ட் நம்பரில் கொடுத்து மருத்துவர்கிட்ட எங்கிட்ட பேசலாம். இல்லை உங்களுடைய டெஸ்ட் எல்லாம் நியர்பை ஹாஸ்பிட்டலில் எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிடலாம். இல்லை உங்களுக்கு மருந்து சம்மந்தமாக எந்த தொந்தரவு இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா தொடர்ந்து வந்து நம்ம வந்து அந்த ஒரு உறவை மெயின்டைன் பண்ணலாம். உங்கள் ஹெல்த்தை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் நேர்களே. அதனால் வந்து ஒரு டைம் போய் டாக்டரை போய் பார்த்துட்டோம், ஒரு மருத்துவரை பார்த்துட்டோம், அவர் நல்லா பேசினார், நல்லா கொடுத்தாரு, நல்ல மருந்து தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நீங்களாக வந்து நினச்சிருக்கக்கூடாது. அந்த மருந்து நல்லா வேலை செய்தா, அந்த மருந்தோட அளவு வந்து சுகர் அளவு கண்ட்ரோல் பண்ணுதா, இல்லை மருந்து அளவு எடுத்துகிட்ருக்கப்போ வேறு எதுவும் உபாதைகள் வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு மொபைல் மூலமாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறப்ப தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த உங்களோட உடம்பு வந்து தொடர்ந்து எங்களால் பார்க்க முடியும், சக்கரை அளவு கண்ட்ரோலாக வச்சுருக்க முடியும். அப்படியே சக்கரை அளவு கண்ட்ரோலாக இருக்கா இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன டவுட் வரும் உங்களுக்கு வந்து இருதய பிரச்சனையோ கால் எரிச்சலோ கால் மத மதப்போ வரும், உங்களுக்கு சில டவுட்டுகள் வரும், அதையும் நாங்கள் வந்து ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடலாம். ஆகவே நேர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் உறுப்பு வந்து பாதிக்காமல் இருக்குன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவருக்கு வந்து மருத்துவருடைய கண்காணிப்பிலே இருக்கணும். அதுக்கு முக்கியமாக வந்து இந்த வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா மொபைலில் பேசுகிறதா இருக்கட்டும், உங்களுக்கு தொடர்ந்து வந்து எங்களோட மொபைல் எல்லா நம்பரும் எல்லாருமே உங்கள்கிட்ட இருக்கும், அந்த நம்பர் மூலமாக உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய உடலை வந்து பேணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையலாம்.
1: மேலும் சக்தி சர்க்கரை சிறப்பு மையத்தில் சர்க்கரைக்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே.
0: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் மதுரை புது மாகாளிப்பட்டி ரோடு சத்யசீலன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு மாறவில்லை. மாறவில்லை வானோடு கடலும் நீல நிறம் மாறவில்லை, உடலோடு இரத்தம் சிவப்பு நிறம் மாறவில்லை, கரைந்துண்ணும் காகம் கருமை நிறம் மாறவில்லை, புனிதமான பசுவின் பால் வெண்மை நிறம் மாறவில்லை, உயிர்களுக்கு உணவு அளிக்கும் இலையின் பசுமை நிறம் மாறவில்லை. மஞ்சள் வெள்ளை கருப்பு என வகைப்படுத்தி மாக்கலின்று மக்களாய் மனிதன் உயர்ந்து வாழ்ந்தாலும் விலங்கொடுகுணம் மாறவில்லை என தன்னுடைய படைப்பை தந்திருக்கிறார் மதுரை புது மாகாளிப்பட்டி ரோடு சத்யசீலன்.

உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் சேலம் மாவட்டம் எடப்பாடி பூமி. சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் தந்திருந்த தலைப்பு ஜியோமெட்ரி பாக்ஸ். ஜியோமெட்ரி பாக்ஸ் அளவுகோல், கவராயம், கவை, கோணமானி, மூலை மட்டம், இத்தனை கருவிகள் அடங்கியதே வடிவியல் உபகரணப்பட்டி என்கிற வடிவு புழா. வடிவு புழாவிற்கும் வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சீரான கோட்டு துண்டுகளை வரைய அளவுகோல் பயன்படுகிறது. சீரான வாழ்க்கையை அமைக்க எந்த அளவுகோலை பயன்படுத்துவது? கவராயம் வளைவுகளையும் வட்டங்களையும் வரைய பயன்படுகிறது. வாழ்க்கையும் ஒரு வட்டம்தான், அதில் பல அபாயகரமான வளைவுகளும் உண்டு. எந்த கவராயத்தை கொண்டு வாழ்க்கை வட்டத்தை அழகாக்கிக் கொள்வது, வளைவுகளை இலகுவாக்கிக் கொள்வது? தொலைவுகளை குறிப்பதற்கும் அளப்பதற்கும் பயன்படுவது கவை. வாழ்க்கை தொலைவுகளையும் தொலைத்தவைகளையும் அளப்பதற்கும் குறிப்பதற்கும் எந்த கவையை பயன்படுத்துவது? கோணங்களை அளக்கவும் வரையவும் தேவை கோணமானி. வாழ்க்கையிலும் உண்டு கோணங்கள் பல. எந்த கோணமானியை கொண்டு அளந்து சிறப்பு பெறுவது? மூலை மட்டம் பார்க்காமல் கட்டப்படும் வீடு கோணல். எந்த மூலை மட்டத்தை கொண்டு வாழ்க்கை எனும் வீட்டை நேர் செய்து கொள்வது? சீரான வாழ்க்கைக்கு பகுத்தறிவு என்ற அளவுகோலையும் வாழ்க்கை வட்டத்தையும் வளைவுகளையும் சீராக்க புத்தகங்கள் என்கிற கவராய நண்பர்களையும், வாழ்க்கை தொலைவுகளை எளிதாக கடக்க உற்று நோக்கல் என்கிற கவையையும், வாழ்க்கை கோணங்களை சிறப்பாக்க கூர் சிந்தனை என்கிற கோணமானியையும், வாழ்க்கை எனும் வீட்டை நேர் செய்ய தன் விழிப்புணர்வு என்கிற மூல மட்டத்தையும் பயன்படுத்தலாம். பகுத்தறிவு, கூர் சிந்தனை, புத்தகங்கள், உற்று நோக்கல், தன் விழிப்புணர்வு, இன்னும் பல. இவையாவும் வாழ்க்கை உபகரணப்பெட்டியில் இருக்க வேண்டியவை. ஆகவே வடிவியல் உபகரணப்பெட்டியும் வாழ்க்கை உபகரணப்பெட்டியும் நமக்கு மிகவும் இன்றியமையாதவை. ஜியோமெட்ரி பாக்ஸ் என்ற வடிவியல் உபகரணப்பெட்டி குறித்து வளமை தமிழில் கவிதை படைத்திருக்கிறார் சேலம் மாவட்டம் எடப்பாடி பூமி.

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் தருகின்ற தலைப்பு சகோதர பாசம். சகோதர பாசம்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.

0: அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பண்பலை படைப்பாளிகள், படைப்பாளிகளில் இனி வாளாட்டும் காற்றாடி என கவிதை தந்திருக்கிறார் சென்னை கவுந்தி. மழை வேண்டி சிபாரிசு செய்ய வாளாட்டும் காற்றாடி ஒன்றை வானத்திடம் அனுப்பிவிட்டுதான் நம்பிக்கையோடு தயாராக கொண்டிருக்கிறதாம் காகித கப்பல்கள் குழந்தைகளிடத்தில். மழை வேண்டி சிபாரிசு செய்ய வாளாட்டும் காற்றாடி ஒன்றை வானத்திடம் அனுப்பிவிட்டுத்தான் நம்பிக்கையோடு தயாராக கொண்டிருக்கிறதாம் காகித கப்பல்கள் குழந்தைகளிடத்தில் என வாளாட்டும் காற்றாடி என்ற தலைப்பில் கவிதை எழுதி அனுப்பியிருக்கிறார் சென்னை கவுந்தி.

படைப்பாளிகளில் இனி கரூர் புலியூர் அமராவதி நகர் மனோகரன் தந்திருக்கும் நிலவு மங்கை எனும் தலைப்பிலான கவிதை. நிலவு மங்கை. வெள்ளை நிற தேவதையே, வெளிர் நிற ஆடையில் மாலை மங்கும் நேரத்தில் இரவு வேளையில் விண்வெளியில் அழகாய் வந்து சுடர் வழியால் என் கண்களை மயக்கிச் சென்றாய். வெள்ளை நிற தேவதையே, வெளிர் நிற ஆடையில் மாலை மங்கும் நேரத்தில் இரவு வேளையில் விண்வெளியில் அழகாய் வந்து சுடர் வழியால் என் கண்களை மயக்கிச் சென்றாய். என் நிலவு மங்கையே, அழகாயிருந்த நீ யார் கண்பட்டு தேய்பிரையானாய்? என் நிலவு மங்கையே, அழகாயிருந்த நீ யார் கண்பட்டு தேய்பிரையானாய்? மீண்டும் முழு நிலவாய் வருவாய் என வழி மீது விழிவைத்து காத்திருக்கிறேன். என் நிலவு மங்கையை காண வழி மீது விழிவைத்து காத்திருக்கிறேன். இது கரூர் புலியூர் அமராவதி நகர் மனோகரன் தந்திருக்கும் நிலவு

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்ட

கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும் நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளிக் கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளிக் கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ நதானியல்

0: லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
3: மாய வலை மீள வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு உதவி பேராசிரியர் என் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். பட் அதுவே இப்போலாம் ஒரு ஸ்கேமா போகுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்றேன். ஒருத்தர் சோசியல் மீடியா குரூப்ஸ்ல வர ஷேர் மார்க்கெட் மெசேஜஸ் நம்பி கிட்டத்தட்ட 40 லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்காரு. இந்த ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னா, நமக்கு சோசியல் மீடியா குரூப்ல ஒரு இன்வைட் வரும். ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ், பெரிய லெவல்ல ப்ராஃபிட், 0 இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு. இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ஒரு டேஞ்சரஸ் ஆன ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, நம்மள நம்ப வைக்க குரூப்ல டெய்லி ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஃபேக்கா ட்ரேடிங் ரிசல்ட்டும் காட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், சரி இது உண்மைதான் போல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் அதுல ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சும்மா ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுவாங்க. நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் ப்ராஃபிட் எங்கன்னு கேட்டா டாக்ஸ் பே பண்ணும், இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமௌண்ட் நம்ம கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. அப்புறம் அவ்வளவுதான், குரூப் காணாம போயிரும், அட்மின்ட்ட இருந்து ஒரு ரிப்ளையும் வராது. நமக்கு கடைசியில தான் புரியும் இதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாமே பிளான்ட் சைபர் ஃப்ராடுன்னு. இதுல இருந்து எப்படி நம்ம சேஃபா இருக்கணும்னா, எப்பயுமே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல கேரண்டீட் ப்ராஃபிட்னு ஒண்ணுமே இல்ல. சோசியல் மீடியா குரூப்ஸ்ல வர இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ மட்டும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதுல ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நம்ம மொத்த சேவிங்ஸையும் இன்வெஸ்ட் பண்ற இடம் சேஃபா இருக்கான்னு ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கன்ஃபார்ம் பண்றதுல தப்பே இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத சேஃபா பண்ணுங்க, ஸ்கேம் ஆகிராதீங்க.
3: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளித்தார் என் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள். நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாய வலை மீள வழி
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
5: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி வரும் கவிதை விழிகள். மதுரை திருமங்கலம் அறிவானந்தம் தந்திருக்கும் விழிகள். உன் வீட்டு வழியாகத்தான் காதலுடன் கடந்து செல்கிறேன். உன் இரு விழிகள். உன் வீட்டு வழியாகத்தான் காதலுடன் கடந்து செல்கிறேன். உன் இரு விழிகள் வாசல் வருமென்று. உன் இரு விழிகள் வாசல் வருமென்று. உன் வீட்டு வழியாகத்தான் காதலுடன் கடந்து செல்கிறேன். உன்னை காணாமல் ஏமாற்றத்துடன் நம்பிக்கையற்று தெருமுனையை கடக்கையில் உன்னை காணாமல்

ஏமாற்றத்துடன் நம்பிக்கையற்று தெருமுனையை கடக்கையில் என் முதுகுக்கும் முளைத்து விடுகிறது கண்கள். உன் வீட்டு வழியாகத்தான் காதலுடன் கடந்து செல்கிறேன். உன் இருவிழிகள் வாசல் வருமென்று உன்னை காணாமல் ஏமாற்றத்துடன் நம்பிக்கையற்று தெருமுனையை கடக்கையில் என் முதுகுக்கும் உழைத்து விடுகிறது கண்கள் என விழிகள் குறித்து கவிதை தந்தார் மதுரை திருமங்கலம் அறிவானந்தம்.

இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜெகன், சுமலதா, பாக்யா, சுபா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: மகிழ்ச்சியான புன்னகை வணக்கம் நேர்களே. சுட்டும் விழிகள் கதை சொல்லும் நிழற்படங்களின் நிஜ ஓவியங்கள், நினைவுகளின்

வண்ண கோலங்கள் அதை தீட்டும் நிகழ்வுகளின் எண்ணற்ற வண்ணங்கள். ஆயிரம் வண்ணங்களுடன் அன்பாய் தீட்டப்படும் வாழ்க்கை ஓவியத்தை தேனிச கீதங்களோடு மெருகேற்றி மகிழ கோடை பண்பலை நொற்புழி ஐந்தன் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. ஒலிக்க இருக்கும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தேனி அனுமந்தன்பட்டி ராஜகோபால் சரோஜா விஜயகுமார் மதன்குமார் இவர்களின் விருப்பத்தில் 1961 ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஒரு மணி 10 நிமிடத்துல சீத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பாண்டமங்கலம், கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், ராதிகா, ரக்ஷிதா இவர்களின் விருப்பத்தில் 1963 GR நாதன் இயக்கத்தில் KV மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

தேன்சுவை பாடல்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழிந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் கொடைரோடு ஏட்டு நாயகர் காலனி, சுந்தர ஆறுமுகம், தாமரை செல்வி, ஆவுடை, ஆதிரை, சஞ்சய் வேல், சிவமணி இவர்களின் விருப்பத்தில் 1967 ஸ்ரீதர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.

1:24 நிமிடத்தில் அசைத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிருபொழி 5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும்.

பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், நாகர்கோயில் நம்பி இடைத்தெரு மந்திரமூர்த்தி, விசாகன், செல்வமதி, சிவானந்த், பிரதீக்ஷா, கோகுல்ராம் இவர்களின் விருப்பத்தில் 1968 ஜி ஆர் நாதன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர்தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
2: நெஞ்சுக்குள்ளிருக்கும்
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், நல்ல நேரம் தான்.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
7: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.

0: பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நாடகத்தில் உள்ள ரத்தினங்களாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் மதுரை ஜெயபிரகாஷ், நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி இவர்களின் விருப்பத்தில் 1972 பி மாதவன் இயக்கத்தில் மிஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல், வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், எல்லார் ஈஸ்வரி குரலில் இசைக்கிறது பாடல், பட்டிக்காடா பட்டினமா திரைப்படத்திலிருந்து.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங்

0: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2026 இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுல சுமார் 386 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர்என் பிஆர் நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம்.
2: இப்போ சின்ன வயசில் ஸ்பெஷலி நம்ம வளரும் குழந்தைங்கள்ல என்னென்ன புற்றுநோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமனாக வர்றது வந்து எலும்பு சார்ந்த புற்றுநோய்கள். இப்போ சின்ன பசங்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு 12-13 வயசில் இருக்கிறவங்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க. நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு, அம்மா எனக்கு இந்த மாதிரி முட்டிக்காலில் வந்துட்டு வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா விளையாட்டில் அடிபட்டு விழுந்துச்சா அப்படின்னா, அவன் என்னம்மா எனக்கு தெரியலம்மா விளையாடும் போது கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு வலிக்குது அப்படிம்பாங்க. உடனே நம்ம ஃப்ராக்சருன்னு நினைப்போம். என்ன பண்ணுவாங்க, சில பேர் மாவுக்கட்டு போடுறேன்னு சொல்லிட்டு மாவுக்கட்டு போடுவாங்க. ஆனால் எக்ஸ்ரே எடுக்காமல் மாவுக்கட்டு போட்டால் அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரேயில் அந்த எலும்பில் வந்துட்டு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மாவுக்கட்டு என்ன, மாவுக்கட்டு வந்து ஸ்டெபிலைசர்னு சொல்லுவோம். ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா அந்த எலும்பு முறிவை வந்துட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி அது ஒரு ஜஸ்ட் ஃபிக்ஸராக வச்சுருக்கோம் ஒரு பொசிஷனில் ஆடாமல். இப்போ புற்றுநோயில் என்ன நடக்கும்னா, ஒரு சின்ன அடி, அதாவது நார்மலாக பலமான அடிபட்டால் தான் நமக்கு ஃப்ராக்சர் ஆகும். கை உடையிற அளவுக்கு அந்தளவுக்கு ஃபோர்ஸாக அடிபட்டால் தான் ஃப்ராக்சர் ஆகும். பட் இந்த புற்றுநோய் வந்து எப்படின்னா, எலும்பில் இருந்துச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு ஜஸ்ட் சும்மா தட்டுனா டபால்னு உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தைங்களில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம எப்போவுமே வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிறது ரொம்ப ரேர். குழந்தைங்களுடைய மற்றும் இளவயசு பசங்களுடைய எலும்பு வந்துட்டு பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம 21 வயசுக்கு அப்புறம்தான் எலும்பு வந்துட்டு அப்படியே போன் ஹார்டு மாதிரி இருக்கும். சின்ன வயசில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தான் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்புறம் அத்லெட்டிக்ஸ் இதிலெல்லாம் வந்துட்டு இள வயசில் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ஒரு போன் வந்து உடைக்கிறது பயங்கர சிரமம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு பைப் எடுத்துக்கோங்க, அதை உடைக்க முடியுமா, அதை வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு அது ஈடு கொடுத்துரும். அதே ஒரு ரொம்ப ஸ்டிஃபான கொட்டையை டப்புன்னு உடைச்சிடலாம், ஏன்னா அது ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு குழந்தைக்கு இல்லை ஒரு இளம் வயசு பையனோ பொண்ணுக்கோ ஃப்ராக்சர் ஆகுதுன்னா நம்ம மைண்டில் ஒரு விஷயம் கிளிக் ஆகணும். ஏன்னா இந்த வயசில் ஃப்ராக்சர் ஆகணும்னா எலும்பில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்து இல்லாமல் நடக்காது. பல இந்த மாதிரி கால்சியம் குறைபாடு இருக்கலாம், பட் கேன்சரும் ஒரு காரணமாக இருக்கலாம். நிறையா பசங்க வராங்க எங்ககிட்ட, கால் உடஞ்சி அது தெரியாமல் மாவுக்கட்டு போட்டுட்டு 2-3 மாதம் டிலே பண்ணி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி காலில் வர புற்றுநோய்களை வந்துட்டு ஈஸியாக குணப்படுத்துறதுக்கு இந்த காலை வெட்டாமல் காலை காப்பாற்றி அந்த எலும்பை மட்டும் எடுத்து மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி இப்போ இருக்குது. ஸோ அது வந்துட்டு இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், சின்ன வயசில் வர கேன்சர்ஸ் வந்துட்டு க்யூர் பண்ணுறது ரொம்ப சுலபம் கம்பேர்ட் டு பெரிய வயதில் வர கேன்சர்ஸ். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு மற்றும் இளம் வயது பசங்களுக்கு இல்லை பொண்ணுங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள விட்டுறாதீங்க. பிகாஸ் இவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா க்யூர் ரேட்ஸ் நல்லாவே இருக்கும்.
3: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.

பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலக கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக நாள்தோறும் மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.

மணி 42 நிமிடத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி 5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தாராபுரம் பேக்கரி தெரு ஜம்பை சங்கமேஸ்வரன், தனுஷ், ராஜலட்சுமி, சண்முகம், ஈஸ்வரி இவர்களின் விருப்பத்தில் 1971 சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசி, பி வசந்தாவின் குரலில் இசைக்கிறது பாடல் சுமதியின் சுந்தரி திரைப்படத்திலிருந்து.

விக்ரம் கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தென்காசி, சுப்பலாபுரம், செல்வராஜ், சண்முகசுந்தரம், தமிழ்ச்செல்வி, அங்கையர்கண்ணி இவர்களின் விருப்பத்தில் 1960 நேமாய் கோஷ் இயக்கத்தில் MP ஸ்ரீனிவாசன் இசையில் KCS அருணாச்சலம் பாடல் வரிகளில் TM சவுந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் பாதை தெரியுது பார்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒரு மணி 53 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பூந்தண்டலம், புண்ணிய கோடி, உமா, நட்சத்திரா, தருண் இவர்களின் விருப்பத்தில் 1965 சாணக்கிய இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலியின் பாடல் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர்தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
2: நெஞ்சுக்குள்ளது இருக்கும்
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே
7: நல்ல நாளுதான்,
6: எல்லா நேரமும்
7: நல்ல நேரம்தான்.
1: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
8: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
9: எத்தனை

தட்டுப்பாடு. நெஞ்சம் நிறைக்கும் இனிய கானங்கள் அதை இனிசையாக தேனிசையாக தந்து இதயம் நிறைத்து மகிழ்வித்துச் சென்றது கோடை பண்பலை நிறுபொழி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியிருந்த நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா. இனி நம் கோடை பண்பலை நிறுபொழி ஐந்தில் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாகர்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சோழ நாட்டின் சிற்றரசர்களுக்குள் பகையை ஏற்படுத்தி கலகத்தை மூட்டிவிட்ட பிறகு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு நீண்டகாலம் யுத்தம் செல்லும். அதற்கு முன்னாலேயே நாம் நம்முடைய சபதத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று தான் தீட்டியிருந்த திட்டம் பற்றி அங்கே குழுமியிருந்த பாண்டியனின் ஆபத்து உதவிகளிடம் நந்தினி தெரிவித்து கொண்டிருந்தாள். இதை கேட்டதும் அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் எல்லோருடைய முகங்களிலும் வியப்புக்கும் உற்சாகத்துக்கும் அறிகுறிகள் காணப்பட்டன. பழுவூர் இளையராணியின் மதிநுட்பத்தை வியந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டார்கள். ரவிதாசனுக்கும் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை.
1: தேவி, தங்களுடைய அபூர்வமான முன் யோசனை திறனை வியக்கிறோம். சமாதான பேச்சின் கருத்தை அறிந்து கொண்டோம். ஆனால் சபதம் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது என்கிறீர்கள். அதை நடத்துவது யார், எப்படி, எப்போது என்றான்.
2: அதற்கும் சேர்த்துத்தான் இந்த யுக்தி செய்திருக்கிறேன். சமாதான பேச்சு என்ற வியாஜத்தின் பேரில் நமது முதற் பகைவனை கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி அழைப்பு அனுப்பியிருக்கிறது. அவன் அங்கே கட்டாயம் வந்து சேருவான். நம்முடைய சபதத்தை அங்கேதான் நிறைவேற்றியாக வேண்டும். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் ஆபத்துதவிகளே, உங்களுடைய பழி தீரும் வேளை நெருங்கிவிட்டது. இன்றைக்கு சனிக்கிழமை அல்லவா? அடுத்த சனிக்கிழமைக்குள் நம்முடைய சபதம் நிறைவேறிவிடும்.
0: அங்கே இருந்த 20 பேர்களும் ஏக காலத்தில் ஆகாகாரம் செய்தார்கள். சிலர் துள்ளி குதித்தார்கள். உடுக்கு வைத்திருந்தவன் உற்சாக மிகுதியினால் அதை 2 தடவை தட்டினான். மரக்கிளைகளில் தூங்கிக் கொண்டிருந்த ஆந்தைகள் விழித்து உருமிக் கொண்டு வேறு கிளைகளுக்கு தாவின. வௌவால்கள் சட சடவென்று சிறகுகளை அடித்து கொண்டு ஓடின. வந்தியத்தேவனுடைய குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டது. வந்தியத்தேவனும் நிமிர்ந்து பார்த்தான். நந்தினி தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் ஏதோ பரபரப்பு தரும் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தாள் என்பது மட்டும்தான் தெரிந்தது. அவளுடைய பேச்சு ஒன்றும் அவன் காதில் விழவில்லை. ரவிதாசன் மற்றவர்களுடைய உற்சாகத்தை கையமர்த்தி அடக்கினான்.
1: தேவி, தங்களுடைய கடைசி வார்த்தை எங்களுக்கு அளவில்லாத குதூகலத்தை அளித்திருக்கிறது. நமது முதற் பகைவனை கொன்று பழிதீர்க்கும் காலம் இவ்வளவு அண்மையில் வந்திருப்பதை எண்ணிக் களிக்கின்றோம். ஆனால் பழிமுடிக்கும் பாக்கியம் யாருக்கு
0: என்று கேட்டான்.
2: அதற்கு நமக்குள் போட்டி ஏற்படுவது இயற்கைதான். அதை யாருக்கும் மனத்தாங்கல் இல்லாத முறையில் முடிவு செய்வதற்காகவே வீரபாண்டியரின் திருக்குமார சக்கரவர்த்தியை இங்கு அழைத்து வரச் செய்தேன். வீரபாண்டியரின் கத்தியும் இதோ இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறு குழந்தை தந்தையின் கத்தியை தொட்டு நம்மில் எவர் கையில் கொடுக்கிறதோ அவர் பழி முடிக்க வேண்டும். மற்றவர்கள் அக்கம் பக்கத்தில் உதவிக்கு சித்தமாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டவர் தவறிவிட்டால் மற்றவர்கள் முன்வந்து முடிக்க வேண்டும். கடம்பூர் மாளிகைக்குள்ளேயே நான் இருப்பேன். இடும்பன்காரி கோட்டை காவலர்களில் ஒருவனாக இருப்பான். பழி முடிக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டவர் மாளிகைக்குள் பிரவேசிப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம். இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் சம்மதம்தானே?
0: ஆபத்துதவிகள் ஒருவரையொருவர் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டார்கள். எல்லோருக்கும் அந்த ஏற்பாடு சம்மதமாகவே தோன்றியது. ரவிதாசன் கூறினான்,
1: தாங்கள் சொன்னது சரியான ஏற்பாடுதான். அதற்கு நாங்கள் எல்லோரும் சம்மதிக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம், பழிமுடிக்கும் பொறுப்பு யாருக்கு கிடைக்கிறதோ அவர் சொல்லுகிறபடி மற்றவர்கள் கண்டிப்பாக கேட்கிறது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். சக்கரவர்த்திக்கு பிராயம் வருகிற வரையில் பழிமுடித்தவன் இட்டதே சட்டமென்று மற்ற அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும்.
0: இதை கேட்ட நந்தினியின் முகத்தில் புன்னகை அரும்பியது.
2: என்னையும் உட்படுத்தித்தானே சொல்லுகிறீர் என்று கேட்டாள்.
1: ஆம் தேவி, மிதவே

0: இலக்கு செய்ய முடியாது
1: என்றான் ரவிதாசன். சந்தோஷம். இப்போது ரவிதாசன் கூறியதும் உங்கள் எல்லோருக்கும் சம்மதம்தானே என்று நந்தினி மற்றவர்களை நோக்கி வினவினாள்.
2: எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். மறுமொழி சொல்வதற்கு தயங்கினார்கள். சிலருக்கு அந்த ஏற்பாடு சம்மதமில்லை என்று தோன்றியது.
0: சோமன் சாம்பவன், அது அப்படி நியாயமாகும். நமக்கு எல்லா உதவியும் அழிச்சுக்கிட்டு வர தேவியை எப்படி பொது விளக்குக்கு உட்படுத்த முடியும் என்று கேட்டான்.
1: என்னை பற்றி கவலை வேண்டாம். நான் உயிர் வாழ்ந்திருப்பதே வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் கொடூர கொலைக்கு பழி வாங்குவதற்காகத்தான். அந்த பழியை முடித்து கொடுக்கிறவர் யாராயிருந்தாலும் அவருக்கு நான் என்றென்றும் அடிமையாக இருக்கச் சித்தம் என்றாள் நந்தினி.
2: பின்னர் இந்த பேச்சுக்களையெல்லாம் புரிந்தும் புரியாமலும் கேட்டுக்கொண்டிருந்த சிறுவனை நந்தினி தேவி பார்த்து,
1: என் கண்மணி, இந்த வீரவாள் உன் தந்தையினுடையது. இதை உன் பிஞ்சு கைகளினால் எடுத்து இங்கே உள்ளவர்களில் உனக்கு யாரை அதிகமாக பிடித்திருக்கிறதோ அவர்களிடம் கொடு என்றாள்.
2: ரவிதாசன் சற்று அருகில் வந்து,
0: சக்கரவர்த்தி, எங்களை எல்லாம் நன்றாக பாருங்கள். எங்களில் யார் வீரன் என்றும் தைரியசாலி என்றும் தங்களுக்கு தோன்றுகிறதோ அவரிடம் இந்த பாண்டிய குலத்து வீரவாளை தொட்டுக் கொடுங்கள்
2: என்றார். சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிசு சக்கரவர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்தார். எல்லாரும் அடங்காத ஆவலுடனும் பரபரப்புடனும் சக்கரவர்த்தியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவருடைய கண்களும் என்னிடம் கொடுங்கள், என்னிடம் கொடுங்கள் என்று கெஞ்சும் பாவத்தை காட்டின.
1: ரவிதாசனுடைய முகமும் கண்களும் மட்டும் என்னிடம் கொடுங்கள்
2: என்று அதிகாரபூர்வமாக பயமுறுத்தி கட்டளையிட்டன. சிறுவன் இரண்டு மூன்று தடவை எல்லோரையும் திருப்பி திருப்பி பார்த்த பின்னர் கத்தியை கையில் எடுத்தான். அதை தூக்க முடியாமல் தூக்கினான். அனைவருடைய பரபரப்பும் சிகரத்தை அடைந்தது. சிறுவன் பளிச்சென்றும் நந்தினி நின்ற பக்கம் திரும்பினான்.
1: அம்மா, எனக்கு ஒன்னைத்தான் எல்லார காட்டிலையும் அதிகமாக பிடிச்சிருக்கு. நான் பெரியவனாக வரையில் நீ தான் எனக்காக ராஜ்யத்தை ஆளணும்
2: என்று சொல்லிக்கொண்டே வாளை அவளிடம் கொடுத்தான். சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவன் கொடுத்த வாளை நந்தினி வாங்கி கொண்டாள். அதை மார்போடு அணைத்து தழுவிக் கொண்டாள். பின்னர் அந்த சிறுவனையும் தூக்கி எடுத்து அவனையும் சேர்த்து மார்புடன் அணைத்து தழுவிக் கொண்டாள். அவளுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. மற்றவர்கள் சற்று நேரம் இந்த காட்சியை பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள். ரவிதாசன் முதலில் திகைப்பு நீங்க பெற்று கூறினான்,
0: தேவி, சக்கரவர்த்தி நம்முடைய கோரிக்கையை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாமல் தங்களிடம் வாளை கொடுத்து விட்டார். மறுபடியும் விளக்கமாகச் சொல்லி
2: நந்தினி அவனை தடுத்து நிறுத்தினாள்.
1: தழுதழுத்த குரலில் கூறினாள், இல்லை ஐயா, இல்லை, சக்கரவர்த்தி நன்றாக புரிந்து கொண்டுதான் வாளை என்னிடம் கொடுத்தார். என் கண்ணீரை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் படுகொலைக்கு பழிவாங்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததை நினைத்து களிப்பு மிகுதியினால் கண்ணீர் விடுகிறேன்.
0: தேவி, யோசித்து பாருங்கள். நாங்கள் இத்தனை பேர் ஆபத்துதவி படையினர் உயிரோடு இருக்கும்போது
2: என்று சோமன் சாம்பவன் தொடங்கியதை நந்தினி தடுத்து நிறுத்தினாள்.
1: யோசிக்க வேண்டியதே இல்லை. அந்த பொறுப்பு என்னுடையதுதான். உங்களுக்கும் வேலையில்லாமல் போகவில்லை. உங்களில் பாதி பேர் சக்கரவர்த்தியை பத்திரமாக பஞ்சபாண்டவர் மலைக்கு கொண்டு போய் சேருங்கள். மற்றவர்கள் கடம்பூருக்கு வாருங்கள். சம்புவரையன் மாளிகைக்குள் வரக்கூடியவர்கள் வாருங்கள். மற்றவர்கள் வெளியில் சித்தமாக காத்திருங்கள். வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளுடன் காத்திருங்கள். காரியம் வெற்றிகரமாக முடிந்த பின் கூடுமானால் எல்லோரும் உயிருடன் தப்பித்துச் செல்ல வேண்டுமல்லவா என்றாள் நந்தினி.
2: ரவிதாசன் முன்வந்து,
0: அவனை ஒரு விஷயம் சொல்ல மறந்து போய்விட்டது. அதை சொல்ல அனுமதிக்க வேண்டும் என்றான்.
1: சொல்லுங்கள் ஐயா, சீக்கிரம் சொல்லுங்கள்.
2: பழுவேட்டரையர் கொள்ளிடக்கரையில் நடக்கும் காலாமுகர்களின் மகாசங்கத்துக்கு போயிருக்கிறார். அவர் திரும்பி வந்து விடுவதற்குள்ளே நான் அரண்மனை போய் சேர வேண்டும் என்றாள் நந்தினி.
0: நமது முதற் பகைவன் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் சம்புவரையன் மாளிகைக்கு வந்து சேருவான் என்று சொன்னீர்கள் அல்லவா? அது அவ்வளவு நிச்சயமில்லை என்றான்.
1: எந்த காரணத்தை கொண்டு அவ்விதம் சொல்லுகிறீர்?
0: தகுந்த காரணத்தை கொண்டுதான் சொல்லுகிறேன். கடம்பூர் மாளிகைக்கு இக்காரணத்தை கொண்டு வர வேண்டாம் என்று ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை போகிறது. பழையாறை இளைய பிராட்டியும் முதன் மந்திரி அனிருத்தரும் அவ்வாறு செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

0: ஏறத்தாழ் 2.5 மாதங்களுக்கு முன்னால இதே பள்ளிப்படை பக்கத்தில் நடந்த சதிக்கூட்ட நிகழ்ச்சி வேறு வகையில் இருந்தது நினைவிருக்கு. ஆரம்பத்தில் ரவிதாசன் கும்பலின் பேச்சு தெளிவாக கேட்காததால ஆழ்வார்க்கடியான் அபாயத்தையும் பொருட்படுத்தாம அங்கிருந்து இறங்கி மருத மரத்தின் அடிப்பக்க குழிவில் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டான். இப்போ வந்தியத்தேவன் அந்த மாதிரி சாகசம் செய்வதாயில்லை, செய்யவும் முடியாது. பக்கத்திலேயே ஒருவனை காவலாக வச்சிருந்தான் ரவிதாசன். அங்கிருந்து பார்க்கலாம், பேச்சு தெளிவாக கேட்காது. நந்தினி பல்லக்கில் வந்து இறங்கினது. அவளையும் சற்று முன் தன்னை தேடி ஓடி வந்தவளையும் மாறி மாறி அந்த சிறு பிள்ளை பார்த்தது, பேசினது, கொல்லுப்பட்டறைக்கு வந்திருந்த வாள் சிம்மாசனம் ஏறினது, வரிசையாக நின்றுகிட்டு இருந்த ரவிதாசனும் கூட்டாளிகளும் பரபரப்பு அடையிற மாதிரி நந்தினி பேசினது, அந்த கத்தியின் உயரம் கூட இல்லாத குட்டி சக்கரவர்த்தி அதை தூக்க முடியாமல் தூக்கி நந்தினியிடம் கொடுத்தது, அங்கிருந்த எல்லாருமே திகைச்சு போய் நின்றிருந்த போது ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் மறுப்பு சொல்கிற மாதிரி நந்தினியிடம் பேசினது. இத்தனையும் பொம்மலாட்டம்னு சொல்லப்படும் மரப்பாவை கூத்து போல நடந்தது வந்தியத்தேவனை பொறுத்தவரை. நேர்களே, முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் குந்தவையிடம், உன் தமையன் ஆதித்த கரிகாலனை கடம்பூர் அரண்மனைக்கு அழைக்கும்படி அவள் சம்புவரையரை தூண்டியிருக்கிறாள். சம்புவரையர் மகள் ஒருத்தியையும் பழுவேட்டரையர் குமாரத்தி ஒருத்தியையும் கரிகாலனுக்கு மனம் செய்விப்பது பற்றி பேசி வருகிறாள். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ராஜி செய்விக்கும் விஷயத்தையும் அங்கே முடிவு செய்ய போகிறாளாம். இவையெல்லாம் வெளிப்படையான பேச்சு. ஆனால் அவளுடைய அந்தரங்கத்தில் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாளோ அது யாருக்கும் தெரியாது. இப்படி சொல்லி கவலைப்பட்டாரல்லவா? இதுக்கு விடையளிக்கிறது போல இருக்குது இந்த கூட்டத்தில் நந்தினி தந்த விளக்கம். நாக்க துண்டிப்பதிலும் உற்சவம் கொண்டாடி பலி கொடுப்பதிலும் முனைப்பாக இருந்து வர்ற அந்த மூர்கர்களுக்கு இந்த ராஜதந்திரத்தின் ஆற்றல் இப்போதான் விளங்குது. சரி, தாய் புலி தான் பெற்ற குட்டி புலியை பாதுகாப்பது போல பாதுகாத்து வந்த வாள் புலிக்குட்டியை காப்பாற்றவும் மேற்கொண்டிருந்த சபதத்தை நிறைவேற்றவும் நந்தினி கைக்கே திரும்பி வந்துடுச்சு. ஒரே வாரம்தான் முடிஞ்சிடும். என்ன இருந்தாலும் ஏமாற்றம்தான் ரவிதாசனுக்கும், ஏன் சோமன் சாம்பவனுக்கும் கூட. நந்தினியை திணற வைக்க ரவிதாசன் சொல்கிறான், நமது முதற் பகைவன் சம்புவரையர் மாளிகைக்கு வந்து சேருவது அத்துணை நிச்சயமில்லை.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இசையை ரசிக்க மொழி தடையே இல்லை. பன்மொழி பாடல்களால் உங்கள் இதயம் நினைக்க வருகிறது டோல் தமாகா தூல்.
3: Salsa, not flamenco, my brother.
4: Do you know desi nach?
5: What's desi nach?

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை
1: இசை பாடு இளங்கன்றலே
0: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
0: பண்பலை வானொலி நிலையம்
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

நேயர்களே, நம் கூடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்று சேலம் மாவட்டம் கே.ஆர். தோப்பூர் சுப்பிரமணி அவர்களின் தெருவில் வரம் வர இருக்குங்க.

0: ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30க்கு ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டு சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
10: தொடர்புக்கு 9524936156.
0: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30க்கு ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசை மேகம் 100.5.

இசை பண்பலையாம் நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 11 மணிக்கு இரவு சிறகு. 10 மணிக்கு நினைவே சுகம் இன்று அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: ஆரம்பிக்கலாங்களா?
2: பன்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
6: ஒரே ஒரு பெயர் தான்
7: கோடை பன்மலை.
6: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
8: தனமா இருக்கும்
9: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் வாடி
6: நெஞ்சுக்குள்ள இருக்கும்
9: கோடை பண்பலை 100.5.
10: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
2: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
11: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
2: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
12: எத்தனை

பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலக கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக நாள்தோறும் மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவராக திகழ்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது

வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். கேரளம் மாநிலத்தில் ஷெகெல்லா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ருச்சயா இசேரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 17.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5
1: இனிய வணக்கம் நேர்களே.

இசைக்கு அசையாத மனமில்லை. ஒவ்வொரு இசையும் ஒவ்வொரு இன்பத்தையும் புதுமையான அனுபவத்தையும் புதிய புதிய இயல்பான பயணத்தின் பாதையையும் நமக்கு மெதுவாக அறிய செய்யும். அந்த பாதை நமக்கு பிடித்ததாக இருந்தால் பயணம் எப்படி இருக்கும்? அந்த வகையில் கோடி பண்பலை 100.5 நேய உறவுகளின் விருப்ப கானங்களோடு அரங்கேறும் உயிரெழுத்து நிகழ்ச்சி இப்பொழுது அரங்கேறிவிருக்கிறது. உங்கள் கோடை பண்பலையிலிருந்து

இந்நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளாலும் கவிதை தொகுப்புகளாலும் அலங்கரித்திருக்கிறார் சேலம் மாவட்டம் கே ஆர் தோப்பூர் சுப்பிரமணி அவர்கள். நேயரின் தெரிவாக இன்றைய நிகழ்ச்சி உலாவர காத்திருக்கிறது. நேயர் தனது கடிதத்தை இவ்வாறாக எழுதியிருக்கிறார். கோடை பண்பலின் 1.5 உதயவிழா காணும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் மற்றும் நேய பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். கோடை பண்பலை வானொலியில் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளும் நெஞ்சம் தொட்டவை. அதில் உயிரெழுத்து நிகழ்ச்சியும் ஒன்று. அதில் எனது பிரதியும் எழுதி

அனுப்பியுள்ளேன். வரும் நாள் பார்த்து காத்திருக்கிறேன் என்று தனது கடிதத்தை அழகாக வரைந்திருக்கிறார். நேயரின் தெளிவாக அரங்கேறுகிறது முதல் பாடல் பூவிழி வாசலிலே திரைப்படத்திலிருந்து. பொதுவாக தாலாட்டும் பாடல்கள் தாயின் குரலில்தான் அதிகம் ரசிக்கப்படும். ஆனால் தந்தை பாடும் தாலாட்டு மிகவும் மனதை தொட்டது. கோடை பண்பலையும் தருமா, என் இதயத்தை தொடுமா என்று கேட்டிருக்கிறார். இதோ வருகிறது கோடை பண்பலையிலிருந்து சின்ன சின்ன ரோசாப்பூ.

0: கிழக்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
8: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. மதுரையிலிருந்து ஒரு நேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கால் வந்து அடிக்கடி இந்த மாதிரி இழுத்து பிடிக்குது, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. அவங்க பாதங்கால் வந்து இழுத்து பிடிக்குது, இல்லை கெண்டன் தசை வந்து இழுத்து பிடிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு. இது எதுனா காரணமாக இருக்க முடியும்னு கேட்டிருந்தாங்க. மெயின் இப்போ வந்து வெயில் காலம்னால இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு மெயினாக வந்து இந்த டீஹைட்ரேஷன், சரியாக தண்ணி குடிக்கல, அதே மாதிரி நிறையா ஸ்வெட் ஆகுது, ரொம்ப ஹாட் வெதரில் இருக்காங்க. ஸோ ஒரு அவங்க வேலை செய்கிற இடமே பார்த்தீங்கன்னா வெயில் ஃபுல்லாகவே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்வெட்டு வெளியில் போகும்போது இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நமக்கு என்னவென்னு கேட்டிங்கன்னா, உள்ள வெளியில் சால்ட் எல்லாமே, சோடியம் அந்த பொட்டாசியம் சால்ட் எல்லாமே லாஸ் ஆகும். அப்போ ஆகும்போது தசைக்கு தேவையான அந்த உப்பு சத்து பத்தில் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நடக்கும். ஸோ இந்த லாஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு உடம்புல உப்பு இருக்குது. உப்புங்கிறது வெறும் இதுக்கு மட்டும்தான் கிடையாது, தசைக்கு முக்கியம், பிரெயினுக்கு முக்கியம், ஸோ எல்லாத்துக்குமே இது முக்கியமான விஷயம். பொட்டாசியம், மெக்னீஷியம், அந்த கால்சியம், சோடியம், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து வேர்வையிலையும் யூரின்ல இந்த மாதிரி ஏதாவது வாமிட்டு, இந்த மாதிரி டீஹைட்ரேஷன், டைரியா போகிறது, இந்த மாதிரி போச்சுன்னா இந்த லாஸ் வந்து நிறையா இருக்கும். இதை நம்ம உடனே வந்து சரி பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிராம்ஸ் வரும், இந்த மாதிரி சில பேர் மயக்கம் கூட சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸசிவாக நம்ம வந்து வாக்கிங் நம்ம அதிகமாக பண்ணுறோம், ரன்னிங்கோ இல்லை நார்மலாக பண்ணுற எக்ஸசைஸோட எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்ருக்கோம், காலுக்கு பண்ணுறோம், ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கோம் வேலைக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி இது வர ஆரம்பிக்கலாம். ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, சில பேத்துக்கு வந்து ரத்த குழாய் அடைப்பு இருக்கலாம். சில பேர் டிவிடின்னு சொல்லுவோம், இல்லை வந்து வர நல்ல ரத்த குழாயிலே சில பேத்துக்கு அடைப்பு இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் தூரம் நடந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் நடக்கிறாங்கன்னா 50 மீட்டர்லேயே கால் பிடிச்சிக்கும், திரும்பி உட்காந்துட்டு திரும்ப எந்திரிச்சு நடந்தாங்கனாலும் நடக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சிம்டம் அவங்களுக்கு. ஸோ கால் ரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னா. அதே மாதிரி நரம்புலையும் சில பேத்துக்கு பிரச்சனை வரலாம். எங்கன்னா முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது போய் ஜவ் அழுத்தி கீழே காலுக்கு வர நரம்பு அழுத்துச்சு அப்படின்னா சின்ன சிம்லர் இதே மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கலாம். இதோட சேர்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, அவங்களோட சுகர் இருக்கவங்களுக்கு கண்ட்ரோல்டாக இல்லை அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி கிட்னி பிரச்சனை தொந்தரவு இருக்கவங்களுக்கு, கிட்னி தொந்தரவு இருக்கவங்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கிட்னியால் அந்த உப்பெல்லாம் ஃபில்டர் பண்ண முடியாமல் அது வந்து யூரினில் வெளியேற்றிடும். அப்போ வந்து உப்பு இன்னும் நம்ம எவ்வளோ அந்த தேவையான உப்பு உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். நான் உப்புன்னு சொல்கிறது இந்த சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இது கலந்த இது தான். உப்புங்கிறது நம்ம சாதாரண சாப்பிட்ற உப்பு கிடையாது, இது நம்ம உடம்புல இருக்க இந்த உப்புகள் தான் இந்த இதில். அதே மாதிரி ஏதாவது லிவர் டிசீஸோ இல்லை தைராய்ட் பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேருக்கு வரும். சில பேர் மெடிக்கேஷன்ஸே பார்த்திங்கன்னா யூரின் நிறையா போகிறதுக்காக, வீக்கத்துக்காக சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து கால் வீங்கியிருக்கும், ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கால் வீக்கத்தை குறைக்கிறதுக்காக அந்த தண்ணியை வெளியேற்றதுக்காக நிறைய டேப்லெட்ஸ் கொடுப்போம். அந்த இதனாலையும் சில பேர்த்துக்கு வரும். கொழுப்பு கரையிறதுக்காக கொடுக்குற டேப்லெட்லையும் சில பேத்துக்கு இந்த வழியெலாம் கொடுக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த விட்டமின் D, B12 சொல்லுவோம்.

0: ஸோ விட்டமின் டியும் பி டுவெலும் கம்மியாகுது அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா என்ன பண்ணணும், நல்லா வெயில் காலத்தில் இருக்குது அப்படின்னா நிறைய தண்ணி குடிச்சிக்கணும். அதே மாதிரி காஃப் மசில் இதுக்கெலாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். கரெக்டான உப்பு லெவல் கண்டினியூஸாக இருக்குன்னா உப்போட லெவல் போய் நம்ம செக் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், எலக்ட்ரோலைட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஃபுட்வேர்லாம் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி போடணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மாதிரி கரெக்டாக வார்ம் அப் பண்ணணும், வார்ம் டவுன் பண்ணணும். ப்ரொலாங்டு ஒரே இடத்துல நீங்கள் உட்காடுறதும், ரொம்ப நேரம் உட்காடுறது நிற்கிறது, இதெல்லாத்தையும் குறைக்கணும். நீங்கள் இது சிவியராக கிராம்ப் இருந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஒரு மருத்துவரை பார்த்து அது என்ன காசாக இருக்க முடியும், நான் சொன்ன இத்தனை காசில் எந்த காசாக இருக்குங்கிறது உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு சரி செஞ்சுக்கங்க. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: மூன்று மணி 17 நிமிடத்துல நாம கேட்டுட்டு இருக்கும் கூடை பண்பலையிலிருந்து உயிரிழத்து.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயரின் தெரிவாக ஒழிக்கவிருக்கிறது கவிதை பாடும் அழைகள். கிராமத்து பின்னணியில் இரு மனங்களுக்குள் இருக்கும் தூய்மையான காதலியும் அவர்கள் இணைய போகும் திருமண வாழ்க்கையும் பற்றிய எதிர்பார்ப்புகளையும் மிகவும் அழகாக விவரிக்கும் இன்பமான பாடல். கேட்போமா இப்பொழுது கோடை பண்பலையிலிருந்து?

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: மேலும் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
3: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத் தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத் தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: குடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
7: இசைப்பாடு மண்பலை, இது உங்கள் கோடி பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளாலும் கவிதை தொகுப்புகளாலும் வரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் சேலம் மாவட்டம் கே.ஆர். தோப்பூர் சுப்பிரமணி அவர்கள். நேயரின் தெரிவாக அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது கை கொடுக்கும் கை திரைப்படத்தின் பாடல். பாடலுக்கான விளக்கத்தை இவ்வாறாக தந்திருக்கிறார். கணவன் தன் மனைவியை தாழம்பூ என்ற நறுமணமிக்க மலரோடு ஒப்பிடுகிறான். தாழம்பூ முட்களுக்கு நடுவே மலர்ந்திருந்தாலும் அதன் வாசம் தனித்துவமானது. அதே போல கண்கள் தெரியாத குறையிருந்தாலும் தன் மனைவி அவளுக்கு அத்தனை சிறப்பு மிக்கவள். அவளது மடி அவனுக்கு தாயின் மடியைப் போல பாதுகாப்பானது. அன்பை அழகாக வெளிப்படுத்தும் ஆனந்த கானம் கேட்போமா இப்பொழுது?

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நல்லவனுக்கு நல்லவன். திரைப்படத்திலிருந்து ஒழிக்கவிருக்கிறது பாடல் குடும்ப பிணைப்பையும் பிரிவின் தவிப்பையும் உணர்த்தும் ஒரு முக்கியமான பாலம். இந்த பாடலின் வார்த்தைகளின் மூலம் நம் மனதில் விழும் இந்த பாடல் இன்றும் இதயத்திற்கு நெருக்கமான பாடல். கேட்கும்போது மனம் கற்பனையாக அந்த இடத்திற்கே சென்று வரும். கேட்போமா அந்த கானத்தை?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம்.

0: விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: பந்தாட்டம் இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாடுகளிலும் நடக்கிற உலக கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக நாள்தோறும் மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க

கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி நேயரின் தெரிவாக அரங்கேறி கொண்டிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது ஆர் ஆரோ ஆரிராரோ திரைப்படத்திற்கான பாடல். தன் தலைவிக்கு மனதில் புகலிடம் தந்து அவளை குழந்தை போல் அரவணைக்கும் தலைவனின் உன்னதமான காதலை வெளிப்படுத்தும் இனிமையான தனித்துவமான பாடல் இது. கேட்கும்போது பல நினைவுகள் வண்ணமயமான கோலத்தை மனதிற்குள் போடும். அந்த கானம் கோடை பண்பலையில் அரங்கேறுமா என்று கடிதத்தை வரைந்திருக்கிறார். இதோ வருகிறது பாடல் கோடை பண்பலையிலிருந்து.

சுக்ரம் பண்பலையோடு தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் சேலம் மாவட்டம் கே.ஆர். தோப்பூர் சுப்பிரமணி அவர்கள். நிகரின் தெரிவாக அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திற்கான பாடல். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே பாடல் வரிகளின் வழியாக நமக்கு ஒரு முழுமையான தமிழ் மக்களின் திருமணத்தின் மகிழ்ச்சியையும் காதலின் புன்னகையையும் காட்டுகிறது. இருமணம் இணையும் திருமணம் எத்தனை இன்பமானது, எத்தனை ஆனந்தமானது, அதை காட்சிப்படுத்துகிறது இந்த கானம். கேட்போமா கோடை பண்பலையிலிருந்து?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது சோகம், ஏக்கம், தாய்மை, காதல் என அத்தனை உணர்வுகளையும் உணர்வு பூர்வமாக எடுத்துரைக்கும் இணைந்த கைகள் திரைப்படத்தின் பாடல்.

0: இன்று நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். சேலம் மாவட்டம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி நேயரின் திரிவாக ஒழித்து சென்றது இன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கான அழகான பாடல்களையும் விளக்கத்தையும் தெளிவாக எழுதியிருந்தார் நேயர். நேயருக்கு கோடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துகளும் வணக்கங்களும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெர்லின் ரமேஷ், நன்றினீர்களே.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சி திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கேரளத்தில் ஷெகல்லா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, ருச்சயா இசரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது.

நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டிற்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி சற்றுமுன் வரை 31.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: வழங்கும் வண்ணத்துரிகை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உற்சாகம் கலகலப்புன்னு எல்லா விதமான இன்பத்தையும் ஒட்டுமொத்தமாக தர வருகிறது கோடை பண்பலையின் 1.5 வண்ண தூரிகை கலக்கல் கேள்விகளோடு. கலக்கல் கேள்விகளுக்கு கலகலப்பான பதில்களை கூற வரலாம். அறிமுக உள்ளங்கள் 24 24 24 சகோதரிகள் 24 24 29 மற்ற அனைத்து நேய உறவுகளும் 24 24 26 290 333 என்ற எண்களிலும் இனி எல்லாம் முன்னிணைப்பிற்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறார்கள் மாமா ஜான்டி பிரிட்டோ, மாப்பிள்ளை ரவிச்சந்திரன்.

0: என்ன மியூசிக் போய்க்கே இருக்கு,
1: என்ன
0: மாப்பிள
1: என்ன கவலையா இருக்க?
0: கவலை இல்ல மாப்பிள, அப்படியே ஒக்கா சண்டை போட்டு போயிட்டான், அது ஒரு கவலை. ஆமா,
1: பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்ன.
0: ஆமா மாப்பிள, அதை பார்த்து ஏமாந்ததானே மாப்பிள. அந்த பொட்டு வச்சு பூ முடிச்ச சின்ன வயசு இருக்கிறத பார்த்து அந்த காலத்து தாவணிகள்

0: முன்னாடி என்ன கண்கள் அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு விஷயம் கூட வரவே இல்லையே கேட்டா. இல்லம்மா அது மேக்கப் போட பார்த்தப்ப அது மானின் கண்கள் மீனின் கண்கள், மேக்கப் இல்லாம பார்த்தப்ப அது நரியின் கண்களா மாறிச்சுமா.
1: என்னமாமா இப்படி சொல்லி இருக்க?
0: ஆமாப்ல தந்திர மனிதன் கல்யாணம் பண்ணாங்க
1: எப்படி பாரு.
0: ஆனா அப்ப அந்த உலகத்துல ரொம்ப மிகப்பெரிய கிரிமினல் யாதிரிமா.
1: என்னமாமா சொல்ற?
0: மேக்கப் ஆர்டிஸ்ட்.
1: எப்படி?
0: அதாவது இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுவாங்க,
1: ஓ
0: இல்லாததை இருக்கிற மாதிரி கட்டுவாங்க.
1: இந்த ரெண்டாவது சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து
0: உள்ளூர் கிளவிய கூட உலக அழகியா காட்டுவாங்க மேற்கு பாரிஸ்ட்.
1: சரி
0: அதை பாருங்க. கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஐபோன் மாதிரி இருந்த முகம்,
1: சரி
0: மறுநாள் நான் அந்த காலத்து வயர்லெஸ் போன் மாதிரி செங்க கட்டி மாதிரி,
1: அது எப்படி
0: அந்த மாதிரி ஆயிடுச்சு போல
1: கருப்பா உருண்டை.
0: ஆமா என்னப்பல மேக்கப் ஆர்டிஸ்ட்காரங்க எப்போ கூப்பிட்டு ஒரு நாள் கேள்வி கேட்கணும், மானுக்கு மீனுக்கு என்ன வித்தியாசம், நீங்க தானே மானின் கண்கள் மீன்கள் மாத்துறீங்க, மறுநாள் நரியின் கண்கள் மாறியது, அதனால மானுக்கு மீனுக்கு என்ன வித்தியாசம்
1: அப்படின்னு கேட்கணும்.
0: ஆமா
1: அவங்க சொல்ல மாட்டாங்க மாமா.
0: நான் சொல்ல
1: மாட்டேன். நம்ம பங்காளி
0: அவன் அவங்க இருக்கிறது இல்லாத மாதிரி காட்டுறவங்கல்ல,
1: அதனால
0: ஆமாமா
1: இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுறவங்க.
0: வாங்க வாங்க
1: வாங்க. வணக்கங்க.
0: என்ன வித்தியாசம்? அங்க எல்லாரும் கேட்டா சொல்லுங்க காந்தி கிராமத்துல.
1: இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஏமாமா வரும்போது மாப்பிள்ளைக்கு ஏதோ கொண்டு வரேன் வேற சொன்னா
0: மாப்பிள்ள
1: தருவியா தரமாட்டியா?
0: எல்லாம் கலந்து வச்சுட்டேன் மாப்பிள்ள. தண்ணி ஊத்தி பிளாக் டீ போட்டு கலந்து
1: வச்சுட்டேன்.
0: எடுத்து வர மறந்துட்டேன். இந்த உங்க அக்காட்ட சொல்லி கொண்டு சொல்லுவோம்.
1: இப்ப யாரு வந்திருக்கான்னு
0: பாத்துட்டு பாருங்க. அந்த டீ வந்துடும்.
1: வணக்கங்க.
2: ரெண்டு
0: விஷயம் சொல்லலாம்.
2: மானே தேனே பொன்மானே அப்படின்னு கவிதை எழுதலாமாமா.
0: மீனே தேனே பொன் மீனே
1: வாய்ப்பு இல்ல.
2: மீனம்மா மீனம்மான்னு பாட்டுக்கு
0: ராஜாதி ராஜா. சூப்பருங்க சூப்பருங்க.
2: நடிகர் இருக்கிற
0: மீனா மானா நடிகை இல்ல
1: கிடையாது.
0: மாப்பிள்ள டீ வந்துருச்சு
1: குடிப்போம்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
4: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக் அன்யூரிசம் AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல் சிந்தாமணி டோல்கேட் அருகில் மதுரை. கால் 350-5151.
6: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள் மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் உங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம். கால் 9965523999.
9: என்னமா புது பொண்ணு புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
11: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
1: எனக்கு ஒரு சந்தேகம். அக்கா வந்து மான் போல மீன் போல அப்படின்லாம் வர்ணிச்சிருக்கீங்களா? அது எப்படி?

0: இந்த கரை டயத்துக்கு சாப்பாடு வேணும்னா ஒரு பாட்டு எடுத்து வருது.
1: என்ன பாட்டு?
0: மானே நீரு கண்கள் கொண்ட மானே மானே, மீனி நீரு கண்கள் கொண்ட மீனே மீனேன்னு பாட்டை ஒழுங்கா பாட தெரியல, அந்த வரியே வரும் அப்படின்னா
1: அப்படி
0: சரி மாமி தோசை போடு
1: அப்படின்னு சொல்லுவோம். சரி மாமா யாருன்னு கேப்பா.
0: ஆண்டு பாப்பா
1: வணக்கங்க. நல்லா பேசிட்டாலும்
0: ஒரு நிமிஷம் பேசினா
2: மாமா மாமனுக்கும் அண்ணனுக்கும் இனிமையான மாலை வணக்கம். சேலம் கேத்தபூர் கோமதி குப்பிட்டு தம்மி மாமா நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: எல்லாம் நல்லா இருக்கிறான். அந்த தூதுவளை இலை அரிசி எப்போ கொடுத்துட்டு போறிய
1: சொல்லுங்க தங்கச்சி.
2: உனக்கு வேணும்னா சொல்லு மாமா, உடனே பறிச்சு கொடுத்து விட்றேன். அரைச்சி கொடுத்தாலும் கொடுத்துட்றான்.
0: ஆமா இல்ல நீங்க நீங்க கொடுத்து விடுங்க. இங்க அரைக்கி ஒத்துருக்காங்க, அரைக்கி
1: அரைக்கிறதுக்கு
0: இருக்காங்க சொல்லுங்க.
2: மாமா மீனம்மா மீனம்மா கண்களே நம்ம பாட்டு இருக்கு மாமா.
1: அடுத்து
2: அது நேத்து பிடிச்ச மீனு அது நெத்திலி மீனே
0: பரபர
2: அந்த பாடல
1: இருக்கு
2: மாமா. அப்புறம் மீனவன் நண்பன்னு சொல்லுவாங்க மாமா, மீனன்னு பேர் வைப்பாங்க மாமா.
0: சூப்பர் சூப்பர்
1: அப்படியே சொல்லிட்டாங்க.
0: சரி நீங்க இப்படியே போய் மீனை பாத்துட்டேமா நம்ம என்ன சொல்றதுப்பா?
1: மானை பாத்துக்கிட்டே
0: தூதுவலைய மறந்துடாதீங்க.
1: ஆமா ஆமா ஆமா. வணக்கங்க.
0: வாருங்க
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.
4: அனில் பாஸ்தா
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வனத்துறிகை.
1: ஏமாமா
0: என்ன மாப்பிள்ள?
1: மானு மீனு.
0: ஆமாப்ள
1: இந்தா கேக்குறேன் மாமா. வணக்கங்க.
2: வணக்கமே இருவருக்கும் மாலை வணக்கம்ண்ணா.
1: தங்கச்சி யாரு?
0: குளித்தல.
1: என்னன்னே தெரியல தங்கச்சி. இந்த பேரு வச்சாலே தங்கச்சி இப்ப
0: நான் பேர் வச்சாலே ஒரு பாக்கியம் இல்லாம போயிருது.
2: கிடையாது
0: மீன் கடை மான் கடை அதெல்லாம் பேசவே கூட தப்பு. சரிங்க சந்தோஷங்க. நாங்க இன்னும் ரெண்டு பேரை பார்த்துட்டு ஒரு நல்ல பாட்டு கேட்கலாம் யோசிக்கிறோம். வாங்க.
1: வணக்கங்க. வந்துட்டீங்க
0: வாங்க
1: சொல்லுங்க. யாருங்க இருக்கீங்க?
0: உத்தரநந்தினி அவர்களே
1: இல்ல
0: வேகமாக அனுப்புங்கள். அவர்களே
1: வந்துட்டாங்க.
0: சரிங்க வாங்க. ஆறு
1: ரெடி.
0: போக எங்கட்டும் சொல்லுங்க. மானுக்கு மீனுக்கு என்ன வித்தியாசம்?
6: மானுக்கு மீனுக்கும் தடைகள் ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு.
0: சரி சரி சரி.
1: அடுத்து
6: மானே மானேன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: மானே மானே
1: லட்சம் பாட்டு இருக்கு. அடுத்து அவ்வளவுதான். உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு,
0: அரை கிலோ கா கிலோ
1: பாப்போம். வணக்கங்க.
0: ஆறு ஆறு வயசுறியா
6: மாமாவுக்கும் பங்காளிக்கும் இனிமையான இனிய மாலை வணக்கம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல் பட்டி திவாகரன் பேசுறீங்க மாமா.
0: திவாகர் அவர்களே சொல்லுங்கள்.
6: நல்லா இருக்கீங்களா மாமா?
0: நல்லா இருக்கும். என்ன மாப்பிளா?
6: சரிங்கம்மா.
0: இந்த எல்லாரும் கேட்டா சொல்லிட்டோம்.
1: ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறாப்ல.
0: ஆமா ஆமா. பஸ்ல போய்க்கே இருக்கீங்களா?
6: இல்லங்க மாமா, காத்து நல்லா பலமா அடிக்குது.
0: அப்படியா? பரவாயில்லை.
1: சரி படக்குன்னு சொல்லிருங்க.
0: சரி உங்க பக்கம் காத்து அடிக்குது சொல்லுங்க.
6: சுறா மீன் இருக்கு மாமா.
0: சுறா மான் இல்ல.
1: அடுத்து
0: நெத்திலி மீன் இருக்கு மாமா. நெத்திலி
1: மான்
0: அவருக்கு நம்ம தான் சொல்லணும்.
1: வணக்கம். வணக்கங்க. மெல்ல மெல்ல

0: மெல்ல மெல்ல மெல்ல, நிதானம் முக்கியம்.
1: நம்ம
2: சந்திச்சு மாமா,
0: அத மறந்துடாதீங்க.
2: என்ன நாம சந்திச்சு ஆகும், சரியா சொல்லுங்க.
1: மீனுக்குட்டியும்
2: சொல்ல மாட்டோம்,
0: சொல்ல மாட்டோம்.
2: இருக்கட்டும், நாங்க இப்ப பிரச்சனைக்கு காரணம் யாரு பாக்குறோம்?
0: யாரு?
2: கரூர் வெங்கமேடு ரொட்டி கடை தெரு.
0: சரி,
2: அந்த மூணு பேர் இருப்பாங்கல்ல, மூரணி, உலகநாதன், மணி மாஸ்டர், நெரு தாமோதரன்.
0: என்ன
2: அவங்களும் செட்டாதான இருக்கிறாங்க.
0: என்ன எழுதிருக்கு?
2: மீன் தொட்டில் இருக்கு,
0: மான் தொட்டில் கிடையாது.
2: மீனம் பாக்கம்னு ஊர் இருக்கு,
0: மானம் பாக்கம்னு கிடையாது.
2: பொன் மானே,
0: பொன் மீனே கிடையாது மாமா.
2: அப்புறம் வந்து இந்த மான் உந்தன் சொந்த மான்,
0: இந்த மீன் உந்தன் சொந்த மீன்.
2: இல்ல, கவரி மான் படம் இருக்கு,
0: கவரி மீன் படம் இல்ல
2: மாப்ள. இதான் வந்து ஹைலைட்.
0: என்னது?
2: மானுக்கு கொம்பு இருக்கு,
0: மீனுக்கு கொம்பு கிடையாது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டில் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5, இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
9: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: கோடை பண்பலை 100.5, இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
10: ஏமாமா
11: சொல்லு மாப்பிள்ள,
10: உங்ககிட்ட ரெண்டு சம்பவத்தை விசாரிக்கணுமாமா.
11: சம்பவமா?
10: முந்தா நாள் காலையில எங்க அக்கா கூட வீட்டுல சண்டை போட்டுருக்கு.
11: அதான் டெய்லி நடந்துகிட்டே இருக்கு.
10: இல்ல அதற்கான முந்தா நாள் காலையில ஏதோ வித்தியாசமான ஏதோ ஒரு சண்டை. அக்கா ஏதோ நல்ல விதமா ஏதோ கேட்டதுக்கு
11: நானு சட்டை அயன் பண்ணிக்கே இருந்தேன்.
10: சரி,
11: உள்ள வந்தா எங்க காசு போன நிறைய சேர்ந்துட்டா, பணக்காரன் ஆயிட்டா, ஒய்ஃப் மறந்துறாங்க ஆம்பளை பூரா, நீங்க எப்படி மறந்துடுவீங்களா
10: அப்படின்னு கேட்டிருக்காங்க.
11: ஆமா,
10: ஒரு பிரியத்துல பாசத்துல கேட்டிருக்கு.
11: நான் சட்டையை அயன் பண்ணாம அப்படி அயன் பாக்ஸ் நிமித்தி வச்சுட்டு அதெல்லாம் நடக்காதுமா? உறுதியா நடக்காது, கண்டிப்பா நடக்காதுமா? அப்படியா?
10: அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன்,
11: செய்ய நான் செய்ய மனசு வராது அப்படின்னு. அப்படியா? பரவாயில்லன்னு. ஆமா, நீ இருக்கிற வரைக்கும் நான் எங்க பணக்காரங்க போறேன்.
10: நீ எல்லா விஷயத்திலுமே கடைசி நேரத்துல மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில ஏதாவது சொல்லிடுறேன். அப்படியே கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போக
11: வேண்டியதானே,
10: எங்கேயோ சுத்தி போய் கண்ணு மண்ணு தெரியாம பள்ளத்துல வண்டிய விட்டு இந்த சரளையில ஏதோ உருண்டு பிறண்டு சைலன்சருக்கு கீழே கால் சிக்கி
11: செருப்பு.
10: மாப்பிள்ள பாரதி இருக்க போய் வந்து உன்னை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து 5-6 பேண்டேஜ் போட்டு கூட்டு
11: வந்திருக்கேன்.
10: ஏன் இப்படி சுத்தி போனா எங்க
11: போனோம்?
10: என்ன
11: வித்தியாசம்
10: கண்ணுக்கு மண்ணுக்குமா?
11: எப்படிலாம் லிங்க் கொடுத்துருக்கோம் பாரு சக்தி,
10: எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்கு இந்த லிங்க்குக்கு.
11: இதெல்லாம் நீ வெளியே சொல்லணும்.
10: சரி, நம்ம கூப்பிடுவோம் பங்காளி.
11: வாங்க வாங்க வாங்க.
10: கண்ணுக்கும்
11: மண்ணுக்கும் என்ன வித்தியாசம்?
10: வணக்கங்க, வந்துட்டீங்க, சொல்லுங்க.
12: சொர்க்கத்தின் திறப்பு விழா, சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலை இனிய பழம்,
11: அடுத்த வாரம் உதய விழா.
12: பங்காளிக்கு மாலை வணக்கம்.
10: வணக்கம் பங்கு, யாருங்க சொல்லுங்க. பங்கு
12: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாதி சினியமலையும் சோமசுந்தரம்
11: சொல்லு.

0: சுந்தரம்,
1: ஆமா சொல்லுங்க மாமா.
0: கண்ணுக்கும் மண்ணுக்கும் என்ன வித்தியாசம்
1: மாமா? மூணு சொல்றோம் மாமா,
0: சொல்லுங்க.
1: பாரதி ராஜாவின் மண் வாசனை ஒரு படம் இருக்குது மாமா.
0: ஓஹோ, கண் வாசனை படம்
2: கிடையாது.
0: சூப்பருங்க,
2: போய் பார்க்கணும்.
1: டாக்டர் இருக்கிறார் மாமா,
0: கண் டாக்டர். மண் டாக்டர் இருக்கிறாரு,
2: இருக்காரு.
0: மண்ணை டெஸ்ட் பண்ற டாக்டர் தானே?
2: அடுத்து
0: சரி,
1: அப்புறம் கண்ணருகே தோன்றினாலும் ஒரு படம் இருக்கு மாமா.
0: மண்ணருகே மாண்டினாலும்
2: கிடையவே கிடையாது, கிடையாது.
1: கண்ணோட கண்ணன் இருக்கு மாமா.
0: நீங்க அப்படியே உதய விழாவை பத்தி யோசிச்சுக்கே இருங்க, நாங்க அடுத்து ஆண்டு பாக்குறோம், வாங்க.
2: ஏமாமா, இந்த மண் கண் வாசனை இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் மாமா.
0: எங்களை எங்க வாய்ப்பு இல்லையே. சரி, அடுத்த சார் வாங்க.
2: வணக்கங்க.
3: வணக்கம் சார், ரெண்டு பேருக்கும் மாலை வணக்கம் சார். தேனி மாவட்டம் ஓடப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
0: சொல்லுங்க சார். மகாராஜன் சார்,
2: என்ன ரெண்டு பேரும் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க?
0: ஏங்க
2: ஏங்க மகாராஜன்,
0: தோட்டத்துல சுரக்கா இருக்கு, பொள்ளங்கா இருக்கு, பாவக்கா இருக்கு, பக்கத்தோட திராட்சை இருக்கு. எதை அவன் அனுப்புறாரா?
2: இந்த பக்கத்து தோட்டத்துல திராட்சை இருக்கு பாருங்க,
0: அதை அனுப்புங்க,
2: அதை அனுப்புங்க.
0: சொல்லுங்க, கண்ணுக்கு மண்ணுக்கு என்ன வித்தியாசம்?
3: மண்ணை எடுத்து பூசலாம் சார், மண்ணை விளையாடலாம், மண்ணை விவசாயம் செய்யலாம்.
0: சூப்பர்.
2: கண்ணுல விவசாயம் பண்ண எப்படி இருக்கு?
0: நிறைய ஆம்பளை தான் செஞ்சுட்டாங்க.
2: மண் அடிக்கலாம்ல,
0: உங்க காலத்துல நடந்தா சொல்லக்கூடாது. சரியா,
2: இப்பெல்லாம் மாறி போயிருச்சுங்க.
0: சரி மாப்பிள்ள, மாப்பிள்ள நான் போய் கண் அடிச்சு வந்துடுறேன், டீ குடிச்சு வந்துடுறேன் மாப்பிள்ள.
4: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம்.
5: அனில் பாஸ்தா,
6: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
11: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: வழங்கிய வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
13: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள்.
4: வழங்கும் வண்ணத்துரிகை.
2: இல்ல அந்த நல்லா வாசிக்கிறாங்கல்ல மாமா, உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ் ஏதாவது கொடுக்கணும் மாமா உதய விழா அன்னைக்கு.
0: ஓ அப்படியா, சரி சரி சரி சரி, வாங்கி கொடுத்துருவோம்.
2: இப்ப இந்த கண்ணுக்கு மண்ணுக்கு தான்
0: என்ன வித்தியாசம்? வாங்க
2: அதை கேட்டுருவோம் மாமா.
0: வாங்க.
2: வணக்கங்க.
0: கண்ணுக்கு மண்ணுக்கு என்ன
2: வித்தியாசம்
0: சொல்லுங்க?
1: மண்ணு வந்து நம்ம
2: உழுகலாங்க,
0: மண்ணுல உழுகலாம்.
2: ஆமா, கண்ணுல உழுவ முடியும்,
0: கண்ணுல விழுகலாம்,
1: கண்ணு பாக்கலாம்,
0: கண்ணு பாக்கலாம்.
2: நான் இதை எழுதிக்கிறேன் மாமா, கண்ணுல பாக்கலாம். மண் ஆஸ்பத்திரி இருக்கா மாமா? இருக்கு இருக்கு. அடுத்து சரி, யோசிச்சுட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வாங்க.
0: நாங்கள் நேரம் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். வாங்க வாங்க.
1: வணக்கம்.
2: வணக்கங்க. வணக்கங்க.
0: யாரு?
2: வணக்கங்க. இல்ல இருக்காரு, இருக்காரு, வந்துருவா.
0: பிரச்சனை உங்களுக்கு?
2: வந்துருவாரு, வந்துருவாரு மாமா. ஏன் மாமா அவசரப்படுற?
0: சரி அடுத்து யார் வாங்க?
2: வணக்கங்க.
0: அவரே ஏதோ யோசிக்கிறாரு, நம்ம ஏதோ ஒரு கேள்விக்கு போனோம், அவங்க அடுத்த கேள்விக்கு வந்துட்டாங்கன்னு யோசிக்கிறாரு. சரி வாங்க வாங்க வாங்க வாங்க.
2: வணக்கங்க.
14: சேலம் மாவட்டம் சங்ககிரி மூளைத்தாங்காடு முத்துசாமி, இனிய உதயநாள் வாழ்த்துக்கள்
0: உங்களுக்கும்.

0: வாழ்த்துக்கள். கண்ணுக்கு மண்ணுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்.
1: கேளடி
0: கண்மணி
2: இருக்குது. நல்லா இருக்கேன் மாமா. அது
1: கண்ணுக்குள்
2: நிலவு படம்
1: இருக்குது.
2: மண்ணுக்குள்
1: நிலவு களிமண் இருக்குது.
0: செங்கண்ணு களிமண்.
1: செம்மண் களிமண்.
2: அடுத்து
1: கண்ணுல கருவிழி இருக்குது.
0: கண்ணுல கருவிழி இருக்கு.
2: மண்ணுல மறுவிழி கிடையாது மாமா.
0: இதுவரைக்கும் கண்ணுக்குள்ள கருவிழிக்கு சொன்ன உரையால் நீங்க சரி. இன்னொருத்தர் தான் நாங்க பார்க்க முடியும். பாட்டு கேட்கணுமாப்பா. வாங்கப்பா. வணக்கம்.
2: வணக்கங்க
3: மாமாவுக்கு பங்காளிக்கு மாலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகா சொல்லுங்க. முருகா
3: நல்லா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கும் மாமா. முருகன் மாமா ஆறுபடையப்பா.
3: மாமா நம்ம வந்து மூணு
0: சொல்றேன்மா.
3: மண்ணை தொட்டு கும்பிட்டு
0: கண்ணை தொட்டு கம்பிட்டு.
2: இல்ல இல்ல இல்ல அப்படி கிடையாது.
3: மண்ணு பட
0: போகுதையான்னு மண்ணு படம் ஆகுதையான்னு
2: இல்ல கிடையாது மாமா. அடுத்து
3: அவ்வளவுதான்.
2: பேசும்
4: எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டில் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி. அனில் சோயா சங்க்ஸ்.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
8: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
11: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
12: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
13: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
14: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
2: என்ன மாமா
0: இந்த யாரை வராங்க மாப்பிள?
2: வணக்கம். வாங்க சொல்லுங்க. வந்தனம்.
0: வணக்கம்.
3: வங்காளிக்கும் வணக்கம்.
0: சொல்லுங்க யாரு?
3: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டுல இருந்து கேக்கன்னு கருப்பண்ணன்.
0: கருப்பண்ணன் சொல்லுங்க அண்ணன்.
2: கண்ணுக்கு மண்ணுக்கு.
0: கண்ணுக்கு மண்ணுக்கு என்ன வித்தியாசம்?
3: கண்கள் இரண்டான் பாட்டு இருக்குமாமா.
0: கண்கள் இரண்டா?
2: கண்கள் இரண்டா இல்ல
3: கண்ணேன்னு பாட்டு இருக்குது.
0: கண்ணான கண்ணான கண்ணே கலைமான. எத்தனை பாட்டு பாரியா?
2: பாத்துங்க.
3: கண்ணுக்குள் ஏதோ.
0: கண்ணுக்குள் ஏதோ.
3: கண்ணோடு காண்பதெல்லாம்.
0: சரி சரி சரி.
2: நிறைய பாட்டு கேட்பாரு போல.
0: சரி அடுத்து நாங்க யாருன்னு பாக்கணும். அப்படியே மத்தவங்க கொஞ்சம் வழிவிடணுமா இல்லையா?
2: ஆமா
0: வாங்க வாங்க. வணக்கம்.
16: வணக்கம் சார். இருவருக்கா?
2: யாருங்க அக்கா?
0: எங்க மாமியார்.
2: அப்படியா?
0: தேனி மாவட்டம் சின்னம்னூர் சொக்கநாதபுரம் பவுன் தாய். சரியா?
2: அதானே.
16: சரி சார்.
0: எப்படி மாமியார் பேரை மறக்க முடியுமா சொல்லுங்க?
16: மாமியார் கண்ணாயிரம்.
0: கண் கைதி கண்ணாயிரம். கைதி மண்ணாயிரம்
2: கிடையாது.
0: அவ காலத்து படம்.
2: அடுத்து
16: மண் வாசனை.
2: கண் வாசனை இல்ல. அடுத்து
0: தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கீர்த்தனா நாகராஜ் யுவராஜ் கோகுல்ராஜ்
2: இவெல்லாம் சேர்ந்து என்ன?
0: ஆமா ஆமா. கண்ணுக்கு மண்ணுக்கு கண்ணா மூச்சு இருக்கு.
2: மண்ணா மூச்சு கிடையாது
0: இல்ல. அப்புறம் வந்து தப்பு பண்ணினா சாமி கண்ணை குத்தி போடும்.
2: மண்ணை குத்தி போடும்.

0: சொல்ல
1: மாட்டாங்க. கண்கட்டி வித்தை இருக்கு,
0: மண்கட்டி மத்தை கிடையாது.
1: கண்மூடித்தனமா போய்க்கு இருக்க,
0: மண்மூடித்தனமா மாய்கிட்டு இருக்க.
1: நம்ம கவுண்ட முடி சொன்ன காந்த கண்ணழகி அப்படின்னு,
0: மாந்த கண்ணழகி
1: அப்படி கண்ணுக்குள்ள தூசி விழுந்தா ஊதுவோம்.

0: சொல்ல
1: மாட்டாங்க. கண்கட்டி வித்தை இருக்கு,
0: மண்கட்டி மத்தை கிடையாது.
1: கண்மூடித்தனமா போய்க்கு இருக்க,
0: மண்மூடித்தனமா மாய்கிட்டு இருக்க.
1: நம்ம கவுண்ட முடி சொல்ல காந்த கண்ணழகி அப்படின்னாரு.
0: மாந்த கண்ணழகி அப்படி
1: கண்ணுக்குள்ள தூசி விழுந்தா ஊதுவோம், மண்ணுக்குள்ள ஊத முடியாது,
0: ஊத முடியாது.
1: எவ்வாறு கங்கொத்தி பாம்பா இருக்கணும்,
0: மண்கொத்தி மாம்பா இருக்கணும்.
1: கண்ணாடி இருக்கு,
0: மண்ணாடி கிடையாது.
1: மண்ணுக்குள் வைரம்,
0: கண்ணுக்குள் கயிறம் கிடையாது.
1: மாப்பிள்ள கண்கள் இரண்டும் என்றும் உன்னை
0: இருக்குல்ல, மண்கள் இரண்டும் என்று.
1: இப்ப என்ன பாட்டு போடலாம்?
0: இந்த பாருங்க,
2: பொய்யாவும் மூஞ்சில என் கைய வைக்க.
0: கரெக்டா,
1: நியாயமாயா?

0: ஐந்து இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: மாமா
4: சொல்லு மாப்பிள.
3: என்ன மாமா, நீ வெளியில போன, கீழே விழுந்திருக்க, மாப்பிள்ள கூட்டு போய் பேண்டேஜ் எல்லாம் போட்டு கூட்டு வந்திருக்காப்ல. வீட்டுக்கு வந்தோடன ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல. மறுபடியும் அக்கா கூட சண்டை போட்டுருக்க மாமா. நீங்க
4: மாப்பிள வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்.
3: படுத்தேன். சரி,
4: என்ன புலம்பிக்கே இருந்தா? சரி, போன் எடுத்து சாயங்காலத்துக்குள்ள ஒரு 50 காரு,
3: சரி
4: ஒரு 50 பைக்கு,
3: என்ன
4: ஒரு 50 லாரி அனுப்புங்கனே.
3: ஏய் என்ன மாமா, எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய ஆளா
4: வந்தா. பாத்தீங்களா, நான் காலையில தான் சொன்னேன், நீ பணக்காரனாயிட்ட, நீ மதிக்க மாட்டீங்க, மறந்துடுவீங்க அப்படின்னு சொன்னேன். பாத்தீங்களா அப்படின்னு. ஏய் நீ வேற, நான் ரோட்டோரமா பொம்மை கடை வைக்க போறேன், 50 பொம்மை காரு, 50 பொம்மை லாரி, 50 பொம்மை பைக் கேட்டேன், நீ வேற போவியா அப்படின்னு.
3: ஐயோ
4: மாப்பிள
3: பொம்மை கடை வைக்க போறேன். சரி, அது இருக்கட்டும். இது மாதிரியான சமயங்கள்ல எல்லாம் அக்கா வந்து முன்னாடி எல்லாம் வந்து ஒரு மாதிரி எங்க நீ இருந்தாலும் அடிக்கும். இப்ப எல்லாம் சண்டைக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட சில சண்டைகளுக்கு ஒரு வட்டம் போட்டு அதுல
4: சதுரம்
3: போட்டு அவனை அடிக்குதான்.
4: அதாவது கையால் அடிச்சானா வட்டத்துல வட்டம் போட்டு அடிப்பான்.
3: சரி, சதுரமா போட்டு அடிச்சா
4: கம்பால் அடிப்பான்.
3: ஓ அப்படின்னா
4: சொல்லிட்டு அடி. வட்டத்துக்கும் சதுரத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டேன் மாப்பிள.
3: சரி,
4: நான் கடைக்கு போனோம்,
3: என்ன
4: வித்தியாசம்
5: வணக்கம்
3: வாங்க.
5: வணக்கம் சார், கரூர்ல இருந்து சுதா பேசுறேன்.
4: சொல்லுங்க சொல்லுங்க, வட்டத்துக்கும் சதுரத்துக்கும் என்ன வித்தியாசம்?
5: சதுரங்கம் படம் இருக்குங்க சார்.
4: வட்டங்கம் இல்ல
3: இல்ல,
4: நிலா வட்டமாக இருக்கும் என்பதை சுதா வந்து 1st கிளாஸ் இருந்து எல்லா புத்தகத்திலையும் இப்ப மாப்பிள்ள டீ குடிக்கிறோம்.
6: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
8: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
3: ஆனாலும் மாமா, இந்த வட்டம் போட்டு அடிக்கிறது, சதுரம் போட்டு அடிக்கிறது
4: வழக்கமா? இந்த மனைவி திட்டம் போட்டு அடிப்பான்னு கேள்விப்பட்டேன், ஏன் வட்டம் போட்டு அடிக்கிறாங்க
3: தெரியல மாமா. நம்ம எதுக்கு
4: சத்தம் போட்டு பேச முடியாது மாப்பிள்ள, வாங்க
3: கவனமா இருக்கணும். வணக்கங்க.
4: யாருங்க?
9: தள்ளக்கடி தள்ளக்கடி பாட்டு நீங்க கேக்குறது, மணிவேலோட பாட்டு கோடையப்பம் கேட்டு நான் பாடுகிறேன் பாட்டு. கும் தள்ளக்கடி
3: தள்ளக்கடி
9: தள்ளக்கடி கும் தள்ளக்கடி பாட்டு, இது கரூர் மணவாடி மணிவேலோட பாட்டு.
3: பாத்தீங்களா,
4: நீங்க இந்த பாட்டு அவர் எழுதினாரு?
3: இல்ல, இவரே சொந்தமா எழுதுறாரு. நிறைய பாட்டு வேற எழுதுறாரு.
4: சரி சரி,
3: நம்ம அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அனுப்புறேன்.
4: சொல்லுங்க,
3: இப்ப வட்டத்துக்கு சதுரத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க.
4: சண்டு முருகன் கிடையாது,
3: சதுரமேஜை சாணாடு கிடையாது.
4: அவ்வளவுதான். இன்னொருத்தர் யாரும் பாப்போம். வாங்க.
3: வணக்கங்க.
4: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: யாருங்க யாருங்க?
10: வணக்கம்.
4: வேட்டை இல்ல,
3: அடுத்து
11: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருநகரம் பாண்டியராஜ் பேசுறேன்.
4: அடேங்கப்பா,

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: கொடை பண்பலை 100.5.

0: ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு ஐயா.
1: நல்லா இருக்கீங்களா மாமா?
0: எல்லாம் நல்லா இருக்கு மாமா. நீங்க ஏன் மாமா லைன்ல வர மாட்டீங்க, லெட்டர் போட மாட்டீங்க?
1: லைனே கிடைக்க மாட்டேங்குது மாமா.
0: அப்ப லெட்டர் போடுங்க.
1: என்ன
0: வித்தியாசம்?
1: வட்டத்துக்கும் சதுரம்
2: வட்டகிரி மலை இல்ல
0: எல்லாமே சொல்லிட்டாங்க. நம்ம எழுதியன்சரு தூத்துக்குடி எப்போதும் என்றான் வடக்கு தெரு சுடலைமணி
2: சுடலைமணி இந்த மாதிரி நிறைய எழுதி அனுப்புங்க.
0: ஆமா,
2: ஏதாவது மிச்சம் கிச்சம் ஏதாவது மக்கள் வச்சிருக்காங்களா?
0: வாழ்க்கை ஒரு வட்டங்க,
2: வாழ்க்கை ஒரு சதுரமுங்க.
0: ஆமா, பொட்டு வட்ட வடிவில் இருக்குமா? பொட்டு சப்பாத்தி தோசையில வட்டமா இருக்குமா? வளையல் வட்டமா இருக்கும். என்ன சதுரங்க விளையாட்டு?
2: வளையல இனிமே சதுரமா போட்டா எப்படி?
0: ஆமா,
2: குத்திருமா?
0: இது பாருங்க மாப்ள, வளையல் வட்டமா இருக்குன்னு சொன்ன ஒரே மனுஷன் இவர் தான். அவருடைய எண்ணங்களை
2: பேரை திரும்ப சொல்லுங்க.
0: எப்போதும் வென்றான் சுடலை மணி
2: பேரை எழுதிக்கிட்டேன் மாமா.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான், பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: மாமா,
6: என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள, சீக்கிரம் பேசி முன்ன கடைக்கு போகணும்.
5: இல்ல ஏய், நானும் தானே வரேன்.
6: அப்படியா?
5: இப்ப உனக்கு சுதாரிப்பே கிடையாது.
6: ஏன் மாப்பிள்ள?
5: அதாவது பொம்மை கடை வச்சேல,
6: ஆமா,
5: பணம் எல்லாம் அனுப்புனேல,
6: ஆமா,
5: அது சரியான ஆளை பார்த்து பணம் கொடுத்தியா?
6: ஏன் மாப்பிள்ள, நம்மட வேலை வாக்குற பையன்தான்.
5: அவனே எங்கேயோ அதை அடிச்சுட்டு வந்திருக்கான்.
6: பொம்மையிலாமா?
5: ஆமா.
6: ஐயோ,
5: மொத்தமா பொம்மைய அவனையும் கூட்டிட்டு போய் பொம்மைக்கு நடுவுல போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. கூப்பிடுறாங்க.
6: அப்ப இந்த வேலை எனக்கு அவ்வளவுதானா?

0: கதை பன்மலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. நிறைவுக்கு வருகிறது கூடி பண்பலின் இன்றைய கலக்கல் வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் மாமா ஜாண்டி பிரிட்டோ, மாப்பிள்ளை ரவிச்சந்திரன். நிகழ்ச்சிக்கு பொறியநுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு லோகப்பிரியா. கணினியாக்கம் வி சக்திகுமார். கோடை பண்பலில் இனி இடைக்கால இன்ப ராகங்களோடு அறிஞர் காத்திருக்கிறது சித்திர செவ்வானம். நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கேரளாவில் பரவும் செகல்லா வைரஸ் காரணமாக சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்ட பூனாச்சா பிரிவாசா இசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சித்தாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டுக்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன்

வானம் முழுவதும் செவ்வானம் தீட்டியிருக்கும் இந்த அழகிய மாலை வேளையில் மனதின் எல்லா சுமைகளையும் மறக்கச் செய்து நினைவுகளின் கதவுகளை திறக்க வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

0: இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட், 100% கடல எண்ணெய்.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
11: We are ready.
12: We are ready.
13: We are ready.
14: We are ready.
15: We are ready.
16: We are ready.

0: கோடை பண்பலை 100.5 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 செம்ம சிறப்பாக ஜூன் 11 வியாழக்கிழமை அமெரிக்கா, மெக்சிகோ அப்புறம் கனடா இந்த 3 நாடுகள்லேயும் ரொம்ப விமர்சையாக தொடங்கி ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை வர நடைபெற இருக்கு. இந்த விளையாட்டு போட்டிகள் குறித்த தரவுகள், உன்னத தருணங்கள் கொஞ்சம் தாமதமாக தர ஆரம்பித்தாலும் தரம் குறையாமல் தர இருக்கும் கோடை பண்பலையில். என்னோட கூட யார் உட்காந்து பேச இருக்காங்கன்னா, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஃபுட்பால் பார்ப்பீங்களா
1: சார்? ஃபுட்பால் நமக்கு உயிர் மாதிரி சார்.
0: ஃபுட்பால் உயிர் மாதிரி, அதே தான். நிறைய பேர் ஃபுட்பால்னா வெறி தானே?
1: ஆமாங்க சார், கண்டிப்பாக. இந்த 2026 எப்போ வரும்னு காத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர்.
0: அதே தான், வந்துருச்சு. ஆட்டமும் களை கட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 1930 உருகுவேல தொடங்குச்சு முதல்ல ஃபஸ்ட்டு ஃபீஃபா வேர்ல்ட் கப். அதில் தொடங்கி இப்போ வர நடந்திருக்கு ஏறக்குறைய 23rd ஃபீஃபா உலகக்கோப்பை. இதில் நடுவில் 1942-46 இரண்டாம் உலகப்போர் காரணமாக இந்த ஃபீஃபா உலகக்கோப்பை நடக்கலை. இதில் ஒரு சில சிறப்பான நல்ல விஷயங்கள் இப்படிலாமல் இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா, முதல் முறையாக ஃபீஃபா உலகக்கோப்பை 3 நாடுகளில் நடைபெறுது, அப்படி தானே?
1: ஆமாங்க சார், அமெரிக்கா, கனடா அப்புறம் மெக்சிகோ அப்படின்ற 3 நாடுகளில் நடக்குது. அதுக்கு பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்.
0: ஆமாம், நல்ல பாட்டுன்ன டே அப்பா செம்ம. அதில் மெக்சிகோவில் பார்த்தோன்னா 1970 முதல் முறையாக அந்த நாட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் 1986 நடந்தது. கிட்டத்தட்ட 40 கழித்து மெக்சிகோவில் நடத்துகிறாங்களாம் 3rd முறையாக.
1: அது ரொம்ப ஆரவாரமாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம நீங்களும் நேயர்களும் வந்து பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நிறையா.
0: அதை தான் நம்ம வானொலியில் அப்படி குரல் வழியாக அவங்கள பார்க்க வைக்க போகிறோம் கற்பனையில்.
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக சார்.
0: அது மாதிரி உலகத்தில் 3 முறை ஒரே நாடில் நடக்குது அப்படின்னா அது மெக்சிகோவுக்கு தான் அந்த பெருமை சேருமா. இதுவரை ஒரே நாட்டில் 3rd முறையாக நடக்கிறது மெக்சிகோவில் தான். அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் சொல்லணும்னா, அங்கேயும் 32 கழித்து நடக்குது. 1994 ஒரு ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வட்டம் மெக்சிகோ, கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் 3 நாட்டிலையும் இணைஞ்சு நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாடு சேர்ந்து நடத்தியிருக்காங்க. யார் யார்னா, சவுத் கொரியா, ஜப்பானில் 2002 நடந்தது. 2002 வேர்ல்ட் கப் ஃபைனல்லாம் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது. சரி, ஜெர்மனியும் பிரேசிலும் மோதுனாங்க அந்த டைமில். அதில் பிரேசில் அடித்து ஜெயிக்கும் கப்பை, செம மேட்ச். அப்போலாம் இப்போ எப்படி நடத்துகிறாங்க, என்ன மாதிரி முறை இருக்குன்னு நீங்கள் சொல்லலாமா?
1: சார், கண்டிப்பாக சார். இப்போ வந்து எப்படின்னா, எதிர்பார்ப்பு வந்து யாருக்கு இருக்குன்னா, அர்ஜென்டினா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிரேசில்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஸ்பெயின் சொல்கிறாங்க. ஆனால் போராட்டம் கடைசியில் தான் நமக்கு தெரியும் அதுக்கான பதில்கள். ஏன்னா போன டைம் வந்து அர்ஜென்டினா விசஸ் பாரிஸ்க்கு வந்துச்சு, அந்த பாரிஸ் தான் ஜெயிக்குன்னு கடைசி நிமிஷம் வரையும் வந்துச்சு. ஆனால் கடைசியில் அந்த பெனால்ட்டின்னு ஒரு இது வந்துச்சு, அதில் தான் அர்ஜென்டினா வின் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஆனால் நம்மளால் சொல்ல முடியாது யாராலையும், கடைசி நிமிஷம் வரையும் வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்குது அந்த இடத்துல.
0: நிஜமாக தான், ஃப்ரான்ஸை வந்து பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் தான் அர்ஜென்டினா ஜெயிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது அர்ஜென்டினா அடிச்சிட்டாங்க அப்படின்னு தோன்றப்ப கிளியன் எம்பாப்பே வந்து ஹாட்ரிக் ஆஃப் கோல்ஸ் போட்டு மிரட்டி விட்டு போயிடுவாப்ல. சரி, இந்த வருஷம் கிட்டத்தட்ட எத்தனை குரூப் இருக்குது, ஒவ்வொரு குரூப்லேயும் எத்தனை டீம் இருக்குது, அந்த விஷயத்த சொல்லலாமா?
1: சார், கண்டிப்பாக சார்.
0: மொத்தம் 12 குரூப் இருக்குது.
1: ஆமாம் சார், 12 குரூப் இருக்குங்க சார்.
0: ஒவ்வொரு குரூப்லேயும் 4 டீம்,
1: 4 டீம் இருக்காங்க சார். அதில் நம்ம செமி இருக்குது, குவார்ட்டர் ஃபைனல் இருக்குது, அந்த மாதிரி ஃபைனல் ஃபில்டர் பண்ணி வரும் பாருங்கள், அதுதான் நம்மளோட ஃபைனல் டீம்னு சொல்லுவாங்க.
0: நிச்சயமாக, நிச்சயமாக. அதில் 48 அணிகளில் ஒவ்வொரு குரூப்லேயும் டாப் 2 முதல் 2 இடத்த பிடிக்கக்கூடிய அணிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ 12-24 அடுத்த 8 அணிகள் வந்து 3rd இடத்துல சிறப்பாக இருக்கக்கூடிய முதல் 8 அணிகள். அப்போ 24+8=32 ரவுண்ட் ஆஃப் 32 நடக்கும், ரவுண்ட் ஆஃப் 16 நடக்கும். அதில் ஜெயிச்சு போகிறவங்களுக்கு காலிறுதி ஆட்டம், காலிறுதியில் ஜெயிச்சு அரை இறுதியில் ஜெயிச்சு இறுதி ஆட்டம்னு பட்டய கலப்பு இருக்குது இந்த வருஷம்.
1: அப்படியே போகும் சார், அப்படியே கேமே அப்படியே. அதுவும் இல்லாமல் இப்போ அதிக கோல் அப்படின்னு இப்போ யார் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல வந்து அர்ஜென்டினாவை சேர்ந்த மெஸ்ஸி தான் அடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல வந்து ஜோனத் டேவிட் அப்படின்ற கனடாவை சேர்ந்தவர் வந்து அடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. மூணாவது இடத்துல வந்து இஸ்மாயில் சபேரி அப்படின்றவர் 2 கோல் வித்தியாசத்தில் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் எதிர்பார்க்குறாங்க யார் முதலிடத்தில் வருவாங்க அப்படின்றது. ஏன்னா மெஸ்ஸிக்கு இதுதான் கடைசி ஆட்டம்னு சொல்கிறாங்க.
0: ஆமாம், வயசு ஒரு காரணம் இல்லையா, 39 ஆயிடுச்சு ஏறக்குறையாக அவருக்கு.
1: அதுவும் இல்லாமல் ரொனால்டோவுக்கும் இதுதான் கடைசி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: 41
1: அவருக்கு.
0: அதே தான். சரி, இப்போ நம்ம நேற்று நடந்த ஆட்டத்தை பற்றி பேசிடலாம், நமக்கு நேரமும் ரொம்ப குறைவாக இருக்குது. நேற்று 4 ஆட்டங்கள் நடந்தது. அதில் அமெரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ வெர்சஸ் ஆஸ்திரேலியா, அப்புறம் ஸ்காட்லாண்ட் வெர்சஸ் மொராக்கோ, பிரேசில் வெர்சஸ் ஹைட்டி, டர்க்கி வெர்சஸ் பராகுவே, இந்த 4 போட்டிகளும் நடந்தது. இதில் எல்லாருக்கும் பிரேசில் அப்படின்னா, ஃபுட்பால்னா பிரேசில்.

0: பிரேசில் தான். ஆமாங்க சார், அது ஃபுட்பாலோட ஒரு நாடுன்னே சொல்லலாம். அதை எங்கே பார்த்தாலும் ஃபுட்பால் ஃபுட்பால் ஃபுட்பால் தான். அவங்க விளையாட ஆரம்பித்தாலே அதோட யாரை பார்த்தாலும் சரி, இப்போ நம்மளே பார்க்கணுனாலும் எப்படி தான் பிரேசில் தான் வரணும், ஏன்னா நெய்மர் விளாண்ட டீம் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தோணும் நமக்கு. அதனால் பிரேசில் அப்படின்றது எனக்கு ஒரு இது மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்குது சார்.
1: சரி, நேற்று அந்த அந்த அதோட இதை பார்த்தீங்களா, பிரேசில் வெர்சஸ் ஹைட்டி?
0: ஆ, பார்த்தீங்க சார். அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அதிக ஃப்ரீ கிக்கும் சரி, அந்த ஃபவுல் வைக்காமல் விளாட்றதும் சரி, அவங்கள பார்த்து நிறைய நம்ம கற்றுக்கிற மாதிரி
1: இருக்குது. நேற்று ஸ்கோர் கோட் பார்த்தோன்னா, பிரேசில் வெர்சஸ் ஹைட்டி 3 goals பிரேசில் போட்டு ஆட்டத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இதில் ஒரு சில விஷயம் இந்த ஹைட்டி அந்த நாடை பற்றி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட அவங்க 2வது முறையாக இந்த உலகக்கோப்பை போட்டியில் பங்கு பெறுறாங்க. இதுக்கு முன்னாடி 1974 வெஸ்ட் ஜெர்மனியில் நடந்த உலகக்கோப்பையில் பங்கு பெற்றிருக்காங்க இந்த ஹைட்டி. இந்த நாடு வந்து பசிபிக் தீவுகளில் இருக்குது. அதே மாதிரி 52 வருஷம், 1974 இப்போ 52 வருஷம் கழித்து தான் 2வது முறையாக பங்கு பெறுறாங்க. என்ன ஒரு வேதனையான விஷயம்னா, அவங்களோட முதல் மேட்ச் ஸ்காட்லாண்டோட, அதுலேயும் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பிரேசிலோடையும் தோத்த காரணத்தினால இந்த உலகக்கோப்பையை விட்டு வெளியேறாங்க. இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் அவங்க மொராக்கோவோட ஆடணும், அந்த ஒரு மேட்ச் மட்டும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நேற்று கோல் அடித்தது யார் யார் அப்படின்னா, மேத்யூஸ் குன்ஹா 23வது நிமிஷத்தில் ஒரு அருமையான கோல், அவர் 36வது நிமிஷத்தில் ஒரு அருமையான கோல், அப்புறம் பிரேசிலோட நட்சத்திர வீரர்னே சொல்லலாம், ரியல் மேட்ரிட்டுக்காக ஆடுற வினீசியஸ் ஜூனியர், அவர் செகண்ட் ஹாஃபோட நிறைவில் 3வது கோலை அடித்து பட்டையை கலப்பிட்டாங்க. இந்த பிரேசில் மேட்ச்சில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, 2 goals போட்டோம், அது ஆஃப் சைட் ஆயிடுச்சு. ரப்பின்னா வந்து தொடக்கத்திலே போட்டிருப்பார், அப்புறம் என்ட்ரிக்கு ஒரு 78வது நிமிஷத்தில். ஆஃப் சைட்னா என்னன்னு சொல்லாமல், நீங்கள் ஃபுட்பால் ஆசையை விளையாடுவீங்களா? ஆஃப் சைட்
0: ஆஃப் சைட் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய பிளேயர்ஸை முன்னாடி வச்சு விளையாடணும். நம்ம பந்து வந்து ரிசீவ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் அந்த கோர்ட்டுக்குள்ளேயே. பந்து வாங்குறதுக்கு முன்னாடி போனால் அந்த ஆஃப் சைடுன்றது வந்து ஃப்ளாக் மூலமாக ஏற்றுற மாதிரி ஆகி போயிடும். அது அம்பையரால் ஃப்ளாக் நீட்டுவாங்க, அது வந்து ஆஃப் சைடு அப்படின்ற கோர்ட்டுக்கு முன்னாடி வர மாதிரி ஆகி போயிடும்.
1: அதாவது டிஃபெண்டரை தாண்டி நம்ம போயிடுறோம்.
0: கரெக்ட்டுங்க சார்,
1: டிஃபெண்டரை தாண்டி போய் பந்தை வாங்கக்கூடாது, பந்தை வாங்கிட்டு டிஃபெண்டரை தாண்டணும். சரி, அப்புறம் மிச்சம் இன்னொரு மேட்ச்சில் ஒரு சுவாரஸ்யம் என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக பராகுவே வெர்சஸ் டர்க்கி இந்த மேட்சை பேசியே ஆகணும். இந்த வாயை மூடி பேசணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: சார் கேள்விப்பட்டிருக்கேன் சார்.
1: வாயை மூடி பேச முடியுமா?
0: முடியாது சார்.
1: ஆனால் நேற்று வாயை மூடி பேசிட்டு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, பார்த்தீங்களா?
0: வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க.
1: ஆ சார், அது வந்து இதான் வரலாற்றில் முதல் முறையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி 2026 இந்த விதி கொண்டாந்துருக்காங்க. மிக்வேல் அல்மிரான் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் ஹாஃபோட முடிவில் ரஃப் டேக்கில் இப்படி நடந்துறப்ப அங்கே ஒரு காரசாரமான நிகழ்வில் எதிரணி வீரரை வசைப்பாடுறாருன்னு கருதுறாங்க. வாயை மூடிட்டு அந்த செய்கையை செஞ்சாலே அதற்கு ரெட் கார்டு வழங்கப்படும்ன்ற விதியை மறந்து அவர் வழக்கம் போல் வாயை விளையாட்டாக மூட அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து பயங்கர பரபரப்பாக அந்த மேட்ச் ஒரு 90 நிமிடம் 1.5 மணி நேரமும் இங்கேயா அங்கேயான்னு செம்மையாக போயிடுச்சு. இதில் என்ன ஒரு சிறப்பான, அந்த ஆட்டத்துலேயும் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு என்னென்னா, 65வது நொடி ஆட்டம் தொடங்கி 65வது நொடியிலேயே மேட்டியாஸ் கலாசா வந்து முதல் கோல் அடிக்கிறார். இந்த உலகக்கோப்பையோட அதிவேக கோலாக அதுதான் இன்றைக்கு வர தரவில் நிற்கிது. 65 நொடிகளில் 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையோட அதிவேகமான கோல் அப்படின்னு பராகுவே அணி அடிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
0: கண்டிப்பாக சார், நம்மளும் இன்னும் எதிர்பார்ப்போம், இன்னும் எப்படி மேட்ச் வருது, இன்னும் நாளைக்கு எப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படி மேட்ச் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து யார் இது பண்ண காத்திருக்காங்கன்னா, நெதர்லாந்து அப்புறம் வந்து ஸ்வீடன் அணி வந்து இன்றைக்கி வந்து விளையாட காத்திருக்காங்க. நம்ம இந்த பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி.
1: நிஜம்தான் நிஜம்தான், நிறைய வெயிட் பண்ணுவோம், நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட நம்மளும் ஒவ்வொரு நாளும் 5-10
0: கண்டிப்பாக
1: பந்தாடும் பந்தாட்டத்தில் வந்துடுவோம். பந்து ஆடிடலாமா?
0: ஆடிடுவோம் சார்.
1: அப்போ இப்போ விடைபெறுறதுக்கான நேரம் வந்தாச்சு. நாளைக்கு நிறைய தரவுகளோடு இதே நேரத்தில் சந்திப்போம். இப்போ விடைபெறலாமா?
0: விடைபெறலாம் சார். நன்றி சார்.
1: நன்றி, வணக்கம்.
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ். கொடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்வு.

நேரம் மாலை 5:22 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். பூக்கோளம் போட்ட மனதோடும் புன்னகையை சுமந்த நினைவுகளோடும் இளமையின் இனிய உணர்வுகளோடும் காதலின் குறும்பையும் இசையின் இனிமையையும் சொல்கிறது இவர்களின் காதல்.

0: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. நாள்தோறும் மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.
1: வழங்கும் சித்திரச்சவானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

மனமருடும் பாடல்களே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்ச வனம். ராசையா என்ற ஒரு அழைப்பிலேயே 1000 காதலை சொல்கிறாள் தலைவி. மண்வாசம் கலந்த அந்த உணர்வோடும் நாட்டுப்புற இசையின் துள்ளலையும் சொல்கிறாள் இவளின் காதல்.

0: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு கேட்கலாம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
3: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.

காதல் பாட்டெடுக்கும் வயது கடந்தாலும் காதலை நினைவூட்டும் பாடல்களுக்கு வயது இல்லை. அவை ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் இதயம் மீண்டும் இளமையாகி விடுகிறது.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

கிராமத்து மண்ணின் மனம் போல சில காதல்கள் காலம் கடந்தும் மனதில் இனிமையாகவே நிற்கின்றன. துள்ளும் நாட்டுப்புற இசையோடு குறும்பும் கலந்த காதல் நினைவுகளே இவர்களின் காதல் ராகமாய் மாறிவிடுகிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 7 மணிக்கு கேட்கலாம் தங்கள் அன்புடன் நேயர்களின் விமர்சன கடிதங்களோடு.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

0: சடுகுடுகுடு சடுகுடுகுடு குடிக்கட்டுமா?
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 9, விபத்தின் காரணம் தொடர்ச்சி. குந்தவி ரத்தின வியாபாரியை சந்தித்தாளா என்று கேட்டு, அவளால் நேற்றிரவு 4 பேர் இறந்து போக நேரிட்டது என்று சொன்னார் நரசிம்ம சக்கரவர்த்தி. குந்தவி ரத்தின வியாபாரியின் கதையை சொல்லுங்கள் என்று கேட்டாள். இனி காட்டுப்பாதையில் இரவில் போகும் போது அவனை திடீரென்று 4 பேர் வளைத்து கொண்டு வாளால் தாக்கினார்கள். ஆனால் அந்த ரத்தின வியாபாரி லேசுப்பட்டவன் அல்ல. 3 பேரை அவனே தீர்த்து விட்டான். 4வது ஆள் இந்த வாளுக்கு இரையானான் என்று சக்கரவர்த்தி தம் வாளை சுட்டிக்காட்டினார். மிகுந்த வியப்புடனும் ஆர்வத்துடனும், நீங்கள் எப்படி அங்கே அந்த சமயம் போய் சேர்ந்தீர்கள் என்று கேட்டாள் குந்தவி. இல்லாவிட்டால் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் செய்ய முடியுமா குழந்தாய் என்று கேட்டார் நரசிம்மர். ரொம்ப தற்பெருமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். நரசிம்ம சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் திருட்டு புரட்டே கிடையாது என்னும் கீர்த்தி என்ன ஆயிற்று? காஞ்சிக்கும் மாமல்லபுரத்துக்கும் இவ்வளவு சமீபத்தில் திருடர்கள் ஒரு அயல் தேசத்து வியாபாரியை தாக்குவது என்றால் என்று கூறினாள் குந்தவி. நானும் உன்னை போல்தான் அவர்கள் திருடர்களோ என்று முதலில் நினைத்தேன். ஆனால் உண்மையில் அவர்கள் திருடர்கள் இல்லை என்றார் சக்கரவர்த்தி. பின்னே யார் அவ்வளவு துணிச்சலாக காரியம் செய்தவர்கள் என்று கேட்டாள். திருட்டையும் வழிப்பறியையும் காட்டிலும் பயங்கரமான விஷயம் குழந்தாய் என்றார் சக்கரவர்த்தி. என்ன அப்பா? அந்த ரத்தின வியாபாரியை நன்றாய் பார்த்தாயல்லவா? பார்த்தேன். அவனை பார்த்தபோது உனக்கு என்ன தோன்றியது? குந்தவி மென்று விழுங்கிக் கொண்டு, ஒன்றும் தோன்றவில்லையே என்றாள். அவன் முகத்தில் ராஜகலையை கூடவா கவனிக்கவில்லை என்று சக்கரவர்த்தி கேட்டபோது குந்தவிக்கு அவர் விக்ரமனை கண்டுபிடித்து விட்டாரோ என்ற சந்தேகத்தினால் உள்ளம் பதறியது. சக்கரவர்த்தி அவளுடைய மறுமொழியை எதிர்பாராமலே, நரபலி கொடுப்பவர்களுக்கு இந்த மாதிரி ராஜலட்சணம் பொருந்தியவன் கிடைப்பது மிகவும் அருமை என்றார். ஐயோ என்று அலறினாள் குந்தவி. அப்பா, நமது நாட்டில் இன்னுமா இந்த பயங்கரம் என்று கேட்டாள். ஆமாம் குழந்தாய், இந்த பயங்கர மூட நம்பிக்கைகளை வேறறுப்பதற்குத்தான் முயன்று வருகிறேன். இந்த பயங்கர மூட நம்பிக்கைகளை வேறறுப்பதற்குத்தான் முயன்று வருகிறேன். இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை. ஓரிடத்தில் வேரை களைத்தால் இன்னொரு இடத்தில் முளைத்து எழும்புகிறது என்றார் சக்கரவர்த்தி. பாவம், அந்த சாது ரத்தின வியாபாரிக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்ததே. நீங்கள் அச்சமயம் அங்கே போயிராவிட்டால் என்ன ஆகியிருக்கும் என்றாள் குந்தவி. அவன் அப்படியொன்றும் சாது இல்லை குந்தவி. அவனும் ஒரு திருடன்தான். அதனால்தான் இத்தகைய ஆபத்தில் அகப்பட்டு கொண்டான் என்றார் சக்கரவர்த்தி. குந்தவிக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. நிஜமாகவா அப்பா, இந்த ரத்தினமெல்லாம் அவன் திருடிக்கொண்டு வந்ததா என்று கேட்டாள். அதற்கு சக்கரவர்த்தி என்ன மறுமொழி கூறினார் சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம், AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling Code 2758.
3: இடைக்கால கீதங்களை செவிக்கீதம் சேர்த்து நிறைவு பெறுகிறது சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.
4: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று நாகப்பட்டினம் நீலாயதாக்ஷியம்மன் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

அம்பிகையை முன்னிலைப்படுத்தும் திருக்கோவிலாக அமைந்திருக்கிறது நாகப்பட்டினத்தில் உள்ள நீலாயதாட்சி அம்மன் சமேத காயா ரோகணேஸ்வரர் திருக்கோவில். கொடிமரத்துடன் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கும் அன்னையின் கண்கள் நீல நிறத்தில் காட்சியளிக்கிறது. தன் இரு திருக்கரங்களில் ஜபமாலையும் கமலமும் ஏந்தி மற்ற இரு திருக்கரங்களில் அபயவரத முத்திரையுடன் கரிய அகன்ற கண்களை உடையவளாய் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். 64 சக்தி பீடங்களில் ஒன்றானது இந்த ஆலயமும். அதில் இவர் மிகச் சிறப்பு வாய்ந்த அம்மனாவார். இந்த தலத்தின் இறைவியாக மட்டுமல்லாமல் ஊரின் அரசியாகவும் ஆட்சி செய்வதால் இவருக்கு தனி முக்கியத்துவம் தரப்பட்டு தினமும் அபிஷேகம் மற்றும் வழிபாடுகள் சிறப்பான முறையில் நடைபெறுகின்றன. இத்தலத்தில் நீலாயதாட்சி பூப்படைந்த கன்னியாக இருந்து அருள் பாலிக்கிறார். எல்லா கோவில்களிலும் ஆடிப்புறத்தன்று அம்பிகைக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவது போல் நாகை நீலாயதாட்சி அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படுவதில்லை. அதற்கு காரணம், இந்த தலத்தில்தான் அம்பிகை கன்னி பருவம் எய்தினாள். அதனால் இந்த கோவிலில் ஆடிப்பூர நிகழ்ச்சிகள் சற்று தனித்துவமான முறையில் நடைபெறுகின்றன.

0: ஆடிப்புறத்தன்று காலையில் முளைக்கட்டின பச்சை பயிருக்கு சூர்ணோட்சவம் செய்து அதை மூலவர் நீலாயதாட்சி அம்பிகையின் புடவை தலைப்பில் முடிச்சிட்டு அம்பிகையின் இடுப்பில் கட்டி விடுவார்கள். பின்னர் நீலாயதாட்சி அம்மனுக்கு வெள்ளை புடவை சார்த்தி வீதி புறப்பாடு நடைபெறும். இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் பிரசாதம் பெண்களுக்கு உரிய சில பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக இருப்பதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஆடிப்புறத்தன்று மாலையில் நீலாயதாட்சி அம்மனுக்கு ஆடிப்புறம் கழித்தல் என்னும் சடங்கு நடத்தப்படுகிறது. இது பெண்கள் பருவம் அடைந்த போது செய்யப்படும் சடங்கு முறைகளை ஒத்ததாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இங்குள்ள அம்பாள் கன்னியாக இருப்பதால் இவருக்கு பாதுகாப்பாக சிவபெருமான் நந்தியை அனுப்பினாராம். அதனால் இந்த ஆலயத்தின் நந்தி ஒரு கண்ணால் சிவபெருமானையும் மற்றொரு கண்ணால் அம்பாளையும் ஒரே நேரத்தில் பார்ப்பது போல் கழுத்து திரும்பிய நிலையில் அமைந்துள்ளது. இதனால் இவரை இரட்டை பார்வை நந்தி எனவும் அழைக்கிறார்களாம். இன்று நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு, இது ஒரு வார்த்தை சொல்றோம். இந்த இசை என்பதற்கான விஷயத்துல ஒலி, ஓசை, மற்றவையும் நம்ம சொல்றது உண்டு. இசை மனித வாழ்க்கையில வேண்டுமா ஒரு கேள்வி கேட்கிறோம். இசை எங்கிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால், ஆதி மனிதர்கள் காட்டுல மரங்களுடைய மர்மர ஓசைம்பாங்க. அதாவது ஒரு மரம் இன்னொரு மரத்தின் மீது உரசுகிற போது இருக்கின்ற ஓசை ஒரு ஓசை. இந்த இசை அவனுக்கு என்ன பெருமையை தருது அப்படின்னு கேட்டா, அவனுக்கு மன நிம்மதியை தருதுங்க. தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை எந்த இசையை முதல்ல கேட்குது அப்படின்னு கேட்டா, தாயினுடைய இதய ஓசையை தான் முதல்ல கேட்குதாம். இந்த குழந்தை பிறந்த உடனே வீறிட்டு அழுகும். அழுகிற குழந்தைய கொஞ்ச நாள் அப்படி கையில வச்சுக்கிட்டே இருந்துட்டு மார்போடு அணைச்சிக்கிட்டா அந்த அழுக சத்தம் குறையுமா? இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, ஒன்றும் இல்லைங்க, அந்த தாய் வயிற்றுல இருக்கிற போது அது கேட்ட மிக இனிய ஓசை எதுன்னு கேட்டா அந்த இதய ஓசை தான். இந்த குழந்தை வெளியே வந்த உடனே அந்த ஓசை நின்று போயிருது. அப்ப அந்நியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமோங்கிற எண்ணம் அதனுடைய இதுல ஏற்படுது. திரும்ப அந்த குழந்தைய மார்மேது அந்த தாயோ தந்தையோ சாத்து கொள்ளுகிற போது அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பும் கதகதப்புணர்வும் மீண்டும் அந்த இசை கேட்கிற வாய்ப்பும் இருக்குது. இப்படி நெஞ்சுக்கிட்ட குழந்தைய வச்ச உடனே அந்த குழந்தை திரும்ப அந்த ஓசையை கேட்குது, அந்த லயத்திலேயே அப்படியே தூங்கிருது. அப்ப பாருங்க, இதயத்தினுடைய அந்த ஓசை தான் முதல் முதல்ல குழந்தை கேட்கிற ஒரு ஓசையா இருக்குது. அடுத்ததாக தாயினுடைய தாளாட்டு. அந்த குழந்தைக்கு அம்மா பாடுற தாளாட்டிருக்கு பாருங்க, தாள் என்றால் நாக்குன்னு அர்த்தம். அந்த நாக்கு அசைச்சு பாடுற போது ஏற்படுற இசை இருக்குல்ல, அதுதான் குழந்தைய தூங்க வைக்குது, குழந்தைக்கு நிம்மதியை தருது, ஆறுதலை தருது. அப்ப இசை என்பதனுடைய நுணுக்கத்தை பாருங்க, நோய் போக்கும் தன்மை இசைக்கு உண்டுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் தன்னுடைய வயிற்று நோயை போக்கிக் கொள்வதற்கு சிவருமாண்டத்திலே அவர் பாடின அந்த பாட்டு, சூளை நோயை போக்குவதற்கு கூற்றாயினவாறு விளக்ககள் என்கிற பாட்டு அவருடைய வயிற்று நோயை போக்கியதும்பாங்க. அதே போல போன கண்ணை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இசையால் பெற்றார் அப்படிம்பாங்க. காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் சொன்னா, இந்த இசையின் தன்மையை மென்மையாக இரவு நேரத்திலே வானொலியிலே நாம் கேட்கின்ற சில அருமையான

0: ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அவை இனிமே உண்டாக்கும். அதனால் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வகையான நோய்களும் போக வேண்டும் என்று சொன்னால் மெல்லிய இசையை கேட்டு பழக வேண்டும். இசையை கற்றுக்கொண்டால் இன்னும் இனிமே.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
9: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள். மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
8: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
10: நேயர்களுக்கு வணக்கம். எலக்ட்ரிக் பைக் இயங்க என்னது, எலக்ட்ரிக் பைக் இயங்க சார்ஜ் இருக்கணும். நம்மளோட வேலைகளில் சுறுசுறுப்பாக சோர்வில்லாமல் நாம் இயங்க கோடை FM கூடவே இருக்கணுங்க. ஆஹா, இப்போது கதம்ப மலர்கள் 90களில் தொழில்நுட்பங்கள் லேசாக பதம் பார்த்த பாடல்களை தர வந்தாச்சு. ஏன்னா ஜென்சி தலைமுறைக்கு இசையில் இருக்கிற நுணுக்கங்களை சொல்லணுமா இல்லையாக்கணி

நேர்களே, இன்றைக்கி இரவு 8 மணிக்கு வர இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள் இருக்குது. அந்த 2 விளையாட்டு என்னென்னா, பஞ்சதந்திரம், தை தை தத்தை. இதில் பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும், மறக்காமல் சொல்லிடுங்கப்பா. அப்புறம் 10 மணிக்கு நினைவே சுகத்தில் 2 மாவட்ட நேர்களை சந்திக்க போகிறோம். ஆகா, 2-2 எந்த மாவட்டங்கள்னு அப்புறமா சொல்கிறேன். இது கோடை எஃப்எம்மின் கதம்ப மலர்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
6: அனுசந்தான் ஆத்ம நிர்பர்தா, சயின்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ்.

0: आज ये हमारा मंत्र बन चुका है।
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
3: மாலை 6:24, கொடைக்கானல் பண்பலையில் கதம்ப மலர்கள் கேட்டுட்டு இருக்கோம். நினைவே சுகத்தில் 2 மாவட்டங்கள்னு சொல்லியிருந்தோமா? சொல்லியிருந்தல கனி. ஆமாம், அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்கு தான் இன்றைக்கான நினைவே சுகம். என்ன சந்தோஷமா இருக்கட்டும்.

0: coming up next.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை

0: எழுத வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அந்த சமயத்தில் இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட்டை முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளோ ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் இந்த எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்கள் போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்போ பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சுருக்கோம், ப்ளஸ் ஹெல்ப்லைன் இருக்குது, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்குது. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இங்கே இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சுருக்கோம் சில கால் சென்டர்ஸில், நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.
0: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மௌனம் காப்பதும் மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார்

அவர் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மைப் பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில்

சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: சடங்குகள் தொடங்கி விழாக்கள் மற்றும் மருத்துவத்தில் வெற்றிலைக்கு அடுத்தபடியாக பயன்படுத்தப்படுவது இந்த பாக்குதான். பாக்கு போன்ற பயிர்களை சுலபமாக ஊடு பயிராக பயிர் செய்து நல்ல லாபம் ஈட்ட முடியும். பாக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு குறித்து விளக்கம் தருகிறார் தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் டி செந்தில் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் செந்தில்குமார். வேளாண்மை அறிவியல் நிலை பாப்பாரப்பட்டியிலிருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வந்து பாக்கில் அதிகமான பூச்சி நோய் தாக்குதல் இருக்குது. இந்த பூச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி இன்று பார்ப்போம். பாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வகையான பூச்சிகள் வந்து அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அது ஒன்று பார்த்தீங்கன்னா நாவாய் பூச்சிகள், வேர்ப்புழு, பூங்கொத்து புழுன்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி. இந்த 4-5 பூச்சிகள் வந்து நமது பாக்கு உற்பத்தியில் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் மகசூல் குறைகிறது, சில நேரங்களில் மரங்களே பட்டுப்போகும் தன்மையை ஏற்படுத்துகிறது. இது ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் நாவாய்ப்பூச்சி. நாவாய்ப்பூச்சிகள் வந்து பாக்கு மரங்களில் நடுக்குறுத்துகளையே தாக்கக்கூடிய தன்மை உண்டு. நடுக்குறுத்தில் உள்ள இலைகளில் சாற்றை உறிஞ்சி சேதப்படுத்தும், இலைகள் காய்ந்துவிடும், நடுக்குறுத்து வளர்ச்சியின்றி சுருங்கி சுரிய முடியாமல் போகும். இதுதான் பாதிப்பின் அறிகுறிகள். இதன் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்னென்னா நீம் ஆயில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 ml என்ற அளவில் கலந்து நம்ம தெளிக்கலாம். அல்லது இமிடா குளோபிரைட் என்ற மருந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 5 ml என்ற அளவில் கலந்து தெளித்து இந்த நாவாய் பூச்சிகளின் கட்டுப்படுத்தலாம். மேலும் அந்த குருத்து பகுதியில் 4-8 10 கிராம் வைத்தும் இந்த நாவாய் பூச்சிகளின் நடமாட்டத்தையும் கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ப்புழு. வேர்ப்புழு வந்து பாக்கில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான பூச்சி. இந்த வேர்ப்புழுக்கள் வேர்களை கடித்து சேதப்படுத்தும், தாக்கப்பட்ட மரங்கள் நோய்வாய்ப்பட்டது போல் காட்சியளிக்கும், இலைகள் மஞ்சளாக மாறிவிடும், கடைசியில் வந்து தண்டு சிறுத்து காணப்படும், காய்கள் கொட்டிவிடும். இதுதான் வந்து இதனுடைய அறிகுறிகள். இதனை கட்டுப்படுத்துறது பார்த்தீங்கன்னா வண்டுகளை சேகரித்து அழிக்கலாம். மரத்தில் அடியில் உள்ள மண்ணை சீரான இடைவெளியில் கொத்திவிட வேண்டும். இவ்வாறு கொத்திவிடும் போது இந்த புழுக்களின் நடமாட்டம் குறைகிறது. மேலும் மண்ணில் வந்து வேப்ப முன்னாக்கு, குங்கம் புண்ணாக்கு போன்றவர்களை இட்டு இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த புண்ணாக்கு வகைகளை இடுவதால் மரங்களின் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போரேட் புருணை மருந்து. மரத்திற்கு 15 கிராம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வைத்து இந்த வேர்ப்புழுக்களின் நடமாட்டத்தையும்

புழுக்களையும் கட்டுப்படுத்தலாம். மேலும் தென்மேற்கு பருவமழைக்கு முன்பும் வடகிழக்கு பருவமழைக்கு பின்பும் இந்த குருணி மருந்துகளை கண்டிப்பாக இட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூங்கொத்து புழு. பூங்கொத்து புழுக்கள் வந்து பூக்களை தாக்கக்கூடியது. பூக்களை தாக்கினாக்கள் அதை சேதப்படுத்தும். இதனால் வந்து மகசூல் இழப்பு அதிகமாக ஏற்படும். புழுக்கள் பூங்கொத்துக்களை உண்டு சேதப்படுத்துகிறது. புழுக்கள் பூங்கொத்துக்களை நூலாமுறையால் ஒன்றாக பிணைத்து அதனுள் இருந்து தின்று வளர்வதால் பூக்கள் விரிவதோ பூக்கள் வெளிவருவதோ தாமதப்படுத்தும். பூங்கொத்து கடைசியாக பூங்கொத்து மஞ்சளாகி மாறிவிடும். பூங்கொத்துகளின் மேல் சிறு துளைகளும் அதன் கழிவுப் பொருட்களும் இருப்பதே இதன் அறிகுறியாகும். இந்த வகையான பூங்கொத்து புழுக்களை கட்டுப்படுத்த இண்டாக்சிகார்ப் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 ml என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கு தோட்டங்களில் அதிக பாதிப்புகள் ஏற்படுத்தும் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு செலந்தி. இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு எறும்பு அதிக அளவு நமது பாக்கு தோட்டங்களில் காணப்படுகிறது. இது இருப்பதற்கான காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உஞ்சம் பூச்சிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகும். இவ்வாறு இருக்கும்போது இந்த சிவப்பு எறும்புகள் இந்த சாறு உஞ்சம் பூச்சிகளை சுற்றி அதனில் இருக்கும் தேனை உண்டு வாழும். அதனால் இந்த எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சில சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. மேலும் இந்த மரங்களின் அடிப்பகுதியில் வலைகளை ஏற்படுத்தி இந்த எறும்பு கூட்டங்கள் வாழும் தன்மையும் கொண்டது. இந்த சிவப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியை தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். தோட்டங்களில் மரம் பட்டைகள் இலைகள் ஒன்று எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மேலும் மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் வேஸ்டாக கிடைக்கக்கூடிய ஆயில் மற்றும் கிரீஸை தடவி இந்த எறும்புகளை மரத்தின் மேல் ஏறாமல் தடுக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகளின் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 ml என்ற அளவில் கலந்து தெளித்து இந்த எறும்புகளின் நடமாட்டத்தையும் குறைக்கலாம். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 ml அல்லது குளோரிஃபைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 ml என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு பகுதி மற்றும் மரத்தை சுற்றியிருக்கும் மண்ணிலும் தெளித்து சிவப்பு எறும்புகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு சிலந்திகள். சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வலைகளை கட்டி கோளையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதனை சாறுகளை உறிஞ்சு வாழும் தன்மை கொண்டது. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படுகின்றன. சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் பழங்களை பாதிப்படைய செய்யும். இளம் காய்களும் சிலந்தியால் பாதிக்கப்பட்டு கொட்டிவிடும் தன்மை ஏற்படுகிறது. இந்த சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 ml என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது டைகோபால் என்ற மருந்தினை 1 லிட்டர் நீருக்கு 3 ml என்ற அளவில் கலந்து தெளித்து இந்த சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு மேற்கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாக்கு தோட்டங்களில் பூச்சியினால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் பெற கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பாக்கில் ஏற்படும் நோய்களை பற்றி காண்போம். பாக்கில் முக்கியமாக 3 நோய்கள் இருக்கின்றன. மஞ்சள் இலை நோய், காயல்கள் நோய், முட்டல்கள் நோய். இதில் மஞ்சள் இலை நோய் வந்து பார்த்தீங்கன்னா குருத்து இலையில் 2 முதல் 3 இலைகள் வட்டங்கள் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும். இலைகளில் பழுப்பு நிற இணைக்கோடுகள் இருக்கும். இலப்பிறப்பில் மத்தியில் மஞ்சள் நிறமாக இருத்தல் முதிர்ந்த நிலையில் வெளிரிய இலைகள் காய்ந்து பின்பு முழுவதும் மஞ்சளாக மாறிவிடும். இறுதியாக மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து வரும். வேர்கள் படிப்படியாக கருப்பு நிறத்திற்கு மாறிவிடும். இதுதான் மஞ்சள் நிலை இலை நோயின் அறிகுறியாக. இதனை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்பட்ட அளவு பொட்டாசியம் மெக்னீசியம் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும். எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்களான மங்களா மற்றும் தென்காரா கொண்ட ரகங்களை வளர்க்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காயல்கள் நோய். காயல்கள் நோய் வந்து பார்த்தீங்கன்னா மரங்களிலிருந்து முதிராத கொட்டைகள் அழுகி அதிக அளவில் உதிர்ந்துவிடும். இந்த கொட்டைகளின் நுனிப்பகுதியில் நீரில் நனைந்தது போன்று இருக்கும். பின்பு பூங்கொத்து பழம் மற்றும் தண்டு பகுதிகள் மேலும் பரவக்கூடியது. கொட்டைகள் பெரிய நுண் குமிழ் மற்றும் அடல் பழுப்பு நிறப்போக்குகளை கொண்டிருக்கும். பாதிக்கப்பட்ட மரங்களின் உச்சியில் பெரும்பாலும் உலர்ந்த இலைகள் மற்றும் கிளைகள் இருக்கும். கொட்டைகள் விழுந்து வெள்ளை பூஞ்சாணம் படலமாக வளர்ந்திருக்கும். இதுவே இந்த காயல்கள் நோயின் அறிகுறியாகும். இதனை கட்டுப்படுத்த தோட்டங்களை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரங்களை அழிக்க வேண்டும். உதிர்ந்த கொட்டைகளை சேகரித்து எரித்து விட வேண்டும். இதனால் வந்து கொஞ்சம் பரவுவதை தடுக்க முடியும். காயல்கள் நோயை கட்டுப்படுத்த 1% போடாக்ஸ் கலவையை பருவமழைக்கு முன்பும் 2 தெளிப்பு 40-45 நாள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிப்பதன் மூலம் காயல்கள் நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டல்கள் நோய். முட்டல்கள் நோயின் முதல் அறிகுறி கதிர் இலைகள் பச்சை நிறத்திலிருந்து பழுப்பு நிறமாக மாறிவிடும். இலைகள் மற்றும் வளரும் மொட்டுகள் அழுவதுடன் மரமே இறக்க நேரிடும். பாதிக்கப்பட்ட இளம் இலைகள் சுருள் எளிதில் தொட்டவுடன் உதிரும். இதனுடைய அறிகுறிகள் வெளி இலைகள் மஞ்சள் நிறமாக

0: ஒன்றன் பொன் ஒன்றாக தண்டிலிருந்து உயர்ந்துவிடும். மேலும் பச்சை நிறத்திலிருந்து பழுப்பு நிறம் நிறத்திற்கு இலைகள் மாறும். இலைகள் அழுகுவதை காணப்படும். மொட்டுக்கள் அழுகுதல் இருக்கும். எல்லா இலைகளும் வந்து வெறும் மொட்டுக்கள் மட்டும் இருக்கும். கடைசியில் அந்த மொட்டுக்களும் வந்து அழுகிவிடும். வெளி இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காணப்படும். இந்த மொட்டு அழுகு நோயை கட்டுப்படுத்த 1% போடாஸ் கலவையை அளிப்பதன் மூலம் இதை ஆரோக்கியமாக மரங்களை வளர்க்க முடியும். இவ்வாறு சிறப்பான முறையில் கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்தி நோய்களையும் கட்டுப்படுத்தலாம். நன்றி.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். இதுவரை பாக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு குறித்து விளக்கம் தந்தார் தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் டி. செந்தில் அவர்கள்.

0: 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
1: ஒரே ஒரு பெயர் தான்
2: கோடை பண்பலை.
1: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
3: இருக்கும்
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
1: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே
1: நல்ல நாள் தான்,
6: எல்லா நேரமும்
1: நல்ல நேரம் தான்.
0: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
1: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
1: எத்தனை

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் தௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசை பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோபி மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா மற்றும் ராஜலட்சுமி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மழையில் நனைய தயாராகுவோம். நீர்களே, இன்றே தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஜூன் 3 புதன்கிழமை முதல் 9 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.

0: முதல் கடிதம் இந்த மாதம் ஜூன் 3 புதன்கிழமை அன்று பகல் 12 அரங்கேறிய மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது நாங்களும் நடிப்போம்ல என்ற தொகுப்பில் அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட திரைவசனங்களை கேட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தங்களுக்கு தெரிந்த முறையில் நடித்து காட்டினார்கள். நிகழ்ச்சியானது நகைச்சுவையாக நகர்ந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் நாகுலகொண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி கவியமுதன், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், திருவாளம்புழில் முனுசாமி, கமலா, தவமணி மற்றும் செல்வ கணபதி.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 3 புதன்கிழமை அன்று மாலை 5 இசைவாசம் தந்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால மெட்டுக்கள் ஒவ்வொன்றும் மனதை வருடி தேன் சிந்தும் ராகங்களாக வந்து சென்றன. பாடல்களை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் எட்வர்ட் கிங் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், தொண்டையூர் பால்சாமி, காரைக்குடி கனகவல்லி நாராயணன், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், உசிலம்பட்டி பாபு, கரூர் மாவட்டம் தமிழ்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி மற்றும் சேலம் சுப்பிரமணி. நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிங்காவரம் தேன்மொழி, ரமேஷ், கோகுல் மற்றும் சாண்டில்யன்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: அடுத்ததாக இந்த மாதம் June 4 வியாழக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு வந்து சென்ற மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் புது திரைசை பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் உற்சாகமாக கலந்து கொண்டு தனக்கான விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பெனாசர் யோகானந்த் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், தாராபுரம் DS நாகராஜன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் June 9 வியாழக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க என்ற கேள்வியோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது கருத்தினை யதார்த்தமாக பதிவு செய்தார்கள். கோபம் வரும்போது சூழ்நிலையை விட்டு சிறிது நேரம் விலகி நிற்பது, ஆழ்ந்த மூச்சு விடுவது அல்லது மனதை திசை திருப்பும் செயல்களில் ஈடுபடுவது நல்லது என்றும், மேலும் மௌனம் காப்பது, நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி செய்வது போன்றவை குறித்தும் கூறினார்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக நெறியாளுகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். காரைக்குடி கனகவல்லி நாராயணன், நன்னிலம் நாராயணன், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, திண்டுக்கல் நாகல்நகர் அறிவொளி சீதாராமன், ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ, சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து, கரூர் வெங்கமேடு உலகநாதன்,

கரூர் 80 அடி சாலை முகமது நாசர், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம். நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்னக்கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்தாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்மி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
3: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
5: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக இந்த மாதம் June 5 வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 அரங்கேறிய வசந்த விடிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களில் இறைமனம் பரப்பிச் சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேனி மாவட்டம் சிபுலாபுரம் முருகன், கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி, தேனி மாவட்டம் நாகுலகவுண்டன்பட்டி, துரை, பெருமாள், ஜோதி மற்றும் கவியமுதன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் June 5 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் குப்பை நாம் மறந்த பொறுப்பு என்ற தலைப்பில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் முனைவர் பி ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டு நேர்களின் சந்தேகங்களுக்கு சிறப்பான முறையில் விளக்கம் தந்தார். நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் உருவாக்கும் குப்பைகள் இயற்கையையும் எதிர்கால சந்ததியினரின் ஆரோக்கியத்தையும் பெரிதும் பாதிக்கின்றன. எனது குப்பை எனது பொறுப்பு என்பதை உணர்ந்து குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளாக தரம் பிரித்து வழங்குவதே ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமையாகும் என்பதை உணர்த்தி சென்றது அன்றைய வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் சேலம் மாவட்டம் ஐயம்புதூர் கலைச்செல்வி, திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, பெரியகுளம் சாந்தி ராஜபாண்டியன் விக்னேஷ்குமார், பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி, கரூர் கல்லடை அமுதா அருண்மொழி சந்திரமோகன் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா.
1: அடுத்ததாக இந்த மாதம் June 5 வெள்ளிக்கிழமை அன்று பகல் 1 வந்த நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கடித வழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் மலர் நினைவுகளை சுமந்து வந்தன. காவிய கானங்களால் நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர் கௌரி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன், தொண்டையூர் பால்சாமி, மதுரை மாவட்டம் ஆலம்பட்டி ராமர், நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், தேனி மாவட்டம் சுப்பலாபுரம் முருகன், திருப்பூர் மனவை சந்திரசேகர்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தொண்டையூர் பழச்சாமி.

டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயம்

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் June 6 சனிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் விட்டுக் கொடுத்தல் பலமா பலவீனமா என்ற தலைப்பில் விவாத மன்றமாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தங்களது எண்ண பதிவினை சுவாரஸ்யமாக பதிவு செய்தார்கள். வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்தல் என்பது பலமே தவிர பலவீனம் அல்ல. இது உறவுகளை பேணவும் மன அமைதியை நிலைநிறுத்தவும் உதவும். இது ஒரு முதிர்ச்சியான பண்பாகும் என்றும் மதிப்புமிக்க உறவுகளுக்காகவும் நல்ல காரியங்களுக்காகவும் விட்டுக் கொடுப்பது தியாகம். மாறாக சுய மரியாதையையும் நியாயத்தையும் இழந்துவிட்டு பணிந்து போவது பலவீனம். எங்கு எதற்காக விட்டுக் கொடுக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வதே புத்திசாலித்தனம் என்றும் தங்களது மேலான கருத்தினை நேயர்கள் பகிர்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுக்கு செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி முருகேசன், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் கோகுல், தேன்மொழி ரமேஷ், கெங்கு செட்டிப்பட்டி குணசேகரன், பீமராஜன் கல்யாணி, தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புது திரு ஜிப்ரிலி பாபு.
1: அடுத்ததாக இந்த மாதம் June 6 சனிக்கிழமை அன்று மாலை 6 இசைவாசம் தந்த கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் ஒளி உலா வந்த திரை இசை கானங்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. பாடல்களை சிறப்பாக தேர்ந்தெடுத்து ஒளிபரப்பு செய்த அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அனிதா, சேலம் அபிநயா ஆனந்தன், மதுரை அனுப்பிரியா மற்றும் அபிமன்யு.
0: அடுத்ததாக இந்த மாதம் May 6 சனிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் உயிரில் உறைந்தவையாக வந்து சென்றது. அன்றைய தினம் 1000 கைகள் மறைந்து நின்றாலும் திரைப்பட பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு அவர்களின் நினைவு நாள் கொடைத்தன்றலாக வீசியது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்கள் அனைத்தும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் இளங்கோவன், நத்தக்காடையூர் வலம்புரி பாலு, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், நாமக்கல் மாவட்டம் வெட்டுக்காடு சிங்காரம், பெரியகுளம் சாந்தி ராஜபாண்டியன் விக்னேஷ்குமார், திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் இளங்கோவன், பெருந்துறை ஆயக்கவுண்டன் பாளையம் கௌசல்யா தேவராஜ், சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சிமுத்து, கரூர் 80 சாலை முகமது நாசர் மற்றும் மதுரை அபிநயா.
1: அடுத்ததாக இந்த மாதம் June 7 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 வந்த செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியானது தமிழ் வாசம் நிறைக்க வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு தமிழ் மனம் கமழ நிகழ்ச்சியில் பேசினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாழகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ஜே பி ரமேஷ்குமார் அவர்களுக்கும் உடன் பயணித்த அறிவிப்பாளர் சுபா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் மற்றும் மதுரை பார்த்திபன்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. வானவீதி எங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக் மற்றும் புது திரு ஜிப்ரிலி பாபு இவர்களுக்காக ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக இந்த மாதம் June 8 திங்கட்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு வந்த வண்ணத்துறுகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பாட்டுக்குள் பதிலாக வந்து சென்றது. பாடலில் இடம்பெற்ற விடையை எளிதில் கண்டுபிடித்தார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம் நேயர்கள். நிகழ்ச்சியை கலகலப்பாக நகர்த்திய அறிவிப்பாளர்கள் ஜெயமேரி மற்றும் அன்னலட்சுமி இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் மனைவி சாகுல் ஹமீத், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா மற்றும் ராஜலட்சுமி.
2: அடுத்ததாக இந்த மாதம் June 9 செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 10 மணிக்கு அரங்கேறிய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இனிமையான இடைக்கால பாடல்களோடு வந்து சென்றது. இரவை மயக்கும் இனிமையான கானங்களால் நிகழ்ச்சியை ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் மனவி சந்திரசேகர், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், தர்மபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலன் குணசீலன், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா அருண்மொழி சந்திரமோகன்.
0: நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம்

0: ஜூன் 3 புதன்கிழமை முதல் 9 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை, பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதா.

0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு. அவர் இந்த மாதம் ஜூன் 15 திங்கட்கிழமை அன்று மாலை 4 விரிந்த வண்ணத்தூரிகை நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவை கடிதத்தில் எழுதியுள்ளார். அன்றைய வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியானது பாட்டுக்குள் பதிலாக வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து தங்களது பங்களிப்பினை பரிமாற்றம் செய்தார்கள். நிகழ்ச்சியில் பாடலில் ஒளிந்திருக்கும் விடையையும் எளிமையாக கண்டுபிடித்தும் கூறினார்கள். நிகழ்ச்சியானது ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நேயர்களின் சிந்தைக்கு விருந்து படைக்கும் வகையில் நிகழ்ச்சியினை சுவாரஸ்யமாக நகர்த்திய அறிவிப்பாளர்கள் அன்னலட்சுமி மற்றும் செல்வராணி இருவருக்கும் பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி அண்ணன் இந்திரா நகர் இளஞ்செழியன் மற்றும் பொன்வதனா.
3: ஐயையா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
4: என்னன்னு சொல்ல?
3: ஓ, யோசிக்கிறியா?
4: எப்படி சொல்ல?

0: பயணிகளுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர்

திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்ச்சியில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் இந்த தேர்வு கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அது கூறியுள்ளது. இந்த தேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் செல்வி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதி மீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மௌனம் காப்பது, மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராட்ஷி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இளமை பேசுகிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேர்களே. பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் சிறப்பான ஒரு வணக்கம் சொல்லிட்டு கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது செம ஜாலியான ரெண்டு விளையாட்டுகளோட ஆரம்பமாகுது. அதனால 6வது படிக்கிறவங்களிருந்து எப்படிங்க 6வது படிக்கிறவங்களிலிருந்து பெரிய படிப்பு படிக்கிற கல்லூரி மாணவர்கள் இல்லை கண்ணி அப்படி சொல்லாத நண்பர்கள்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அப்படியே சொல்லிடுவோம். கல்லூரி படிக்கிற மாணவர்கள் நண்பர்கள் வரைக்கும் வந்து கலந்துக்கோங்க. இளமை பேசுகிறது உங்களை சந்திக்க தயாராக இருக்குது. கோடை எஃப்எம் மாணவர்களுக்காகவே இனி வர ஒரு மணி நேரமும் ஸ்பெஷலாக ஒதுக்கியிருக்கு. மறக்காமல் வந்து சொல்ல போகிற தொலைபேசி எண்களை எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. புதுசாக பேச வர்றவங்களுக்கு 0-45-42-24-24-24. இன்னொரு முறை சொல்லிடலாமா? முயற்சி பண்ணுவாங்கல்ல. 0-45-42-24-24-24. வழக்கமாக பேசுகிற மாணவர்களுக்கு தெரியும் என்ன தொலைபேசி எண் அப்படின்னு. இருந்தாலும் சொல்லிடுவோம், 0-45-42-24-24-29. கொஞ்சம் பொறுங்க, அந்த ரெண்டு விளையாட்டுகள் என்னென்ன, அது எப்படி விளையாடணும்னு ஒரு முறை உங்களுக்கு சொல்லிட்டா தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க எளிமையாக இருக்கும்ல. ஒன்று பஞ்சதந்திரம், ஒரு தலைப்பு தொடர்பான 5 பொருட்கள் பேர் சொல்கிறது. உதாரணத்துக்கு கடல்னு சொன்னதும் நமக்கு தோன்றது என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். யோசிங்க. யோசிக்கிறீங்களா? ரொம்ப நேரம்லாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுங்க. சரி, கப்பல், சிப்பி, முத்து, ஆமாம், மணல், ஆகா, சங்கு, உப்பு, பவளம், கடல் பாசி, இன்னும் நிறைய சொல்லலாம் தானே. ஆஹா, அவ்வளோதான். இன்னொன்று தை தை தத்தை, ஒரே ஓசையுடைய சொற்கள் சொல்கிறது, ரைமிங் வேர்ட்ஸ். உதாரணத்துக்கு தடம், வடம், படம், இடம், குடம், அடம், கட்டம், மட்டம், திடம். எப்படி மாணவர்கள்லாம் தயாராக இருக்கீங்களா? ஆமாம், நம்ம மாணவர்களை எப்படி சொல்லி நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் கனி?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை எஃப்எம்ல எல்லாமே பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். மாணவர்கள் எல்லாம் தயாரா இருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. கனி தாமதிக்காத வணக்கம். யாருங்க?
3: கோகுல் பிரசாத்.
2: எங்க இருந்து பேசுறீங்க கோகுல் பிரசாத்? குரல் பாருங்க. புதுக்கோட்டையில. எங்க பக்கத்துல பெரிய கேங் இருக்கு போல தெரியுது உங்களை சுத்தி. எப்படி கண்டுபிடிச்ச அண்ணன்? சரி, எங்க
3: படிக்கிறீங்க?
2: எத்தனை பேர் தான் படிக்கிறீங்கன்னு தெரியல. நாங்க வந்ததுலேருந்து நாங்க. சரி கோகுல் பிரசாத், ரெண்டு விளையாட்டு இருக்கு, நீங்க எந்த விளையாட்டு
3: விளையாட போறீங்க?
2: பஞ்சதந்திரம். அது வந்து ஒரு அஞ்சு பொருட்கள் பேர் சொல்றது. தை தை தெத்தை, இந்த ரைமிங் வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பள்ளிக்கூடத்துல அந்த ரெண்டு விளையாட்டு. என்னமா என்ன சொன்னீங்க? உங்களுக்காக சிறப்பா நாங்க மூணு நாள் வைக்க முடியாது. இந்த ரெண்டு விளையாட்டு விளையாடுங்க. எந்த விளையாட்டு வேணும்? தை
3: தைத்தையா?
2: அப்படியா, விளையாண்டுருவீங்களா? சரி, எப்படி அந்த விளையாட்டு விளாடணும் சொல்லுங்க முதல்ல. எப்படி விளாடணும் சொல்லுங்க. பஞ்சதந்திரம்.
3: என்னது?

0: ச்சே, அஞ்சு பொருட்கள் பேர் சொல்லணும், அல்லது அந்த தலைப்பு சார்ந்த ஒரு அஞ்சு விஷயங்கள் சொன்னா போதும்.
1: ஓகே
0: சரியா, உங்களுக்கு எளிமையா கேக்குறேன். காடுன்னு சொன்னா உங்களுக்கு என்னென்னலாம் நினைவுக்கு வரும் சொல்லுங்க. காடு என்னமா? ஆ, பக்கத்துல யார் எடுத்து கொடுக்கறது? யார் எடுத்து கொடுக்கறதுன்னு தெரிஞ்சு போச்சு, பாத்துக்கோங்க. சங்கம் ஏத்துக்காது, சொல்லிட்டோம். அவங்கள ஓரமா நின்று கவனிக்க சொல்லுங்க, எப்படி நீங்க பேசுறீங்க, நீங்க எவ்வளவு அழகா பேசுறீங்கன்றத. சரியா, நம்ம சுயமா யோசிக்கணும். ஆ சொல்லுங்க, பறவைகள் சொன்னீங்க, அப்புறம் கோகுல். என்னமா? ஆ, பறவைகள். மறுபடியும் பறவைகள் விடுறது ரொம்ப பிடிக்கும் போல. அப்புறம் ஏரி பாப்பா போல தெரியுது. சரிங்க, வேற என்ன சொல்லலாம்? இந்த பழங்கள்லாம் கிடைக்காதா? பழங்கள் கிடைக்குமே. சரிங்க, அஞ்சு சொல்லணுமே, ரொம்ப கோவக்காரரா இருப்பார் போல தெரியுது. என்னமா? பூக்கள். ஆ, பூக்கள், பூக்கள் பா. அப்புறம் பழங்கள் சொன்னோம், காய்கள் சொல்லலாம், தாவரங்கள் சொல்லலாம். அழகா, ஏ அவ்வளவுதான் கூகுள். பத்தியா எவ்வளவு அழகா பேசுனீங்க. இத முதல் முறையா பேசுறீங்களா? நீங்க மிரட்டுறத பார்த்தா அப்படி தெரியல. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு கூகுள். வணக்கம், இது இளமை பேசுகிறது, யாருங்க இப்போ? வணக்கம்.
2: வணக்கம் மாமா, ஈரோடு மாவட்டம் மத்தளச்சேரிப்பா.
0: அபினவ் மாமான்னு சொன்ன உடனே இது கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள். அபினவ் தான் அப்படி கூப்பிடுவாரு. ஐ அபினவ்,
2: சொல்லுங்க மாமா,
0: எங்கேருந்து பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் மத்தளச்சேரிப்பா.
0: ஆமால, சரி. ஈரோடு ரொம்ப சிறப்பு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஈரோடுக்கு சிறப்புனா ஒரு ஆரம்பிங்க. அப்புறம் அசத்திட்டீங்க, அசத்திட்டீங்க. என்ன இருக்கா நிறையா? அவ்வளவுதான் சொல்லுங்க, நாங்களும் கேக்குறோம். கேட்டு வேணாம். கேட்டுலாம் யாரும் தர வேணாம். பாட்டு இப்ப நெடில் சொல்லு போயிட்டீங்க. நான் குரில் தான் சொன்னேன். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் குரில், நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. சரி, நான் சித்திக்கு அண்ணங்கிட்ட சொல்றேன். தனிப்பட்ட முறையில் சொல்றோம் அவர்கிட்ட. நன்றிமா.

0: கூட எஃப்எம்ல எல்லாமே பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். நம்ம குரலை கேட்டு சிலர் சந்தோஷப்படுறாங்களாம்ப்பா. ஏப்பா நன்றி. இப்போ யார் சந்திக்க போறோம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் அது? எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருச்சி.
0: ஆ,
1: மணமேடு.
0: மணமேடு.
1: ஆமா ஆமா
0: அம்மா. என்ன பேரு? மணல் மேடா?
1: ஆமா.
0: யார் பேசுறது?
1: கணிஷ்.
0: கணிஷ். மணிஷ் ஆர் கணிஷ்?
1: கணிஷ்.
0: என் பேர் பாதி எடுத்துக்கிட்டீங்க. இருக்கட்டும். சரி, எந்த விளையாட்டு விளையாட போறீங்க? பஞ்சதந்திரமா தை தை தத்தையா?
1: பஞ்சதந்திரம்.
0: சரி, எப்படி விளையாடணும் தெரியணும்ல? தெரியும்ல உங்களுக்கு?
1: சரி,
0: வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்சாதன பொருட்கள் பேர் சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்களே, அம்மா அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துருவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்பெல்லாம் வேலை வாங்க மாட்டாங்க. இப்போல்லாம் யார் குழந்தைங்கள வேலை வாங்குறதுக்க? நீ என்ன நீ பேசுகிற? ரொம்ப பத்திரமாக வளர்க்குறாங்க தெரியுமா உனக்கு? சரி, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்சாதனங்கள் சொல்லுங்கள் பேர்கள். ஒரு அஞ்சு.
1: எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
0: சே பாரியா, இப்போது அப் டு டேட்டாக இருக்காரியா? ஆ சரி.
1: மொபைல்.
0: ம்.
1: ஃப்ரிட்ஜ்.
0: ம்.
1: டிவி.
0: ஆ.
1: ஸ்டவ்.
0: ஆ, எல்லாமே ஆங்கில சொற்கள் தான். சரி. ம். சரி, ஃப்ரிட்ஜுக்கு என்ன தமிழில் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோது நான் பெரிய கிளாப் ஏ ஜாலின்னு கொடுப்பேன். ஃப்ரிட்ஜ் எதுக்காக பயன்படுத்துகிறோம்?
1: சில்னஸ்க்கு.
0: ஏய், பக்கத்தில் யாரும் எடுத்து கொடுக்குறாங்க? ஆ, நம்ப மாட்டோம். சரி, வேறு?
1: அது
0: அப்புறம் அயன் பாக்ஸ், இஸ்திரி பெட்டி, கிரைண்டரு, அப்புறம் மிக்ஸி. ம். அம்மா சமையலரில் இருக்கும்போது உங்களை ஏதாவது உதவி கூப்பிடுவாங்களா? இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் இந்த காய்கள்லாம் நறுக்கு, கீரையெல்லாம் நறுக்கு, என்னென்ன கீரையெல்லாம் பாரு, இதில் என்னென்ன சத்துலாம் இருக்குன்னு கிளாஸ் எடுப்பாங்களா? அதெல்லாம் ரொம்ப நல்லதுதான் எல்லாத்துக்கும். சரியா, எல்லாத்துக்கும் சரி சரின்னு போயிடணும், அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும். என்ன கணேஷ், வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா விளாண்டிங்க. இதான் முதல் முறையா உங்களுக்கு? ஆ, தூள் கிளப்பிட்டீங்கப்பா. நன்றி. ம். இளமை பேசுகிறது. இன்னைக்கு ரெண்டு விளையாட்டுகள் சொல்லியிருந்தோம், பஞ்சதந்திரம் தைத்தியை தத்தை அப்படின்னு. மாணவர்கள் ரொம்ப அழகாக விளையாண்டு இருக்காங்க. புதுசாக பேச வரீங்கன்னா உங்களுக்கான எண் தெரியுமா? ஆ, சிலருக்கு தெரியும். 0-4-5-4-2-24-24-24. வணக்கம், யாருங்க?
1: வணக்கம்.
0: யாரது? வாங்க அருள்நிறை செல்வி, எப்படி இருக்கீங்க? நலமா? வீட்டிலாம் சௌக்கியமா? ஊரில் எல்லாரும் சௌக்கியமா? உங்கள் நண்பர்கள்லாம் சௌக்கியமா? என்னம்மா? எல்லாருமே சௌரியம் தான். ஆ, எல்லாருமே நல்லா இருக்கும். வீட்டில் ஆடு, கோழி, மாடு, பறவை? சரி, வருத்தப்படாதீங்க, வீட்டில் கேளுங்க. ஆ, நீங்கள் எந்த விளையாட்டு விளையாட போகிறீங்க? சரி, உங்களுக்கான அந்த எளிமையாக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா வேணுமா? ஆ, என்ன மிரட்டுறீங்க அருள்நிறை செல்வி? சரிம்மா, உங்களுக்கான அந்த, ஆமாம், எந்த வகுப்பு படிக்கிறீங்க? சரி, உங்களுக்கான அந்த சொல் வந்து காது. கே காதுன்றீங்களா? காது. காது. காது. ஆமா, யார்? என்னமா? யாதா? யாது. ம். வேற? ம். நீங்க சொல்லி பாருங்களேன், காது, ஏது, மாது, போது, தாது அப்படின்னு சொல்லுங்களேன், வந்துடும். உங்களுக்காக வேலையில்லா பட்டதாரி வர காத்துட்டு இருக்காரு. மறுபடி சொல்லுங்க. மோது. ஆஹா, மோது.
1: சாது.
0: சாது. கேது. சேது. தாது. மாது.
1: மாத்து.
0: அப்படி வராது இல்லையா? ரெண்டே எழுத்துக்கள் தானே இருக்குது.

0: ரொம்ப நன்றி அருள்நிறை செல்வி, நல்லா முயற்சி பண்ணுறீங்க. என்னம்மா? இல்லை, நான் சொன்னது காது சொல்லியிருந்தேன். சேதுவா? ம், சரிம்மா. வேற கனி, நீ சொன்னதுலேருந்து எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. பாப்பா அறிவாளி பாப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், புத்திசாலி பாப்பா. சரி, ரொம்ப நன்றி. அடுத்த முறை முயற்சி செய்யுங்க, நல்லா விளாடுங்க, சரியா? என்ன, எதுவும் கோவம் இல்லையே?
1: அப்பா
0: சரி, நிம்மதியாக போய் சாப்பிடுங்க. நன்றி,
1: நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இளமை பேசுகிறது கொடைக்கானல் பண்பலையில கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ரெண்டு விளையாட்டுகள், பஞ்சதந்திரம், தை தை தத்தை. அங்கங்க மழைனால இருக்குல்ல மழை, அதனால் கவனமாக போங்க. எங்கே இருந்தால், எங்கே போனாலும், எங்கே சுற்றுலா போனாலும் சரி, அல்லது சொந்தக்காரங்களை சந்திக்க போனாலும் சரி, நண்பர்களை சந்திக்க போனாலும் சரி, குளிக்க போனாலும் சரி. ஆமாம், இது ரொம்ப முக்கியம் சரியா? அது மாணவர்களோட ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா? வீட்டில் அதட்டி வைங்க. வணக்கம், யார் பேச வந்திருக்கிறது?
1: ஹலோ
0: ஹலோ,
1: எங்கேருந்து
0: பேசுகிறீங்க?
1: என்ன
0: விஷயமா வந்தீங்க? என்ன படிக்கிறீங்க பவித்ரா? அப்படி இல்லம்மா, இது ரொம்ப ஜாலியான நிகழ்ச்சி தான் சரியா? மாணவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறோம், நல்லா வளரலாம், நல்லா பேசலாம், நல்லது பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, ரெண்டு விளையாட்டு இருக்கு, நீங்க எந்த விளையாட்டு விளையாட போறீங்க? ஆமா, என்ன குரூப் நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? ஓ ஆமா, பிஎஸ்சி மேக்ஸ். எனக்கு இந்த கணக்கு படிச்சவங்களை பார்த்தாலே மிகப்பெரிய மரியாதை வரும், ஏன் தெரியுமா? அப்பப்போ அதனாலதான் இப்ப சொன்னேன் சரியா? சரிமா, இதுக்கு அடுத்து என்ன படிக்க போறீங்க? யூஜி
1: முடிச்சுட்டு
0: இல்ல, கணிதம் மாதிரி எடுத்திருக்கீங்க இல்லையா? அடுத்து தொடர்ச்சியா நீங்க கணிதத்தை சொல்லி தரது மிகப்பெரிய கோடி புண்ணியம் தெரியுமா? அடுத்து பிஜி படிங்க, எம்எஸ்சி படிங்க, அப்புறம் பிஎட் பண்ணுங்க, பிஹெச்டி பண்ணுங்க, அவ்வளவுதான். முனைவர் பவித்ரான்னு வரணும், வாழ்க்கை தத்துவங்களை ஒரு அஞ்சு சொல்லுங்க பாப்போம், கேப்போம். வாழ்க்கை
1: தத்துவங்கள்
0: இங்க பாருங்க மக்களை, நான் பொறுப்பு இல்ல, சொல்லலாம் அதெல்லாம் சரியா? அங்க போறியா? ஆ, எல்லாரும் குரூப்பா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு பேச்சு. ஆ சரி பவித்ரா, அப்போ உங்களுக்கு வேற நான் கேக்குறேன் சரியா? கடல் வாழ் உயிரினங்கள் பேர் சொல்லுங்க பாப்போம். ஆமாப்பா, ஆமா. மத்தவங்களும் அமைதியா இருங்க, பவித்ர மட்டும் பேசட்டும். இவ்வளவு நேரம் பேசினா எல்லாரும் கோவப்பட மாட்டாங்களா? சொல்லுங்க வேகமா. மீன் சொன்னீங்க, அப்புறம் திமிங்கலம் இருக்குமா? திமிங்கலம், ஆஹா, டால்பின் இருக்கும், நண்டு இருக்கும், கடல் குதிரையெல்லாம் இருக்கும். ஆக்டோபஸ் எல்லாம் இருக்கும், நாங்களும் சொல்லுவோம். ரொம்ப நன்றிம்மா, இந்த கல்லூரி வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, அந்த இதில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் பொறுப்பு வரணும் சரியா? நன்றி. ரெண்டு ரெண்டு மாணவர்களை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன? ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு, அதனால தான். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறது? அமீதியா?
2: ஏழு மாவட்டம் கம்பம்பூர் பத்தி. அர்னிதா.
0: அர்னிதா? அர்னிதா,
2: அர்னிதா.
0: ஆ சரிங்க, என்ன படிக்கிறீங்க?
2: அவுண்டி சாண்டி.
0: அப்பா, முதல் முறையா பெரிய படிப்பு படிக்க போறீங்க அப்படித்தானே?
2: ஆமாங்க.
0: எட்டாவது வரையும் கண்டுக்க மாட்டாங்க, நீ ஒன்பதாவது போனா அங்க பாரு, அடுத்து பத்தாவது போக போறீங்க, கவனமா படிக்கணும் சொல்லிருப்பாங்க.
2: ஆமாங்க.
0: அது வருத்தமா சொல்லக்கூடாது, ஜாலியா சொல்லணும். நான் பாரு நசத்திரம். சரி, எந்த விளையாட்டு விளையாட பஞ்சதந்திரமா தை தை தத்தையா? சரி, அப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையாவே கேட்குறேன். நிலத்துக்கு அடியில் கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் சொல்லலாமா? ஆ, அப்படி கேட்டால் நீங்கள் பயந்துடுவீங்க. நிலத்தடியில் கிடைக்கக்கூடியதை ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். நிலத்தடின்னு சொன்னா நமக்கு என்னமா?

0: சரி, எந்த விளையாட்டு விளையாட போறீங்க? பஞ்சதந்திரமா, தை தை தத்தையா?
1: தந்திரமா.
0: சரி, அப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையாவே கேட்குறேன். நிலத்துக்கு அடியில் கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் சொல்லலாமா? ஆ, அப்படி கேட்டால் நீங்கள் பயந்துடுவீங்க. நிலத்தடியில் கிடைக்கக்கூடியதை ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். நிலத்தடின்னு சொன்னால் நமக்கு என்ன என்னம்மா?
1: உருளைக்கிழங்கு.
0: ஆ, உருளைக்கிழங்கு. சே, நிலத்துக்கு அடியில் கிடைக்குதுங்க. ஆ, அப்புறம் ஆ, நிலத்தடி நீர் ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: நீர், மண்,
0: ஆ
1: கல்,
0: ஆ, அப்புறம்
1: செடி,
0: அப்புறம் முக்கியமான சொல்லுவாங்க மண்புழு பார்ப்போம், குகை இருக்கும், அப்புறம் நிலக்கரி. பூமி கடியில் சொன்னோடனே நிலக்கரி திடீர்னு ஞான நினைவுக்கு வரணுமே. எறும்பு,
1: எறும்பு.
0: அவ்வளோதான். இன்னும் நிறையா இருக்குது, புதைப்படிவங்கள்னு சொல்லிட்டு அப்படியே பெருசாக கீழடி ஆராய்ச்சி மாதிரி நம்ம போகலாம். அப்படி தானம்மா? ரொம்ப நன்றி மாரணிதா. சரி, நீங்கள் என்ன எதிர்காலத்தில் இப்படி ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அப்படி ஏதாவது கனவு இருக்கா? கனவு காணுங்கள். என்ன என்னம்மா மறுபடியும் சொல்லுங்க?
1: டீச்சர்.
0: டீச்சர் ஆஹா, ஆசிரியாக போகிறாங்க. எந்த பாடம் எடுக்க போறீங்க?
1: தமிழ்.
0: ஏன் ஆஹா தமிழ் சொன்ன? அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். என்ன காரணம் அர்ணிதா? உங்க தமிழ் ஆசிரியா ஆசிரியரா? பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? தமிழ் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? ஏமா,
1: தமிழ்.
0: ஆ, அவ்வளோதான். நன்றி.
1: நன்றி.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ரெண்டு விளையாட்டுகள் கொடுத்துருக்கோம், பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை. அவ்வளவுதான். 8:47, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கா, சந்திச்சிருவோம். வணக்கம், யாருங்க?
3: ஹலோ,
2: யார் அது?
3: சேலம் மாவட்டத்தில இருந்து புடாரி கிராமத்துல இருந்து சரண்தேவ் பேசுறேன்.
2: சரண்தேவ், உங்க ஊரை மறுபடியும் சொல்லுங்க. ஊர் பேர
3: புடாரி.
2: எந்த பக்கம் இருக்கு? சேலத்துல மையமா, மையப்பகுதியா?
3: இந்த கரபுரநாதர்
2: அங்கிட்ட. சரிமா சரண்தேவ், என்ன படிக்கிறீங்க? அப்படியே வாழ்த்துக்கள். இது பயமுறுத்தி வச்சிருக்காங்களா, பொது தேர்வு பாத்துக்கோ அப்படின்னு? எல்லாம் புரிஞ்சு படிங்க, சரியா? நேரத்தை வீணடிக்காம படிச்சாலே போதும், தைரியம் வந்துடும். இல்லைன்னா கடைசி நேரத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். வீட்டில் அதெல்லாம் வழிகாட்டுவாங்க, பள்ளிக்கூடத்தில் நல்லா வழிகாட்டுவாங்க. சரி, என்ன விளையாட்டு
3: விளையாட
2: போறீங்க? சரி, அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்கள் பேர், ஆஃபீஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்கள் பேர் சொல்லணும், முடிஞ்ச அளவு தமிழ் சொற்கள். கனி, அப்புறம் நீ பேசுறதெல்லாம் ஓய். சொல்லுங்க, ஒரு 5 பொருட்கள் பேர்.
3: ஃபைல்,
2: கோப்பு,
3: லேப்டாப்,
2: மடிக்கணினி. ஆஹா,
3: டேபிள்.
2: டேபிள், சரி. மேஜை, சேர். மேஜை, அது எங்க தமிழ் சொல் வரும் கனி? ஜெய் வந்திருக்கே. நாற்காலி பாப்பீங்களா?
3: நாற்காலி.
2: இன்னும் 5 சொல்லிட்டீங்க, அதுக்கு மேல எவ்வளவுனா சொல்லலாம். வேற என்னென்ன இருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க? ஏன்னா நீங்க ஒரு பெரிய அலுவலகத்துல போய் வேலை பார்க்க போறீங்க, இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுவீங்களே, அதுக்காக கேக்குறேன்.
3: கம்ப்யூட்டர்,
2: போன், பொதுக்கு போதுன்றீங்களா? சரிமா சரந்தேவ், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். சரிமா. வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க?
4: வணக்கம்,
2: யார் அது?
4: திண்டுக்கல் மாவட்டம் மலங்கடன் பஸ்ல இருந்து பவானி சிங் சார்.
2: ஓ, திண்டுக்கல்ல பவானியா?
4: ஆமாங்க சார்.
2: என்ன படிக்கிறீங்க பவானி ஸ்ரீ?
4: 10th சார்.
2: பாரியா, என்ன நம்ம தொடர்ச்சியாக நம்ம பெரிய பெரியவங்களாம் சந்திக்கிறோம்ப்பா, ரொம்ப பெருமையாக இருக்குது. கூட எஃப்எம்முக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, எந்த விளையாட்டு
4: விளையாட போகிறீங்க?
2: சரி, உங்களுக்கான சொல் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணுமா, கடினமாக இருக்கணுமா?
4: எப்படியாவது கொடுங்க சார்.
2: பாரியா, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. சரி, உங்களுக்கான சொல் வந்து இளமை.

0: புதுமை,
1: புதுமை, இளமை சொன்னால் புதுமை.
0: பழமை,
1: பழமை. யார் அது எடுத்து கொடுக்கறது? ஒருமை.
0: தம்பி சார்.
1: தம்பியா? நீங்கள் ஒருமை அப்படி தான் நீங்கள் விளாடணும், சரிங்களா? ஒருமையில் தான் விளாடணும். அப்புறம் சரி, என்ன சொன்னீங்க? இளமை சொன்னீங்க, புதுமை சொன்னீங்க, பழமை சொன்னீங்க,
0: முதுமை,
1: முதுமை,
0: கருமை.
1: கருமையா? ஓ, கருமை. சரி,
0: கருணை.
1: கருணை வராதுல்ல. மென்மை சொல்லலாம், தன்மை சொல்லலாம், பெண்மை சொல்லலாம். ஏ, என்னம்மா?
0: பதுமை.
1: பதுமை. ஆமா, பதுமைனா என்ன? பதுமைனா எதை சொல்லுவாங்க? ஆனா சரியா சொல்லிட்டமா. பொம்மை இருக்கு இல்லையா, பொம்மையை சொல்லலாம், சிலைகளை சொல்லலாம், பதுமைனு. பொம்மை அதுலயே வந்துருச்சே. இங்க கடகடன்னு சொல்லுங்க மறுபடியும். வேணாமா? சரி, இருக்கட்டும். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், அதிக மதிப்பெண் பெற. உங்களோட லட்சியம், கனவு, குறிக்கோள் பவானி சார்?
0: அதெல்லாம் எனக்கு இல்லை சார்.
1: முதல்ல நம்ம இந்த டென்த்தை நல்லபடியாக முடிக்கணுங்க, அதான் மிகப்பெரிய வேலை.
0: ஆமாம் சார்.
1: நன்றிம்மா.

0: இசை காற்றுங்க நம்ம கூட எஃப்எம் எல்லாமே பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். நிறைவாச ஒருத்தவங்களை சந்திக்க போறோம். வணக்கம். ஹலோ
1: ஹலோ,
0: யார் அது? யார் பேசுறீங்க? யார் பேசுறது?
1: ஹலோ,
0: யார் பேசுறீங்க?
1: கோ
0: பிரதீக்ஷா. இவ்வளோ தாமதமா பேரை சொல்றதுக்கு? ஆ, என்னவா, எங்கிருந்து பேசுறீங்க கோ பிரதீக்ஷா? வீட்டில் சொல்லி சொன்னாங்களா கோ பிரதீக்ஷான்னு? சொல்லு, கோனா என்ன சொல்லுவாங்க? கேட்டிருப்பாங்களே அப்பா பேரோட முதல் எழுத்து. சரி, ஆனால் கோனா அரசன் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அப்புறம் கோமாதா கேட்டிருக்கீங்களா? சரி, இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, எந்த விளையாட்டு விளையாட போகிறீங்க சொல்லுங்க. சரி, உங்களுக்கான அந்த சொல் வந்து நேரம். ஏன்னா நேரம் இன்மையின் காரணமாகன்றதுனால எனக்கு நேரம்னு தோணுச்சு. நேரம் சொல்லுங்க.
1: காரம்.
0: காரம், எப்படி காரமாக சொல்கிறாங்க பாருங்க.
1: பாரம்.
0: பாரம்.
1: தோரம்.
0: தோரம். தோரமா? ஆ, ஓரம் இருக்கு.
1: ஓரம்.
0: ஆ,
1: வீரம்.
0: ஆ, வீரம். வாரம்.
1: வாரம்.
0: தூரம். அப்புறம் என்ன, ஆரம் சொல்லலாமா?
1: ஆரம்.
0: வட்டத்தில் பயன்படுத்துவாங்க. என்னமா?
1: திரம்.
0: இல்லை, நேரம் சொன்னீங்க, பாரம் சொன்னீங்க, அப்புறம் கோரம் சொன்னீங்களா, ஓரம் சொன்னீங்களா, தூரம், வீரம், காரம், பேரம், வாரம், காரம் சொன்னீங்க. ஆ, ஈரம் சொல்லலாமா?
1: ஈரம்.
0: ஆ, அவ்வளோதாம்மா, அவ்வளோதான் பிரதீக்ஷா. ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: தேங்க்யூ.
0: ஆ, வீட்டில் உள்ளவங்க பேர் சொல்லுங்கள். அப்பா பேர் என்ன சொன்னீங்க?
1: கோபிநாத்.
0: அம்மா பேர்?
1: ஜெயந்தி.
0: வேற யார் இருக்காங்களா?
1: அண்ணா.
0: அவர் பேர் சொல்லுங்கள்.
1: விஸ்வா.
0: சண்டை போடுக்கிறீங்களா ரெண்டு பேரும்? ஆ, சண்டை போட்டு சேர்ந்துக்கணும். சரியா? அதான் நல்லது. நன்றி.
1: நன்றி.
0: இன்னைக்கு எளிமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ரொம்பவே உற்சாகமாக விளையாடுன மாணவர்கள் எல்லாருக்கும் நன்றி. மாணவர்களே, இந்த வயசில் இயல்பாக இருக்கிற ஆற்றல் எனர்ஜியை படிப்புக்கும் விளையாட்டுக்கும் பயன்படுத்தினா நிச்சயமாக உங்களோட லைஃப் வேற லெவலில் அமையும் அப்படின்னு கூட எஃப்எம் சார்பாக சொல்லிக்கிறோம். நன்றி கனி. போதும் தம்பி, கிளம்புங்க.

நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்றல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது பசுமை மாறா காலங்கள்.

பசுமை மாறா காலங்கள். இது காதலின் பரிமாணங்களில் ஒன்று. என்று அவன் இதயம் அவளுக்கு சொந்தம் என்று ஆகிவிட்டதோ, என்றைக்கு அவள் இதயம் அவனுக்கு என்று ஏற்பட்டுவிட்டதோ, அன்றிலிருந்து அவள் எங்கெல்லாம் செல்லுகிறாளோ அங்கெல்லாம் அவனும் செல்லுகிறான். நிஜத்தினில் நினைவினில் அவன் இதயத்தை சுமந்து அவள் செல்லும் போது இவன் இதயமும் உடன் பயணிக்கத்தானே செய்யும். ஆம் நேச நேயங்களே, கான நீரோடை உங்கள் 100.5 உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது பசுமை மாறா காலங்கள். பசுமை மாறா காலங்கள்.

வெள்ளை நிற புன்னகையாலே இவன் மனதை கொள்ளை கொண்ட முல்லை மலர் அவள். வெள்ளை நிற புன்னகையாலே இவன் மனதை கொள்ளை கொண்ட முல்லை மலர் அவள். எல்லையில்லா அன்பாலே பிள்ளை என அவனை அணைத்து கொள்பவள் அவள். எல்லையில்லா அன்பாலே பிள்ளை என அவனை அணைத்து கொள்பவள் அவள்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இன்று நிலவு துயிலும் நேரம், காரணம் அமாவாசை. இன்று நிலவு துயிலும் நேரம், காரணம் அமாவாசை. ஆனால் இங்கே நிலவு ஒன்று ஒளிவீசி கிடக்கிறது. இங்கே நிலவு ஒன்று ஒளிவீசி கிடக்கிறது. அதன் வழியாய் அவன் முகம் பிரகாசமாயிருக்கிறது.

சிவந்த கன்னங்களுக்கு உவந்த மங்கையவள் கங்கை என தெளிந்தே இருக்கிறாள் அவனோடு இவளின் காதலில். சிவந்த கன்னங்களுக்கு உவந்த மங்கை அவள் கங்கை என தெளிந்தே இருக்கிறாள் அவனோடு இவளின் காதலில்.

தோட்டத்து பூக்கள் எல்லாம் சொல்லுகின்றன, அவள் அவனுக்காக மட்டுமே மலர்ந்திருக்கிறாள் என்று தோட்டத்து பூக்கள் எல்லாம் சொல்லுகின்றன.

உதடுகள் பேசுவது உயரே இருப்பவனின் படைப்பின் ரகசியம். உதடுகள் மட்டும் பேசுவது உயரே இருப்பவனின் படைப்பின் ரகசியம். இங்கே கண்கள் பேசுகிறதே, படைத்தவன் எதையோ மறந்துவிட்டானோ? இங்கே கண்கள் பேசுகிறதே, படைத்தவன் எதையோ மறந்துவிட்டானோ?

கனிந்திருக்கும் பழச்சுவையென அவள் அணிந்திருக்கும் நாணம் என்னும் புதிய ஆடை. வடிவமைத்தவன் வள்ளல்களுக்கு மேலான வள்ளலோ, கனிந்திருக்கும் பழச்சுவையென அவள் அணிந்திருக்கும் நாணம் என்னும் புதிய ஆடை. வடிவமைத்தவன் வள்ளல்களுக்கும் மேலான வள்ளலோ.

0: Goodie FM 105.5 MHz。
1: இடையோடு இணையோடும் மெல்லிய வெள்ளி கொடிக்கு கொடுத்து வைத்திருக்கும் கொடுப்பனை இவனுக்கு கொடுப்பது எப்போது? இடையோடு இழையோடும் மெல்லிய வெள்ளி கொடிக்கு கொடுத்து வைத்திருக்கும் கொடுப்பனை இவனுக்கு கொடுப்பது எப்போதோ?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: அந்தி மந்தாரையின் அழகு மஞ்சளாய் அவனோடு அவள் முந்தின நாள் இருந்த விழிகளோ செவ்வான்.

நெஞ்சம் அதை மஞ்சமாய் வைத்து தலை சாய்த்து கிடந்த மறக்க முடியாத நிகழ்வுகள், அகழ்வாராய்ச்சி செய்தாலும் கண்டுபிடிக்க முடியாத காதல் மகிழ்வுகள், நெஞ்சம் அதை மஞ்சமாய் வைத்து தலை சாய்த்து கிடந்த மறக்க முடியாத நிகழ்வுகள், அகழ்வாராய்ச்சி செய்தாலும் கண்டுபிடிக்க முடியாத காதல் மகிழ்வுகள்.

அச்சம் என்பது மிச்சம் இருக்கிறதோ, நேசத்தின் உச்சத்திற்கே சென்றுவிட்ட பிறகு பாசத்தை சதவீத கணக்கிலா தந்து எடுப்பது? அச்சம் என்பது மிச்சம் இருக்கிறதோ, நேசத்தின் உச்சத்திற்கே சென்றுவிட்ட பிறகு பாசத்தை சதவீத கணக்கிலா தந்து எடுப்பது?

எங்கே தோன்றினாள் அவள், எங்கிருந்து இவன் மனதில் காதல் விதையை ஊன்றினாள் அவள், ஆண்டுகள் கோடி ஆனாலும் கூட அழிந்திடாத காதல், எங்கே தோன்றினாள் அவள், எங்கிருந்து இவன் மனதில் காதல் விதை ஊன்றினாள் அவள், ஆண்டுகள் கோடி ஆனாலும் கூட அழிந்திடாத காதல்.

உறங்க துடிக்கும் விழிகள், அதற்குள்ளாக அன்பு அதனை அடைந்துவிட நினைக்கும் இதயங்கள், உதயம் முதல் உறங்கும் பொழுது வரை உயிரோடு உயிராக இணைந்து விட நினைத்தது நிறைவேறுகிறது இப்போது. இதிலிருந்து விடுவித்து விழிகளுக்கு ஓய்வு கொடுப்பது எப்போது?

அவனும் அவன் இருக்கும் இடத்தில் அவளும் இருக்கின்ற காலங்கள் என்றுமே பசுமை மாறா காலங்கள். அவன் இருக்கும் இடத்தில் அவளும் அவள் இருக்கும் இடத்தில் அவனும் இருக்கின்ற காலங்கள் என்றுமே பசுமை மாறா காலங்கள். காதல் என்னும் மகிழ்வினில் இவை என்றுமே பசுமை மாறா காலங்கள். சந்திப்போம் நேசநேயங்களே, சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது. நேசத்தோடு உங்கள் ஜான் டி பிரிட்டோ.

நேர்களுக்கு இரவு வணக்கம். இரவில் நல்லிசை பாடி வரும் கொடைக்கானல் பண்பலை 100.5 இப்போ நினைவே சுகம் ஆரம்பமாகுது. இன்னைக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி தான் உங்களுக்கு. ஏன்னா 2 மாவட்ட நேர்களுக்கு தான் நினைவே சுகம் வரப்போகுது. இன்னைக்கு மற்ற மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிங்க. அந்த 2 மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர். வாங்க பேசலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட அறிமுக நேயர்களுக்கு 0-45-42-24-24-24, 0-45-42-24-24-24. வழக்கமான நேயர்களுக்கு 0-45-42-24-24-29. அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட நேர்கள் தயாராக இருக்கீங்களா?

0: இசை தென்றலான கொடைக்கானல் பண்பலையின் நினைவேசுகம் நிகழ்ச்சி கொடுக்கடி நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்கய்யா?
1: என் பேரு முகமது.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரியலூர்ல இருந்து மார்க்கெட்டு பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்கய்யா?
1: முதல் மரியாதையிலிருந்து வெற்றி வாசம்.
0: ஆ, கொடுக்கலாம். பாரதி ராஜாவின் அழகிய படைப்புல இருந்து வெட்டி ஒரு வாசம் வேணுமா?
1: அவங்களுக்கு நினைவா நினைவா
0: வருது கேளுங்க. நன்றி.
1: நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி.
0: ஆ, நன்றிங்க. நன்றி.

0: நினைவை சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு வரும் நினைவை சுகம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்கு. நேரம் இரவு 10:12 வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: பேர் சொல்லுங்க.
1: அரியலூர்ல இருந்து பாஸ்கர் பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க பாஸ்கரன்?
1: அண்ணாமலையில இருந்து ரெக்கை கட்டி பார்க்கிற பாடல்
0: கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: நேரம் இரவு 10:18. கொடைக்கானல் பண்பலையில் நினைவை சுகம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டு இருக்கு. புதுசாக பேச வரீங்க, முதல் முறையாக பேசுகிறீங்க நேரலை நிகழ்ச்சியில் அப்படின்னா, உங்களுக்கான தொலைபேசி எண் 0454242244. வழக்கமான நேர்கள் அவங்களுக்கு வழிவிட்டுருங்க. வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமலை வட்டம் சிலுவைத்தேரு சின்னதுரை சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க? சின்னதுரை.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். ஊர்ல மழையா?
1: என்ன சார்?
0: இல்ல, ஊர் பக்கம் மழைங்களான்னு கேட்டுங்க.
1: எல்லாம் மதியம் மேஞ்சு சார்.
0: சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பாட்டுங்க வேணும்?
1: செந்தமிழ் பாட்டு படம் சார். அடிகோ மாதா இந்த ஊரை காக்குற குலமாதா.
0: வரட்டும், நன்றி.

0: கூட எஃப்எம்இல் நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். நேரிரவு 10:24, அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். வணக்கம், இப்ப யார் பேச வந்திருக்கீங்க?
1: வணக்கம்.
0: ஆமாங்க,
1: அரியலூர் மாவட்டம் ஆண்டி மடத்துல இருந்து பேசுறேன், லீலாவளி பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா? லீலாவளி
1: படத்துல இருந்து பொன்மானே கோவம் ஏனோ.
0: என்னங்க, யார் பாடுறது இது? அவர் பாடணுமா? சரி, கேட்கலாம். நன்றி,
1: இந்த பாடல் வழங்க.
0: நன்றி, நன்றி,
1: நன்றிங்க.

0: நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீங்க?
1: நான் அரியலூர் கார்த்திகேயன் பேசுகிறேன் சார்.
0: கார்த்திகேயன், என்ன பாடல் கேட்கலாங்க
1: சார்? பரம்பரை படத்திலிருந்து.
0: ஆ, சரிங்க, கேட்கலாம். நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: கொடைக்கானல் பண்பலையில் நினைவு சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்கள் கலந்துட்டுருக்காங்க. இப்போது நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: தமிழ்நாட்டின் முதுகெலும்பாய் ஒழித்துக் கொண்டிருக்கும் கோடைப்பம்பலைக்கு இரவு நேர வணக்கம். அரியலூர் மாவட்டம் ஏங்கோட்டத்திலிருந்து மணியண்டம் பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: படிக்காத படத்திலிருந்து சொல்லி அடிப்பேனடி. அந்த பாடல்
0: பேசுறதே சொல்லி அடிப்பேனடி மாதிரி தான் இருக்குது. நன்றிங்க.
1: நன்றி மேம். நன்றி சார்.

0: அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்கான நினைவு சுகம் கேள் வந்துட்டு இருக்கு. கூட எஃப்எம்எல் வணக்கம். இப்ப யார் பேச வந்திருக்கீங்க? பேர் சொல்லுங்க.
1: பெரம்பலூர் செட்டிச்சாவடி.
0: என்ன பேருங்க? பிரபு.
1: பெரம்பலூர் செட்டிச்சாவடியிலிருந்து பிரபு.
0: ஆ சரிங்க. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: காந்தி பிறந்தம்மன் படத்திலிருந்து உப்பரிக்கிற நோன்பிக்கலாம்.
0: கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றிங்க.
2: உப்பரிக்கிற நோன்பிக்கெல்லாம் வாங்க ஐயா, வாங்க அண்ணே, வாங்க.
3: அட ஏங்க
2: பொண்ணுங்க, தன்னால நம்ம பின்னால வருவாங்க.
3: அப்படி போடுங்க.

0: கோடை எஃப்எம்ல நினைவு சுகம் கேட்டுட்ருக்கோம். நேரம் இரவு 10:44. வணக்கம். இப்போ வரக்கூடிய நேயர் அரியலூர் மாவட்ட நேயரா இல்லை பெரம்பலூர் மாவட்ட நேயரா கேட்டுருவோம்.
1: சார் வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: மணி சார், நான் பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: பெரம்பலூர்ல எங்கங்க?
1: பெரம்பலூர்.
0: என்ன பாடல்?
1: கடவீதி சார். கடவீதி இருக்கு.
0: என்ன பாடல் வேணும்
1: சார்? இந்த விக்ரம் படத்துல
0: காந்த குரல். நன்றி சார். நன்றி சார்.

0: பாட்டை ஒன்ஸ் மோர்லாம் கொடுக்க முடியாதுங்க. 10:50 கொடைக்கானல் எஃப்எம்எல் நினைவை சுகம் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: பெரம்பலூர் மாவட்டத்துல சுப்பிரமணியன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: ராஜபாண்டியன் அச்சுப்பழ சிவபா.
0: கேட்கலாம். நன்றி.
1: நன்றி சார்.

இதுவரைக்கும் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்கும் கோடை எஃப்எம்மோடு பயணிக்கும் அன்பர்களுக்கும் நன்றி. விடைபெறுகிறேன் கனிமுத்து.

இரவின் அமைதியில் ஒழிக்கும் ஒவ்வொரு இசையும் ஒரு நினைவின் கனவு. நிலவோடு சேர்ந்து நம் கனவுகளும் பயணிக்கும் இந்த இனிய நேரத்தில் உங்கள் இதயங்களை இனிமையாக்க வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

இன்னிசை கீதங்களைக் கொண்டு இரவை மகிழ்வித்து நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 11 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், அதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியின் நேரலை. 6:35 கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தலின் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு கேட்கலாம் சுகமா காலை. 7:10 வேளாண் தகவல்கள். 7:35 தக்கம்கு தர்பார். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. 8:30 பிரித்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று. 8:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:40 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 கேட்கலாம் சாய்பாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவிலின் தலைப்பு தேகம் காக்கும் யோகா கலை. சிறப்பு விருந்தினர் யோகா கலை வல்லுநர் ஸ்ரீ சந்தியா கதிர் அவர்கள். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவின் வியத்தகு இந்தியா. காலை 11 மணிக்கு கேட்கலாம் சிறப்பு தேடி வரும் பண்பலை. தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி வட்டம், திருச்செந்தூர் மெயின் ரோடு, முல்லைக்காடு, உச்சினி, மாகாளி அம்மன் கோயில் அருகில் இருந்து. 12 மணிக்கு கேட்கலாம் இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:55 ஜிம் கேன்சர் சென்டர்.

0: தனின் மாயவளை மீளவழி பகல் 1 மணிக்கு கேட்கலாம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு கேட்கலாம். ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாகா தூள். 3 மணிக்கு கேட்கலாம் உயிரெழுத்து. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனபாலன் அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 கேட்கலாம் பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. சேலம் த காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். குமாரபாளையம் XN இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தூரிகை செப்புகள் செந்தமிழாக. 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் செப்புகள் செந்தமிழ். மாலை 5 மணிக்கு கேட்கலாம் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கேட்கலாம் கதம்ப மலர்கள். 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 6:40 பண்ணையும் பசுமையும் சம்மங்கி சாகுபடி குறித்து விளக்கம் தருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மலரியல் மற்றும் நிலம் எழிலூட்டும் துறையின் முதுகலை ஆராய்ச்சியாளர் பிரவீன்குமார் அவர்கள். 7:00 கேட்கலாம் தங்கள் அன்புடன். 7:50 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 9:00 கொடைத்தென்றல் சர்வதேச யோகா தின சிறப்பு கொடைத்தென்றல் சிறப்பு விருந்தினர்கள் ஒருங்கிணைந்த யோகா நிறுவனத்தின் யோகா பயிற்சியாளர் R. ரேணுகா அவர்கள். வாழும் கலை யோகா ஆசிரியர் ராஜி சுவாமிநாதன் அவர்கள். ஈசா யோகா மையத்தின் மூத்த ஆசிரியர் சுவாமி பாரகா அவர்கள். பிரம்மகுமாரிகளின் ராஜயோகா ஆசிரியர் PK ஆஷா அவர்கள் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார். நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். 10:00 கேட்கலாம் நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 கேட்கலாம் இரவு சிறகு. இவை யாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தகையணங்குறுத்தல் குரல் எண் 1084.

0: பெண்ணியல்போடு கூடிய இப்பேதையின் கண்கள் தம்மை கண்டவர்களது உயிரை விழுங்கி விடுகிற தோற்றத்தில் அமைந்துள்ளன. குறள் எண் 1084, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
1: கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தான் பெண்டகை பேதை கமர்த்தன கண்.
0: பெண்ணியல்போடு கூடிய இப்பேதையின் கண்கள் தம்மை கண்டவர்களது உயிரை விழுங்கி விடுகிற தோற்றத்தில் அமைந்துள்ளன. குறள் எண் 1084, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது

நேயர்களுக்கு அதிகாலை வணக்கம். இந்த புதிய நாள் நம் எல்லோருக்கும் நல்லதொரு மகிழ்ச்சியான சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துது நம்ம கோடை பண்பலை 100.5.

0: 105 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இப்போது முதல் ஒளிபரப்பாகும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். வளமையான அலைவரிசை 100.5 MHz-லும், தஞ்சாவூர் சுற்றுவட்டார நேர்கள் 101.2 MHz-லும். இன்று சக வருடம் 1948, ஜெய்ஸ்த 31, பராபவ ஆண்டு, ஆணி திங்கள் 7 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஜூன் 21, 2026 ஞாயிற்றுக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.